நேயர்களுக்கு எழுநிறை காலையில் இதயம் கனிந்த மகிழ்வுடன் வணக்கம். அகாஷ்வாணி காரைக்கால் இன்றைய சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 23 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 5:56, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகஸ்வனி கரைக்கால். அதி அழகான காலை, நம் விழுதிருக்கும் வேளை, இழையோடும் இனிய சூழல் எப்போதும் தொடர நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த வக்கட்பேறு அல்ல பிற. 7வது அதிகாரத்தில் 61வது திருக்குறள் இது. மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாருக்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதைத் தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்லவிற. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சிக்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் சீமாட்டி சிக்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் 7 மணிக்கு டெல்லியிலிருந்து நேரலை, 9:30 குடியரசுத் தலைவர் ஆட்சிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும்.

நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தனும் நல்லவை கேட்க வழங்குவோர் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் படைப்பு, திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 கரைக்கல் ஓஎன்ஜிசி காவிரியேசன் கரைக்கல் சேகரேசன் நியூஸ் சேகரசின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது வழங்குவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 கரைக்கல் கமர்ஷியல் டெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்குபெறும் செல்வன் எம் சாய் வர்ஷன், 7:00 திரை இசை, 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். இன்று காலை 7:30 கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:05 காந்தி அஞ்சலி, காலை 8:15 துள்ளிவரும் பாட்டு, இன்று காலை 8:30 கரைக்கால் திருச்சி ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் துள்ளிவரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்ற பேசுவது வழங்கும் நல்லமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் திருவாரூர் சீமாட்டிசல்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், இன்று காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 திருவாரூர் மகாராஜா சிங் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் தேச ஒற்றுமையே நம் நலம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்குபெறும் தொலைபேசி நிகழ்ச்சி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, நேரில் கடிதங்கள் விழிய விரும்பி கேட்ட திரைப்பட பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைமாலையை வழங்கும் பசுந்தளி பங்குபெறுவோர் செல்வன் எம் சாய் வர்ஷன், 12:55 பொன்னிசை வாசித்து என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள், 10:01 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தேன்மழை பரவசம் படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக் உழவை போற்றுவோம், நெல் தரிசு பகுதியில் நோய் நிர்வாகம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலாதேவி அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 3:00 கரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் எல்எஸ்சி, 3:30 திருவாரூர் மகாராஜா சிங்ஸின் எல்எஸ்சி, 4:00 திருவாரூர் சீமாட்டி சிங்ஸின் ஊரும் உறவும், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் ஊரும் உறவும், இன்றைய கீழ்வேலூர் வட்டம் மேலப்படாகை கடத்தலில் இருந்து நேரலையாக உலாவரும், 5:00 திரை இசை, 5:30 மயிலாடுதுறை ஏஆர் நடேசிரா ஜுவல்ஸ் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரேசரின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது, உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்றைய கனடா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில், 6:00 பன்னிசை தீபத்தை பாரியன தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள், 6:20 நாச்சர்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது வழங்கூர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 கரைக்கல் உங்கள் கரை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள், 6:45 இசைத்தூரிகை, இன்றிரவு 8:10 கரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பாலிட்டி மருத்துவமனை மங்களையான் சூப்பர் கோல்டு உறவு வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 8:15 திரை இசை, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருவாரூர் சீமாட்டி சிலசன் காட்சி வரும் காணும், 9:00 ஆங்கிலச்சிதழ், 9:15 பொன்னியின் செல்வங்கள், இன்றிரவு 10:00 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் நமது வழங்குவர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 10:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மகள் காரைக்கால் திருச்சி ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவு மலரும், 10:30 திருவாரூர் மகாராஜாசன்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவு மலரும், 11:00 காற்றலையினாலில், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன் இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார் நிகழ்ச்சியில், 8:00 இன்று காலை 8:00 மயிலாடு ஏஆர்சி நடேசிரா ஜுவல்லரியின் தகவல் சுரங்கம், இன்று காலை 10:00 நாமக்கல் மேம் ஸ்ரீகாந்தி மருத்துவமனையின் உடல் உறுதியும், இன்று மாலை 5:15 சீர்காழி பதினஞ்சு ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்தருக்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு

0: சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60 திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது, திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம், இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது. சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இன்று குடும்பத்தில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை 1 நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை, 1 மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், 1 நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசபையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: அகஷ்வணி கரிகால். நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னெழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வானவீதியில் தேனமதாய் கனமழை பொழியும் காரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் அடுத்த சூடு மாலை ஏ பி கோமலா பாடிய பாடல்.

காற்றில் கலந்த காதில் மொழியாகும் கரைக்கல் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக நாகூர் ஏ. குல் முகமது பாடிய பாடல்.

0: இதுவரை நேர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினையகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஷ்வணி கரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் ஓஎன்ஜிசி கவரேஜ் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்குவோர் ஓஎன்ஜிசி கவரேஜ் கரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 29 நாள் வெள்ளிக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: ரேதேக்கா, ஏதோ காய்கறி பறிக்கணும்னு சொன்னீங்கல்ல, எப்ப பறிக்கணும்?
8: அட, இந்த நேரத்துல பூங்குடி இதுக்காகவே வந்தியா? ஆமாம்மா, பறிக்கத்தான் வேணும். என்ன ஒண்ணு, அக்காவுக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு அரை மணி நேரம் மட்டும் உட்காருறியா? சேர்ந்தே போய் பறிப்போம்.
7: அதனால என்னக்கா, நீங்க வேலைய பாருங்க, நான் போய் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன்.
8: அப்படிங்கிறியா? சரி, இந்தா தோட்ட சாவி.
7: அது சரிக்கா, இது என்ன இவ்ளோ பெரிய பானை? அதுவும் வெள்ளை துணியெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கீங்க. ஏதாவது மாங்காய் கிங்கா வட்டி போட்டு வச்சிருக்கீங்களா என்ன?
8: ஓ, இந்த பானைய பத்தி கேக்குறியா பூங்குடி? உள்ள இருக்கிறது அமுத கரைசலு.
7: என்னக்கா நீங்க ஏதோ அமுத சுரபி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
8: சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஒரு அமுத சுரபிதான் பூங்குடி.
7: அமுத சுரபியா அக்கா? அப்ப அத சாப்பிடலாமா? இனிப்பா இருக்குமா?
8: பூங்குடி, இந்த அமுத கரைசல் எதெல்லாம் வச்சு செய்யறேன்னு நான் சொல்றேன், சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்றத அப்புறம் நீ முடிவு பண்ணு.
7: எதை வச்சு எதை வச்சு சொல்லுங்க சொல்லுங்க.
8: இந்த மண்பானைக்குள்ள இருக்கிறது 10 லிட்டர் தண்ணீரு, 1 கிலோ பசுஞ்சாணம், 1 லிட்டர் பசும் கோமியம், 25 கிராமு நாட்டு சக்கரை.
7: ஏரேவதியக்கா, இதே மாதிரி தானே அன்னைக்கு சுபாக்காவை ஏமாத்தினீங்க, இப்ப என்னையும் ஏமாத்திட்டீங்களே நீங்க.
8: நான் எங்க ஏமாத்தினேன்? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒண்ணு கேக்குறீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன்.
7: சரி, அதெல்லாம் விடுங்க, இது எதுக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு அதை சொல்லுங்க.
8: இப்ப சொன்ன கலவை எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி ஒரு பானையிலயோ இல்ல பெரிய பிளாஸ்டிக் குடத்திலயோ சேர்த்து ஒன்னா கலக்கி வச்சிடணும். கலக்குறதுலயும் ஒரு முறை இருக்குது, வலப்புறமா ஒரு 50 முறை, இடப்புறமா ஒரு 50 முறை, சுத்துற மாதிரி கலக்கணும்.
7: 50 முறையா? எத்தனை வேலைக்கா?
8: காலையில, மத்தியானம், சாயந்தரம், இப்படி 3 வேளையும் கலக்கணும் பூங்குடி.
7: இப்படி எத்தனை நாளைக்குக்கா?
8: பல நாளைக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு பகலு ஒரு இரவு, அதாவது 24 மணி நேரத்துல இந்த அமுத பானம் தயாராயிடும்.
7: தயாரான பிறகு
8: 1 லிட்டர் அமுத கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில கலந்து செடிங்களுக்கு தண்ணீரோட பாய்ச்சலாம், இல்ல வேர் நனையிற மாதிரி தெளிக்கலாம்.
7: அப்படியெல்லாம் செஞ்சா என்ன ஆகுங்கா, அத முதல்ல சொல்லுங்க.
8: சும்மா செடிங்கள்லாம் தல தலன்னு வளர்ந்து இப்ப பாத்தியா, அக்கா வீட்டுல காய்கறி எல்லாம் பறிக்க முடியாத அளவுக்கு, உன்னையும் உதவிக்கு கூப்பிடறேன்ல, அந்த அளவுக்கு காய்கறி பயிர் எல்லாம்

0: நல்ல வளமா வளர்ந்து பலனை கொடுக்க ஆரம்பிச்சிரும்.
1: ஏங்கா, இந்த பசுசாணமும் இந்த பசுங்கோமியமும் சேர்ந்து இவ்வளவு சக்தி கிடைச்சிருமா செடிங்களுக்கு?
0: ஆமா பூங்கொடி, அது கூட சேர்க்கிற தண்ணியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சக்தி மிக்க பானமா மாறி போயிடுது.
1: ஏங்கா, இத தோட்ட பயிருக்கு மட்டும்தான் தெரிக்கணுமா இல்ல வயல்களுக்கும் தெரிக்கலாமா?
0: எல்லா விதமான பயிர்களுக்கும் தெரிக்கலாம் பூங்கொடி. வயலுக்கெல்லாம் தண்ணி விடுவோம் பாத்தியா, அது கூடவே சேர்த்து இந்த அமுத கரைசல விட்டுறலாம். வயல்ல விளைச்சல் அமோகமா வரும்.
1: இப்பதாங்க எனக்கு தெரியுது

0: தண்ணி விடுவோம் பாத்தியா, அது கூடவே சேர்த்து இந்த அமுத கரைசல விட்டுறலாம். வயல்ல விளைச்சல் அமோகமா வரும்.
1: இப்பதாங்க எனக்கு தெரியுது ஏன் உங்க காய்கறிலாம் இவ்வளவு செழிப்பாவும் சுவையாவும் இருக்குதுன்னு.
0: அக்காவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டியா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கரைக்கல் ஓஎன்ஜிசி கவரேசர் கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியர் ஓஎன்ஜிசி கவரேசர் கரைக்கல்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ்.
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: நேயர்கள் நினைவிற்கு, இன்று இரவு 8:10 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அகஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது, ஸ்ரீ லலிதாபால் சித்தபாமாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமது. நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபாமாவின் விடங்களூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
6: சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: விடங்களூர் எண்ணெய்
3: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
7: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
8: பூமேக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
7: பூமேக்ஸ்.
9: இன் சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
10: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த உலகத்துல 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யார் 3 பேரு? பெரியவர்கள், சிறியவர்கள், கயவர்கள். சரி, இந்த 3 பேரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? யார் யார் எப்படி? ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க செய்யற உதவியோட வகைகள் அவங்கள 3 பிரிக்கலாம்னு அவையார் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற உதாரணம் இருக்கு பாருங்க. இயற்கையெல்லாம் பார்க்கிற காட்சிகள்ல இருந்தே சொல்றாங்க. அதுக்கு மரத்தை எடுத்துக்கிறாங்க. 3 மரம், ஒன்னு பலாமரம், இன்னொன்னு மாமரம், இன்னொரு பாதிரி மரமா. பலாமரம் என்ன பண்ணும்? அது முதல்ல பூத்துட்டு காய்க்குமா? நான் அந்த பூவை பாக்குறதுக்கு முன்னாடி பலா காய்க்கும் அண்ணுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து மாமரம், அவன் பூ பூக்கும், அப்புறமா பிஞ்சு வரும், அப்புறமா காய் வரும், அப்புறம் இறுதியில கனி வரும். ஆனா பாதிரி மரம் அழகா பூக்கும், ஆனா ஒரு கனியை கூட தராதுங்க. இந்த 3 மரங்களையும் மனிதர்களோட செயல்களோட குணங்களோட ஒப்பிட்டு ஔவையார் ஒரு அழகான நீதியை சொல்றாங்க. சொல்லாமலே பெரியார், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குணமாள வேர்க்கண்ணாய் கூறுமவை நாடில் பலா மாவை பாதிரியை பாருங்கிறாங்க. இந்த பாட்டுல ஔவையார் 3 வகையான மனிதர்களை சொல்றாங்க. என்னது? முதலாவது பெரியவர்கள், சான்றோர்கள். இவங்க சொல்லாமலேயே பிறர் தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு துன்பத்தில் இருக்கிறத பார்த்து உதவிக்கிற நிட்டுவாங்க. அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவங்களை தான் பூக்காம காய்க்கக்கூடிய பலாமரத்தோடு ஒப்பிடுறார். ரெண்டாவது சிறியவர்கள். இவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சொல்ல வேணும், கேட்ட பிறகுதான் அவங்க செய்வாங்க. இவங்களை பூத்து காய்க்கும் மாமரத்தோடு ஒப்பிடுறார். மூன்றாவது கயவர்கள். அவங்க எவ்வளவு எடுத்து சொன்னாலும், எவ்வளவு வேண்டி கேட்டாலும் நல்ல செயல்களை முன்வர மாட்டார்கள். அவங்க பூத்தும் பயன் தராத பாதிரி மரத்தோட ஒப்பிடுறார். எவ்வளவு அருமையான ஓமை. இந்த பாட்டுல நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேக்குது. என்னது? நாம் எந்த மரத்தை போன்றவர்கள்? யாராவது கேட்ட பிறகுதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமா? அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்கறோமா? ஒரு தாய் குழந்தை எழுவதற்கு முன்பே அதோட பசியை உணர்றா. ஒரு நல்ல ஆசிரியர் மாணவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுடைய சந்தேகத்தை புரிந்து கொள்கிறார். ஒரு நல்ல நண்பன் ஒருவருக்கு உதவி வேண்டும்ன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தோல் கொடுக்கிறான். இதான் பெரியவருடைய பண்பு. கேட்ட பிறகு உதவுவது நல்லது, கேட்கும் முன்னே உதவுவதுதான் உயர்ந்ததுங்கிறாங்க. நம் வாழ்க்கை பிறருக்கு பயன் தரும் பலாமலத்தை போல இருக்கட்டும். நம் சொற்களை விட செயல்கள் பேசட்டும். அப்பதான் குடும்பத்திற்கும், சமூகத்திற்கும், நாட்டிற்கும் நம்மால் உண்மையாக புகழ் சேர்க்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையோட நன்றி, வணக்கம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாமல் சித்தபாமாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
9: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
3: இணைச்சி வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பல் சித்தபாமாவின் விடங்களூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
6: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா

0: பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்கலூர் எண்ணெய்
2: என்ன இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ் தரத்தில், என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ் எங்கும், என்றும் நம்பர் ஒன்
4: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமேக்ஸ்.
2: நேயர்கள் நினைவிற்கு, இன்றிரவு 7 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். இன்று 9:30 குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும். இன்று காலை 8:05 கேட்கலாம் காந்தி அஞ்சலி. இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கத்தில் தேச ஒற்றுமையே நம் நலம் என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துரைக்கலாம். இன்று பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், நெல் தரிசு பயிரில் நோய் நிர்வாகம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலாதேவி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் கீழ்வேலூர் வட்டம் மேலப்படாகை கடைத்தெருவிலிருந்து நேயர்களிடையே நேரிலையாக உலா வரும். கேட்கவும் பங்கேற்கவும் தயாராகுங்கள் நேயர்களே. இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று கனடா நாட்டில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்

0: பாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு மணி 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39 அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும் தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர் அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PM-SRC ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போக நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போய் இந்த எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சு 3-4 வருஷம். இது ஒரு திட்டம். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: கர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
4: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும்

0: இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம்.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
2: இது இதுல என்ன இது அப்படின்னா 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது உங்க பிளான் தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு BSNL-உடைய 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ருபீஸ் அரௌண்ட் இது கம்மியா வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
1: சென்னையில் சொத்துவரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரி செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 563,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: அகஷ்வணி கரைக்கால் நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் ரிடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசும் தள்ளீர். நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ

0: ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளிக்கு சென்ற சிறுவன் அருண் என்ன பண்ணானா, வழியில கீழே விழுந்திருந்த வயதான பாட்டிய பார்த்தானா. உடனே ஓடி போயிட்டு அந்த பாட்டிய எழுப்பி சாலைய கடக்க உதவினானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, தம்பி, ஓ இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்பா, என்னைக்குமே ரொம்ப நன்றின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் சிரிச்சுக்கிட்டே, உதவி செய்வதற்கு நன்றி தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும் பாட்டின்னு சொன்னானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: எம் சாய்வர்ஷன்.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5th.
1: சரிங்கப்பா, நீங்க நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பழமொழிகள்
1: எங்க சொல்லுங்கள.
2: நாம் அன்றாட வாழ்க்கையில் கேட்கும் சில பழமொழிகள் என்ன, அவற்றின் உண்மையான விளக்கங்களையும் காண்போமா? 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான், ஆடம்பரமாய் வாழும் தாய், 2 பொறுப்பில்லா போகும் தகப்பன், 3 ஒழுக்கம் தவறிய மனைவி, 4 துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, 5 பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை. இந்த 5 கொண்ட எந்த குடும்பம் முன்னுக்கு வராது என்பதே பொருள். 2 வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்மையான பொருள். மேன்மையான வாழ்க்கை எனும் வீட்டுக்கு, ஆன்மீகம் எனும் வீட்டுக்கு தான் வாசப்படி என்பதே சரியான பொருள். 3 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, உண்மையான பொருள். வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்களான உடலில் நோயுண்மை, நல்ல கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பொறுமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட வாழ்நாள் ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல ஊழ்விதி மற்றும் இன்ப நுகர்ச்சி பெயர், வளமாக வாழுங்கள் என்று பொருள்.
1: சரிங்க தம்பி, சூப்பரா பழமொழியும் பழமொழியோட அர்த்தங்களும் சொல்லிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளு பாருங்க, என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
1: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: தப்பு செய்யறவங்களை திருத்தி நல்ல வழியில நடத்துவேன்.
1: சரிங்க தம்பி, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: இதுவரை பசுந்தலை நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் கேட்டது கரைகள் கமர்ஷியல் ரேடியர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லபின் பசுந்தளிர். நிகழ்ச்சி வழங்கியவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. நேர்களினை கேட்கலாம். தித்திக்க மொழி பேசி தவிட்டாமல் சுவை கூட்டும் திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ஒழிக்கிறது இந்திரா படத்தில் இருந்த பாடல்.

ஏ ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளை எஸ்வி பாலசுப்ரமணியம் சித்ரா ஆகியோர் பாட கேட்டோம். அடுத்து உழைக்கிறது காந்தி பிறந்தமன் படத்திலிருந்து பாடல் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிற எஸ்பி பாலசுப்ரமணியம். தேவா இசையில் ஒழிக்கிறது இந்த அழகிய பாடல்.

தித்திக்க மொழி பேசி தவிட்டாமல் சுவை கொட்டும் திரை இசையில் நிறைவாக ஒலிக்கிறது பாஷா படத்திலிருந்து பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியன் சித்திர குரலில் தேவா இசையில் வைரமுத்துவின் வரிகள் இதோ காற்றலையில்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்ய நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலு

0: ஏற்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சித் திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர், புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டுக்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றம் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947 நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசு

0: துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜீத் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கட் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தவலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசூர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தின் புரீலியா, மேற்கு மெதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வகைநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லகரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை, மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங், லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஜம்ஷேத்பூர், ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
11: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
12: காரைக்கால் சுந்தரம் பவன்.

0: டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கடைல் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால் தொடர்புக்கு 9842599297
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம் நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
7: ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சுது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம்தானே, கடவுளை நம்புகிறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய் இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சு தான். வெளியில் பசுமையாக இருந்து தான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார். என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு

0: தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோடய சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா, இவன் ரொம்ப பெருந்தன்மையாக உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்ச கோஸ்வாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்தில் இருந்து. நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்து நிகழ்ச்சி வழங்கும் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மருள் சேர்ந்த மனதிற்குள்ளே மாசு நீக்கும் அருளை போல நீர் புகுந்த நிலத்தின் மேலே நிமிர்ந்த பசுமை அழகு போல இருள் சூழ்ந்த இடத்தின் மேலே எழில் கதிரின் ஒளியின் போல ஆர்ப்புரைக்கும் கடலின் மேலே அழகாய் நடக்கும் அலையை போல உழைக்கும் உடலின் வெப்பம் குறைக்க சுரக்கும் வியர்வை துளிகள் போல வாட்டும் பசியின் அவத்தை போக்க ஊட்டும் கரத்தின் உரிமை போல காற்றில் தவிழ்ந்து காதில் மொழியும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை கம்போ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள். August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

மருத பண்பாடு மகிழ்வான காலையில் மனதோடு உறவாட உங்கள் இரா சுந்தர பாண்டியன். சிந்தனை தொழில். தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். மழை துளி மண்ணை செழிப்பாக்கும், வியர்வை துளி நம்மை உயிர்ப்பாய் வைத்திருக்கும் என மண்ணத்தலையுடன் எழு மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போம்.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 7:40. கொட்டுச்சேரி கொம்மையின் பஞ்சாயத்தின் செய்தி குறிப்பு. சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக கொட்டுச்சேரி கொம்மையின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பூவம், வரிச்சிக்குடி, திருவேட்டக்குடி, கொட்டுச்சேரி வடக்கு மற்றும் கொட்டுச்சேரி தெற்கு ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் நாளை கிராம சபை கூட்டங்கள் காலை 9:45 முதல் நடைபெற உள்ளன. பொதுமக்கள் அனைவரும் தங்களது கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராம சபை கூட்டங்களில் தவறாது கலந்து கொண்டு கிராம வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் குறைகள் தொடர்பான தங்களது கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது காலை கம்போன்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
6: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
5: 5000 GB டேட்டா,
6: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
5: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
6: அறிமுக சலுகை 88 ரூபாய்.

0: உடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
1: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரைக்கல்பிய சரதங்க மாளிகையின் காலை காம்போ. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 430 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினமான நாளை கிராம சபா கூட்டங்கள் நடைபெற உள்ளன. இக்கூட்டத்தில் சுதந்திர தினத்தின் கருப்பொருள், கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம், கிராம ஊராட்சிகளில் தூய்மையான குடிநீர் விநியோகத்திற்கு உறுதி செய்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, சிறுபாசன குளங்கள், ஏரிகள் மற்றும் குளங்கள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம் திட்டம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தீன்தயாள் உபாத்தியாய கிராமப்புற திறன்பயிற்சி திட்டம் மற்றும் இதர கூட்டப்பொருள்கள் விவாதிக்கப்பட உள்ளன. கிராம ஊராட்சிகள் அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவு பெறும் வகையில் மேற்கொள்ளப்படிய பல்வேறு நடவடிக்கைகள், திட்டப்பணிகள் குறித்து விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. எனவே கிராம சபை கூட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதோடு தங்கள் ஊராட்சியின் வளர்ச்சியில் தங்களின் பங்களிப்பையும் முழுமையாக வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேயர்களினை கேட்கலாம் சேவை செய்திகள். நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இன்று தீமிதி திருவிழா, இரவு அம்மன் வீதியுலா. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தலம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய பிரமோற்சவ பெருவிழாவில் இன்று தீமிதித்தல். திருவிடைமருதூர் வட்டம் சதுர்வேதமங்கலம் ஸ்ரீ காமாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத் திருக்கோயில் ஆடிப்பூர உற்சவத்தில் இன்று காமாட்சி அம்பாள் புஷ்ப அலங்காரத்தில் திருவிதி உலா. கீழ சன்னானலூர் ஸ்ரீ சின்னான் சுவாமிகள் குரு பூஜை மகோற்சவத்தில் இன்று விளக்கு பூஜை. திருநள்ளார் பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் இன்று மாலை திருவிளக்கு பூஜை. சிக்கல் பொருள் வைத்தச்சேரி அருள்மிகு சொர்ணகாளியம்மன் திருக்கோயில் ஆடி மகா உற்சவத்தில் இன்று மாலை திருவிளக்கு பூஜை. திருவாரூர் மாவட்டம் காட்டூர் அருள்மிகு பொற்பவள காளியம்மன் திருக்கோயில் காளிகட்டு திருவிழாவில் இன்று மஞ்சள் நீர் விளையாட்டு விடையாற்று விழா. வடபாதிமங்கலம் உச்சிபாடி ஸ்ரீ நர்தன விநாயகர் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இன்று மகா தீபாராதனை, கஞ்சி வார்த்தல். நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காலை நேரத்தை கலகலப்பாக்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போடு.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும் சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடைவீதி திருவாரூர்.
7: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
8: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்கள் நினைவிற்க இன்று காலை 8:15 வரும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்கிறாங்க செல்வ சுகப்பிரியா. இது காலை காம்போ. Yeah.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 193 கிராம ஊராட்சிகளிலும் நாளை சுதந்திர தின கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கிராம சபா கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதிநிலவரம் குறித்து விவாதித்தல், தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2026 ஜூன் 30 வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் மற்றும் வளர்ச்சிறந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை July 1, 2026 முதல் July 31, 2026 வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு வாசித்தல், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, சிறுபாசன குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம் திட்டம், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு உள வாழ்வாதார திட்டம் Phase 1-2, கிராம செழுமை நீச்சு திட்டம், தீனதயாள் உபாத்தியாயா கிராம திறன் பயிற்சி திட்டம், ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், கால்நடை பராமரிப்பு துறை சுதந்திர தின கிராம சபை கூட்டம், வேளாண்மை துறை, விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உடல்நலத்துறை திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயனடைந்த பயனாளிகள், உரங்கள், விதைகள் காட்சிப்படுத்துதல், ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 100 குடிநீர் இணைப்புகள் வழங்கிய ஊராட்சிகள், சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் இதர பொருட்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு குறித்த விவாதங்கள் போன்றவை நடைபெறும். இக்கிராம சபா கூட்டத்தில் அனைத்து பொதுமக்கள், கிராமத்தை சார்ந்த அரசு அலுவலர்கள், ஊராட்சி பிரிவில் மேலாண்மை குழு உறுப்பினர்கள், மகளிர் சுயதொழில் உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என நாகப்பட்டினம் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இது காலை காம்போ.

0: இதுவரை காற்றில் கலந்து கானம் இசைத்து கருத்தை விதைத்து காதுகளுக்குள் மொழி பேசி மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைகள் பேசுறதங்க மாளிகையின் காலை காம்போ. நிகழ்ச்சி வழங்கும் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேயர்களை கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தர் நம்ம வேலைக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா அவருடைய வலிமை என்ன அப்படிங்கறத தெரியாம அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா வந்து இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து செயல் செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாம இருக்கும். அவங்க நம்ம தயார்படுத்தி அவங்களுக்கு அந்த அறிவை உட்கொண்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்மளுக்கு என்ன தேவை, அதை வந்து அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா நல்லது. ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துறவி என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு 5 சீடர்கள் இருந்தாங்க. அவங்கள வந்து அவருடைய உடை வந்து கிழிஞ்சு விட்டது. அந்த உடை கிழிஞ்சோடனே அவர் என்ன பண்றாரு, 5 சீடர்களையும் கூப்பிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்து ஒரு ஊசி வாங்கிட்டு வர சொல்றாரு. நேரம் அவங்க ஊசியை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு கடையில போய் ஊசி கேட்கிறாங்க. அவர் ஊசி எடுத்து கொடுக்குறாரு.

0: என்னது ஊசி இவ்வளவு சின்னதா இருக்கு, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. திரும்பி ஒவ்வொரு கடையா போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கடையா போனோம்னா அந்த கடைக்காரர் கேக்குறாரு, ஊசி கட்டணும், ஊசி எடுத்து கொடுக்குறாங்க, இல்லைங்க நீங்க எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடைக்காரங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, என்ன இந்த ஆட்கள் ஒவ்வொரு கடைக்கா வராங்க, இந்த சீடர்களுக்கு என்னதான் வேணும், என்னதான் வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்களை வந்து எங்க துறவி வந்து ஊசி வாங்கிட்டு சொன்னாரு. சரி இதான் ஊசி எடுத்துட்டு போங்க, இல்ல நீங்க எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னோடனே, எப்படி இதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. இங்க சீடர்கள் சொல்றாங்க, இது வந்து சின்னோண்டு இருக்கு, எங்க குரு வந்து அஞ்சு பேரையும் சேர்ந்து போய் ஊசி வாங்கிட்டு சொன்னாங்க. அப்ப அஞ்சு பேரையும் சேர்த்து அனுப்புனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வெயிட்டா இருக்கிறதால தான் அஞ்சு பேர் அனுப்பியிருக்காங்க, இது ஊசின்னு சொல்லி ஏமாத்துறீங்கன்னு சொன்னோன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், ஒருத்தவங்களுடைய வலிமை அது நிச்சயமா நம்ம தெரியணும். அதை தெரியாம அவங்கள்ட்ட போய் அந்த ஒர்க்கை கொடுக்கறதுல எந்த யூஸும் கிடையாது. நீங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஒரு சமையல் பண்ண தெரியல, ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சமையல்காரங்க இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சமையல் பண்ண தெரியல அப்படிங்கிறதால அவங்கள போய் ஏளனமாக பேச வேண்டாம், ஆனால் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கற்றுப்பாங்க. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட என்ன தெரியும் என்ன தெரியாது, அவங்களுடைய என்ன இருக்கு என்ன இல்லை, அதுக்கு தான் நம்ம வந்து நேர்முக தேர்வுலாம் நடத்துகிறோம். ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அப்போ வந்து ஒரு நேர்முக தேர்வு நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், அந்த திறமைகளை அவங்களால பயன்படுத்த முடியுதாங்கிறத பார்க்கறதுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம வேலைக்கு சேர்க்குறோம். அதே போல தான் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மருமகளையோ மருமகனையோ தேர்வு செய்யும் போது கூட நம்ம போய் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த குடும்பம் எப்படி, அந்த குடும்ப பாரம்பரியம் எப்படி, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அப்போ ஒருத்தவங்களுடைய ப்ளஸ்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களோட மைனஸையும் புரிஞ்சுக்கணும். ஆனால் உனக்கு இது வராது வராதுன்னு உன்னை சொல்லி சொல்லி சொல்லியே நீங்கள் அலைகழிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த ஸ்கில் அவங்களுக்கு வராமலே போயிடும். அப்படி வராமலே போயிடுச்சு அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உள்ள சந்ததியும் தான். நீங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக போயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், அந்த காலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வைத்தியர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு பாரம்பரியமாக சில மருந்துகளை சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. அப்படி சொல்லி கொடுக்கறதால அது யாரோ ஒருத்தவங்களுடைய நோயை தீர்க்கறதுக்கு ஒரு மருந்தை அந்த குடும்பம் பாரம்பரியமா செஞ்சுட்டே வந்துட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட அந்த திறமை இல்லை அப்படிங்கறத சொல்லாம அந்த திறமையை உருவாக்குறதுக்கு அவங்களை நம்ம முயற்சி பண்ணி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதை முயற்சி செஞ்சு வளர்த்துக்கும் போது அந்த வலிமை அவங்களுக்கு கிடைச்சிருது. அப்ப அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப சிறப்பா செய்வாங்க. ஒருத்தவங்களோட வலிமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தீங்கன்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கலாம், அவங்களும் மகிழ்ச்சியா செய்வாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது கதரின் பிறப்பு. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: ஆயிரத்து 1908 நான் எழுதிய இந்திய சுயராஜ்யம் என்ற நூலில் இந்தியாவில் வளர்ந்து கொண்டு வரும் வறுமையை போக்குவதற்கு சரியான மருந்து கைத்தறி அல்லது கைராட்டினமே என்று எழுதினேன். அந்த சமயம் வரையில் கைத்தறியோ ராட்டினத்தையோ நான் பார்த்திருப்பதாக எனக்கு ஞாபகமில்லை. இந்திய மக்களை வாட்டி வரும் வறுமையை போக்குவதற்கு உதவியாக இருக்கும் எக்காரியமும் அதே சமயத்தில் சுயராஜ்யம் ஏற்படும்படி செய்யும் என்ற கருத்தை வைத்து கொண்டு அப்புத்தகத்தில் இப்படி எழுதினேன். தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 நான் இந்தியாவிற்கு திரும்பிய போதும் கூட கைராட்டினத்தை நான் நேராக பார்த்ததில்லை. சபர்மதியில் சத்தியாகிரக ஆசிரமத்தை ஆரம்பித்த போது அங்கே சில கைத்தறிகளை வைத்தோம். அவற்றை அமைத்தவுடனே ஒரு பெரிய கஷ்டமும் எங்களுக்கு ஏற்பட்டது. ஆசிரமத்தில் இருந்த நாங்கள் எல்லோரும் உத்தியோகம் வியாபாரம் முதலியவைகளில் ஈடுபட்டவர்களே அன்றி எங்களில்

யாரும் கைத்தொழில் தெரிந்தவர்கள் அல்ல. தறிகளில் நாங்களே வேலை செய்வதற்கு முன்னால் நெசவு வேலையை எங்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை. ஆனால் திகைத்து போய் எடுத்த காரியத்தை இலகுவில் விட்டு விடுகிறவர் அல்ல மோகன்லால் காந்தி. இயந்திர விஷயங்களில் இயற்கையாகவே அவருக்கு ஆற்றல் இருந்ததால் சீக்கிரத்திலேயே அக்கலையில் அவர் முற்றும் தேர்ச்சி பெற்றுவிட்டார். ஒருவர் பின் ஒருவராக கைத்தறியில் நெய்பவர்கள் பலரை ஆசிரமத்தில் புதிதாக பழக்கிவிட்டோம். எங்கள் கையால் நாங்களே நெய்து கொண்ட துணிகளைத்தான் நாங்கள் உடுத்த வேண்டும் என்பதே நாங்கள் கொண்ட லட்சியம். மில் துணியை போட்டுக் கொள்ளுவதை உடனே விட்டுவிட்டோம். இந்தியாவில் தயாரான நூலை கொண்டு கையினால் நெய்த துணிகளை மாத்திரமே அணிவது என்று ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் தீர்மானித்துக் கொண்டோம். இப்பழக்கத்தை மேற்கொண்டதால் எங்களுக்கு எவ்வளவோ அனுபவங்கள் ஏற்பட்டன. நெசவாளர்களின் வாழ்க்கை நிலையையும் எந்த அளவுக்கு அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் என்பதையும் அறிந்தோம். தங்களுக்கு வேண்டிய நூல் கிடைப்பதில் அவர்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், எந்தவிதமாக பலவிதமான மோசடிகளுக்கும் அவர்கள் இரையாகின்றனர் என்பது, கடைசியாக அவர்களுக்கு சதா வளர்ந்து கொண்டே போகும் கடன் நிலைமை ஆகியவைகளையும் அவர்களுடன் நேரடியான தொடர்பு கொண்டதன் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய தேவைக்கு போதுமான துணி முழுவதையும் உடனே நாங்கள் தயாரித்துக் கொண்டு விடும் நிலையில் நாங்கள் இல்லை. ஆகையால் கைத்தறி நெசவாளர்களிடமிருந்து எங்களுக்கு தேவையான துணிகளை வாங்கிக் கொள்ளுவதே நாங்கள் அடுத்தபடியாக செய்ய முடிந்தது. இந்திய மில் நூலை கொண்டு கைத்தறியில் தயாரான துணிகள் ஜவுளி வியாபாரிகளிடம் இருந்தோ கைத்தறிக்காரர்களிடம் இருந்தோ சுலபமாக கிடைக்கவில்லை. இந்திய மில்கள் நயமான உயர்ந்த ரக நூல்களை தயாரிக்காததால் உயர்ந்த ரக துணிகளை எல்லாம் வெளிநாட்டு நூலை கொண்டே நெய்து வந்தார்கள். இன்று கூட உயர்ந்த ரக நூலை இந்திய ஆலைகள் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் தயாரிக்கின்றன. மிக உயர்ந்த ரக நூலை அவர்கள் தயாரிக்கவே முடியாது. எங்களுக்காக சுதேசி நூலை நெய்வதற்கு ஒப்புக்கொள்ளும் நெசவாளரை அதிக சிரமத்தின் பேரிலேயே நாங்கள் தேடிபிடிக்க முடிந்தது. அவர்கள் நெய்யும் துணி முழுவதையும் ஆசிரமம் வாங்கிக் கொண்டு விடுவது என்ற நிபந்தனையின் பேரிலேயே அவர்கள் இசைந்தார்கள். இவ்வாறு நம் ஆலைகளில் தயாரிக்கும் நூலை கொண்டு நெய்த துணிகளை மாத்திரமே நாங்கள் உடுத்துவது என்று தீர்மானித்து நண்பர்களிடையே இதை நாங்கள் பிரச்சாரம் செய்ததன் மூலம் இந்திய நூல் ஆலைகளுக்காக வலிய வேலை செய்யும் ஏஜெண்டுகளாக நாங்கள் ஆனோம். இதனால் எங்களுக்கு ஆலைகளுடன் தொடர்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர்களுடைய நிர்வாகத்தை பற்றிய சில விஷயங்களையும் அவர்களுக்கு இருந்த கஷ்டங்களையும் நாங்கள் அறிய முடிந்தது. நாங்கள் நூற்கும் நூலை கொண்டு நாங்களே நெய்துவிடவும் வேண்டும் என்பதே ஆலைகளின் நோக்கம் என்பதை கண்டோம். கைத்தறி நெசவாளர்களிடம் அவர்களுக்கு இருந்த ஒத்துழைப்பு விரும்பி அளிக்கும் ஒத்துழைப்பல்ல என்பதையும், தவிர்க்க முடியாத நிலையில் தற்காலிகமாக அளிப்பதே என்பதையும் கண்டோம். இந்த நிலையில் எங்களுக்கு வேண்டிய நூலை நாங்களே நூற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் கொண்டோம். இதை நாங்களே செய்து கொண்டு விட்டாலின்றி ஆலைகளை நம்பி இருப்பது என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதும் தெளிவாக தெரிந்தது. நூல் நூற்கும் இந்திய ஆலைகளின் தரகர்களாக தொடர்ந்து இருந்து கொண்டு வருவதால் நாட்டிற்கு எந்த சேவையும் செய்ய முடியாது என்பதையும் உணர்ந்தோம். நாங்கள் சமாளித்து ஆக வேண்டியிருந்த கஷ்டங்களுக்கு முடிவே இல்லை. எப்படி நூற்பது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கைராட்டினமோ நூற்பவரோ கிடைக்கவே இல்லை. ஆசிரமத்தில் நெய்வதற்கான நூலை கண்டுகளாக்குவதற்கு ஒரு வகையான ராட்டினத்தை உபயோகித்து வந்தோம். ஆனால் இதையே நூற்கும் ராட்டையாகவும் உபயோகிக்கலாம் என்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் காளிதாஸ் ஜவேரி ஒரு பெண்ணை கண்டுபிடித்தார். நூற்பது எப்படி என்பதை அப்பெண் எங்களுக்கு காட்டுவார் என்றும் சொன்னார். உடனே ஆசிரமவாசி ஒருவரை அந்த பெண்ணிடம் அனுப்பினோம். இவர் புதிய விஷயங்களை வெகு எளிதில் கற்றுக்கொண்டு விடும் ஆற்றல் படைத்தவர் என்று பெயர் பெற்றவர். ஆனால் இவரும் அக்கலையின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமலேயே திரும்பி வந்துவிட்டார். இவ்விதம் காலம் போய்கொண்டே இருந்தது. நாளாக நாளாக நானும் பொறுமையை இழந்து வந்தேன். கையினால் நூற்பதை குறித்து ஏதாவது தகவலை அறிந்திருக்க கூடியவர்களாக ஆசிரமத்திற்கு வருவோர் போவோர்களிடம் எல்லாம் அதை குறித்து விசாரித்துக் கொண்டு வந்தேன். இக்கலை பெண்களிடம் மாத்திரமே இருந்து வந்தாலும் அது அநேகமாய் அழிந்து போய்விட்டதாலும் ஒருவருக்கும் தெரியாத மூலை முடுக்கெல்லாம் நூற்பவர்கள் யாராவது சிலர் இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் இன்னார் என்பதை பெண்கள் மாத்திரமே அறிந்திருக்க முடியும். புரோச் கல்வி மகாநாட்டில் தலைமை வகிப்பதற்காக 1917 என்னுடைய குஜராத்தி நண்பர்கள் என்னை அங்கே அழைத்து சென்றனர். அங்கேதான் கங்கா பெண் மஜ்முதார் என்னும் அற்புதமான பெண்மணியை கண்டுபிடித்தேன். அவர் விதந்தை என்றாலும் அவருக்கு எல்லையற்ற

0: ஊக்கமும் முயற்சியும் உண்டு. படிப்பு என்ற வகையில் பார்த்தால் அவர் அதிகம் படித்தவர் அல்ல. ஆனால் தீரத்திலும் பொது அறிவிலும் நமது படித்த பெண்களை அவர் எளிதில் மிஞ்சிவிடக்கூடியவர். தீண்டாமை கொடுமையை அவர் முன்னாலேயே விட்டொழித்திருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களிடையே அவர் தாராளமாக பழகி அவர்களுக்கு சேவை செய்து வந்தார். அவருக்கு சொந்தத்தில் சொத்து உண்டு. அவருடைய தேவைகளோ மிக சொற்பம். நல்ல திடகாத்திரமான உடல் உள்ளவராகையால் எங்கும் துணையில்லாமலேயே போய் வருவார். சர்வசாதாரணமாக குதிரை சவாரி செய்வார். கோத்ரா மகாநாட்டில் அவரை குறித்து இன்னும் நெருக்கமாக அறியலானேன். ராட்டினம் கிடைக்காததால் எனக்கு ஏற்பட்டிருந்த துயரை அவரிடம் முறையிட்டுக் கொண்டேன். ஊக்கத்துடன் விடாமல் தேடி ராட்டினத்தை கண்டுபிடித்து தருவதாக வாக்களித்து என் மனதில் இருந்த பலுவை அவர் குறைத்தார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது கதரின் பிறப்பு. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

சிந்தனை துளி. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர், வீணாக்காமல் காப்பது நமது கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேர்களை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக உங்களுடைய அறிவிப்பாளராக இன்றைக்கு சுகப்பிரியா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அழைக்க 0436 இணைப்பு எண்ணுடன் 2311 2312 2994802 2995 அலைபேசி எண் 9566427231. இன்றைக்கி நம்ம தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டரில் ஒரு பதறிவு வினாவோட போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேடு டீசலை எந்த அமைப்பு உருவாக்கியது அப்படிங்கிற கேள்வியோடு தாங்க பதிவிட்டிருக்கோம். நேர்களும் உங்களுடைய சரியான விடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேடு டீசலை எந்த அமைப்பு உருவாக்கியது

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. காரைக்கால் பண்பலை 100.3 நம்மை இணைத்திருப்பது. துள்ளி வரும் பாட்டு.

0: துளி வெறும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய முதல் நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் மோகன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் படம் அண்ணத்து பாடல் மருதாணி.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி சார், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: துளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேர் இங்கே இருந்து பேசுகிறாங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: வேதாரண்ய வட்டம் கத்திரிப்பள்ளத்திலிருந்து பாக்கியராஜ் பேர மேடம்.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில்?
1: பைரவா படத்திலிருந்து பத்தைய குழம்பு போடணும் மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் மற்றும் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சில வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தாடிப்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஆர்ஸ் நடேசி சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நன்பேண்டா. நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க். தங்கும் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சீதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10:00 அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு.

0: பொருட்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடைவீதி திருவாரூர்.
1: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
2: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நம்ம பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் துளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வியோடு நம்ம போஸ்டர் பதிவிட்டிருந்தோம். எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேடு டீசலை வந்து இந்த உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதை எந்த அமைப்பு உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நேர்களும் வந்து சரியான விடை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடலூர்லேருந்து சுரேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பேரளம் சந்தோஷ்குமார், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், காட்டுமன்னார்கோவில் டி மடப்புறம் வேல்முருகன், சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம், தேனி பண்ணைபுரம் மணிகண்டன், ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை, பாலா கார்த்திகா, பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தலத்தெரு, பட்டாளம் அப்துல் ஜலீல், நாகூர் முகமது யூசுப் ஜஹபஸ் சாதிக், பிரமீளா தமிழ்ச்செல்வன் சென்னை, நன்னிலம் அம்பலவாணன், அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், பூவம் குபீர், பூவம் நிலா, அரியலூர் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி, நந்தினி சுரேஷ் திருபுவனம், ராஜேந்திரன், பூவம் தினேஷ், அரியலூர் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, அருள்குமார் சந்தனமாரி தூத்துக்குடி, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, குவைத் திட்டச்சேரி நிஷான்களிம், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, திருபுவனம் ஸ்ரேயா ஹரிஷ், குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், கொடிகால்பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, அதம்பார் கலைச்செல்வி, அதம்பார் ராமன், மேலவாஞ்சூர் பாத்திமா, திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், கொடிகால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, கும்பகோணம் குமரன், எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், இந்த நேயர்கள்லாம் வந்து சரியான விடை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. என்ன விடை சொல்லியிருக்காங்க, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேடு டீசலை வந்து சமீபத்தில் நம்ம இந்திய இராணுவத்தில் இராணுவ தலைமை தளபதி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதை வந்து எந்த அமைப்பு உருவாக்கியிருந்தது, நம்ம இந்திய இராணுவமும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கின ஒரு சிறப்பு எரிபொருள் தாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேடு டீசல். கடுமையான வானிலை அதுப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இராணுவ வாகனங்களுடைய இயக்கம் பாதுகாப்பு தொடர் செயல்பாட்டு தயார் நிலையை வந்து மேம்படுத்தும் வகையில் இந்த டீசலை உருவாக்கியிருக்காங்க. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேடு XWG இந்த டீசலை வந்து இந்திய இராணுவம் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியிருக்காங்க.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரம் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: படத்திலிருந்து இருக்கிறிய ஓலக்கொட்டாய என்ற பாடல் மேடம்.
0: சரிங்க சார், உங்களுக்கு ஹராயன் படத்திலிருந்து பாடல் வரும். நன்றி. நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் வேர்ல்ட் கிளாஸ் டிசைரியா சோமானி மற்றும் ஜாக்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைரத் திருவிழா, வைர நகைகளுக்கு

0: 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு உலகின் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் இன் எண்ட் ஆஃப் ஆடி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களை, இன்று காலை 10:05 நமது பண்பலையில் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது தேச ஒற்றுமையே நம் பலம். இந்த தலைப்பில் உலாவர இருக்குங்க, நேர்கள் பங்கெடுத்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பண்பலையோடு இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருப்பது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
7: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
8: இன்னும்
7: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
9: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
3: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
2: 5000 GB டேட்டா,
3: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
2: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
3: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன். மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
2: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: துளிவரும் பாடலோட அடுத்த நீர் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா 34 கூத்தனூர் ராமலிங்கம்.
0: என்ன பாடல் சார் வேணும்? பண்பலையினுடைய நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க.
1: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே சாமி கூடுவேன்.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நம்ம பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் கேள்வியோட துளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக போஸ்டர் பதிவிட்டிருந்தோம் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் கிரேடு டீசலை வந்து எந்த உள்நாட்டு நிறுவனத்தோட இணைந்து உருவாக்குனது அப்படின்னு. நம்ம இந்திய இராணுவமும் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்களும் தான் இணைஞ்சு உருவாக்குனது. இதற்கான சரியான ஆன்சராக நம்ம சொல்லிட்டோம். அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் நிறைய நேயர்கள் அவங்களுடைய சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவில், மின்சார கண்ணன் இஞ்சிக்குடி, மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், புவனகிரி சுமதி பாபு, நன்னிலம் நாகைக்குமரன், ஆண்டிமடம் கார்த்திகேயன்.

சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, மதுரை சோமசுந்தரம், சிவபுரி சோமசுந்தரம், காரைக்கால் நளினி, காரைக்கால் ஸ்ரீதர், இஞ்சிக்குடி கைலாஷ், திருப்பூர் பாலசுப்ரமணியம், வலங்கை மாண்புரை, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், ராமதாஸ் மங்கை நல்லூர், பேரளம் செந்தில் கண்ணன், ரோஜேஷ், நிரவி கஜேந்திரன், ராஜா முகமது, ரத்தினபுரி நடராஜன், செங்குந்தபுரம், வேதாரண்யம், பயத்தவரன்காடு, மருத வடுகநாதன், ஜோதி அன்னப்பன்பேட்டை, நாகை பாபு, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், டிஆர் பட்டணம் ரமேஷ், ஆக்கூர் மன்சூர், கவியரசன் பிரதாமராமபுரம், காரைக்கால் பிரகாஷ், குத்தாலம் சங்கீதா, சேலம் சிவா, பூந்தோட்டம் கார்த்திகேயன், நீடாமங்கலம் மணிமாறன், நாகராஜன் மேட்டுப்பாளையம், கடலூர் சர்வராஜன் பேட்டை, திருஞானம் தினா ரமேஷ், அமுதாசேகர், நாகூர் முகமது ஜலீல், மதுரை சண்முகசுந்தரம், சிவபுரி கீர்த்திராஜன், நாகூர் ராஜ், புறவாச்சேரி பிரியா கண்ணன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி.

0: இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வானவீதியில் தேனுலா. இது கரைக்கல் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
2: மீனாட்சி
3: கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
8: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
11: என்னமா அங்க சத்தம்?
10: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
9: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
12: ஆடித்தள்ளுபடி
13: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
1: நேயர்களினை கேட்கலாம் பாயிண்ட் டூ பாயிண்ட். பாயிண்ட் டூ பாயிண்ட் முதலாவதாக நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.

0: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
0: ஜிஎல் மருத்துவமனை
1: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சிகளின் ஒரு அருண் என்டர்பிரைஸ் திருவார் செங்கல் சூளை மற்றும் விதிநிலை விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
5: கடதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
7: இன்றைய உணவு முறை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எப்படி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் உள்ள இந்த மாற்றம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டில் அல்லது பொதுவாக உலகம் ஃபுல்லாகவே 1960 வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, உணவு பஞ்சம், எங்கே பார்த்தாலும் உணவு பஞ்சம். 1960 பிறகு வரைக்கும் பார்த்திங்கன்னா உணவு பஞ்சம் இல்லை, ஆனால் இதில் சத்து இருக்குது, அதில் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து ரசித்து சத்துக்காக சாப்பிட்டோம். 1980 வரைக்கும் பார்த்திங்கன்னா சத்து அதோட சேர்த்து சுவையாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தலைமுறை வந்துச்சு. 2000 பிறகு உள்ள தலைமுறை பார்த்திங்கன்னா சத்து பற்றி கவலையே இல்லை, சுவை மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் உணவு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், இப்போ வடை செஞ்சோன்னா தங்க நிறத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு விளம்பரம் வருது. அந்த மாதிரி ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் ஐஸ்கிரீம் கிடைக்குது. ஸ்வீட் கடையில் உள்ள ஸ்வீட்ஸ் பார்த்தோம்னா அதுலேயும் கலர் கலராக இருக்குது, அதில் போடுற கலரு, அதில் போடுற ப்ரிசர்வேட்டிவ், அதில் போடுற சுவையூட்டிகள், இது எல்லாமே வந்து நமக்கு கெடுதலை உண்டாக்குது. அதிக மசாலா கலந்த உணவுகள், எண்ணெயில் பொறிச்ச உணவு தான் கிடைக்குது, அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த உணவு தயாரிக்கும் போது அதில் வைக்கிற வெப்பத்தை பார்த்தோன்னு வச்சிங்கன்னா அதில் வந்து இயற்கையாக எந்த பொருளும் எந்த விட்டமின்ஸ் மினரல்ஸுமே இருக்கவே இருக்காது, இயற்கை சத்துக்கள் எல்லாம் போய் கருகி போயிடும் அந்தளவுக்கு அதில் வெப்பத்தை வைக்கிறாங்க. அதில் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும், அதில் வந்து செயற்கை நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகளை கலந்து அதை தான் சாப்பிட்றோம். பெரும்பாலும் காய்கறி பழங்கள் வந்து சாப்பிட்றதே இல்லை, பெரும்பாலும் நிறுத்திட்டாங்க, சாப்பிட்டாலும் ஜூஸ் மாதிரி சாப்பிட்றாங்க, அதில் வந்து நார்ச்சத்து கிடைக்காது. நார்ச்சத்துன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சத்து, அது வந்து நம்ம குடலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. சாப்பாடுங்கிறது ஏதோ சாப்பிட்றோம் நாக்குக்கு சுவை தருது வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்றது கிடையாதுங்க, அது நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையும் நம்மளோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற கருவி அது தான். உணவு சாப்பிட்றதுன்றது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, அது ஒரு அறிவியல் பூர்வமான நிகழ்வு. உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் நம்ம மூளையை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி அப்பிடைட் சென்டர்னு ஒன்று இருக்குது. அப்பிடைட் சென்டர்னா என்னென்னா நமக்கு பசியை உண்டாக்குறதுக்குன்னு ஒரு பகுதி மூலையில் இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாட்டைட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி மீசோலிம்பிக் பாத்வே அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ளஷர் பாத்வே அப்படின்ட்டு, அதாவது பசியும் இல்லை தேவையும் இல்லை ஆனாலும் சுவைக்காக சாப்பிட்றது. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் பருமன் நோய் வரும், அப்படி ஒரு பாத்வே இருக்குது. இப்போ அப்பிடைட் சென்டரோட வேலை என்ன அப்படின்னா பசிச்சிச்சின்னா இறைப்பைக்கு சொல்லி சாப்பிடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது அதோட வேலை. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை என்ன இருக்குது, அதுக்கு வந்து அழுத பிறகு பால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அப்பிடைட் சென்டர் நல்லா வளரும், அப்போ வந்து எதிர்காலத்துலேயும் அந்த அப்பிடைட் சென்டர் நல்லா வேலை செய்யும். ஆனால் நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு அப்படியே வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பிடைட் சென்டர்ன்ற ஒரு பகுதி வளரவே வளராமல் போயிடும், எதிர்காலத்தில் பசின்னு அந்த உறுப்பு வேலையே செய்யாது, அதனால் பசின்னு தெரியவே தெரியாது. அதே மாதிரி சாட்டைட்டி சென்டர் அப்படின்றது போதும் சாப்பிட்டது போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை நம்ம வேலை செய்ய விடுறது அப்படின்னா குழந்தை சாப்பிட்றது போதும்னு தட்டி விட்டுச்சு அப்படின்னா அதோட நிறுத்திடணும், அப்புறமும் போட்டு திணிச்சோம் அப்படின்னா வாந்தி எடுத்துட்டு வயிறு தொந்தரவு வந்து உடல் தொந்தரவுகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கெடுதல்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ்.
6: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
3: இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
0: ஜிஎல் மருத்துவமனை
1: காரைக்கால்.

0: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: மேலவ நகர்ச்சி வழங்கியூர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் பெருவாரூர் சிமாட்டிசிஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கும் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை விழுங்கூர் இன்றைய நிகழ்ச்சி அடைத்தி விழுங்கும் சிமாட்டி சிக்ஸ் திருவாரூர்
2: சிமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் எண்ட் ஆஃப் ஆரி சேல் சிமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர் உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடைவீதி திருவாரூர்.
4: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: தங்க மாளிகையில் வைர திருவிடா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
10: தங்க மாளிகை காரைக்கால்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சிந்தனை துளி மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாச பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை நேரத்தில் கலகலப்பா இணைந்திருக்க

0: நான் உங்கள் ஆர்ஜே இரா சுந்தர பாண்டியன்.
1: இந்த பக்கம் சுகப்ரியா.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஏதாவது நேயர்கள்ட்ட நம்ம கேட்க அவர்களும் மகிழ்ச்சியா ஜாலியா சொல்ல. ஏன்னா சில நேரங்கள் வந்து அப்படியே எழுதி அந்த கட்டுரை எழுதுறாங்கல்ல ஸ்கூல்ல, அது மாதிரி எழுதிடுறாங்க. அப்படி இல்லாம ஒரே பதிலா ஒரு வரியில அப்படி சொன்னா நிறைய பேர் படிச்சிடலாம், கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? செய்தியில விரிவா பாக்கிறத விட சுருக்கமா, ஏன்னா இது ஒரு நகைச்சுவை அப்படி கொண்டு போலாம். இப்ப என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க?
1: சின்ன வயசுல அடம் புடிச்சு ஆசைப்பட்டு நீங்க வாங்கின ஒரு பொருள். நம்ம சின்ன வயசுல பாக்குற எல்லாமே அழுது, அம்மா எனக்கு அது வேணும்னா வேணும் தான், அடிக்கவே இல்லைன்னா கூட கண்ணுல இருந்து அப்படியே தனியா ஊத்தும்.
0: ஆனா சில பொருள் அடம் புடிச்சு பொருள் வாங்கினச்சோ இல்லையோ அடி வாங்கியிருக்கோம்
1: நிச்சயமா நிறைய. அது இந்த பொம்மைலாம் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கோம், பொருளும் வாங்கியிருக்கோம் அடியும் வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு கடாக்காலம், நிறைய அடிகள் நினைவுல இருக்கும், சில அடி நினைவுல இருக்காது.
0: அதனால நேரில் என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு பாத்துடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், உண்டியல் தான் அந்த வகையில் சேமிப்பு என்பது இங்கிருந்து தான் தொடங்குது. ரொம்ப அழகான எடுத்த உடனே ஒரு நல்ல பதிவு இல்லையா?
1: ஆமா நிச்சயமா. அடுத்ததா வந்து நளினி காரைக்கால் இருந்து, வேற என்ன ட்ரெஸ் தான் மத்த பிள்ளைங்க எல்லாம் போடுறப்ப எனக்கும் வேணும், ரெண்டு ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு அடம் புடிச்சு புது ட்ரெஸ் வாங்கினேன்.
0: உண்டியல் தாங்க சிவபுரி கீர்த்திராஜன்.
1: அடுத்ததா வந்து அனுப்பியிருக்காங்க, பட்டாசு தாங்க தீபாவளிக்கு அதிக பட்டாசு அடம் புடிச்சு வாங்குவேன் இருக்காங்க செந்தில் ஜீவன்.
0: ஸ்லேட்டு குச்சி வாய்ப்பாடு இதெல்லாம் கூட வாங்கலாம்ல,
1: நாகூர் முகமது ஜலீல் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததாவும்
0: சைக்கிள் ஓட்டுவதற்கு மிகவும் பிடிக்கும், அதைத்தான் அடம்பிடித்து வாங்கிய முக்கியமான ஒன்று அப்படின்னு நாடிகள் பட்டியல் முத்துசாமி. இப்ப எல்லாம் பைக்கு அடம்பிடிக்குது, பைக் வாங்கி கொடுங்க
1: இந்த பைக் தான் அப்படியே சொல்ல
0: அப்படின்னு பறக்கம் போகணும் அப்படின்னு கடைசியில பார்த்தா அதுக்கு வயசே இல்லை. ஆனா பெரிய பெற்றவர்களும் இப்ப என்ன செஞ்சாங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் எங்கேயாச்சும் உழுந்து கிடக்கும் போது ஐயா என்ன ஏன் இப்படி வேகமா போனாங்க வேகமா போனாங்கிறாங்க. அதனால அந்தந்த வயதுல வாங்கிக்கலாம். இந்த வயதுல குழந்தைகளுக்கு அந்த கொண்டாடுகிற வயது
1: நிச்சயமா
0: என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வாங்கி நாளைக்கு கீழே கிடக்க போய் எதுக்கு காசை போட்டு வாங்கணும் அப்படின்னு. ஆனா வாங்கி கொடுக்குற அந்த நேரத்துல ஏற்பட மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, இந்த குழந்தைக்கு வேற எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது.
1: நீங்க சொன்ன போல ஒரு சமூக வலைதளத்துல கூட ஒரு புகைப்படம் பார்த்தேன். முன்னாடி எல்லாம் வந்து குழந்தைங்க வெளில விளையாடுவாங்க இல்லையா, அம்மா வந்து அடிச்சு
0: முன்னையெல்லாம் வெளியில விடுவாங்க, அதே விளையாடுவாங்க அதே பெருசு.
1: ஆமா வெளில விளையாடுவாங்க மரத்தடி அது மாதிரி. அப்ப வந்து அம்மா வந்து புடிச்சு அழைச்சிட்டு போவாங்க சாப்பிட. அடுத்து இப்ப உள்ள ஒரு குழந்தைங்க காட்டுவாங்க போனை கையில இருந்து புடிங்கிட்டு வெளில விளையாடுவாங்க.
2: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்ரா பாக்குறியா?

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேரில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜீல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்ற பைசஸ் வழங்கும் நல்லமாய் வாழ மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சீதியும்
0: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரத நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர் நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நான் சேர்க்கலாம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் ஏன் சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவர் ARC காமாஜ் ஜுவல்ஸ்.
6: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாஜ் ஜுவல்ஸ். பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
2: பாயிண்ட் டு பாயிண்ட்ல சின்ன வயசுல ஆசையா

0: பட்டம் பிடிச்சு வாங்கிய பொருள் என்னன்னு கேட்க போனோம். சொல்றாரு பாருங்க, இப்ப மயிலாடுதுறை ரேவதன் அஞ்சிரு வச்சிருந்தேன், சின்ன வயசுல அடம் பிடிச்சு வாங்கிய பொருள் திருவிழாவில புல்லாங்குழல் வாங்கி கேட்டேன். இப்ப வேணாம் அப்புறம் வாங்கி தரேன்னாங்க. நான் கீழே உட்காந்துட்டு எனக்கு அதை வாங்கி கொடுத்தாதான் வருவேன் அப்படின்னு உட்காந்துட்டேன். அப்புறம் போறவங்க எல்லாம் பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழலாலேயே வீட்டுக்கு வந்தவொடனே என்ன அடிச்சாங்க. அப்புறம் என்ன அடிச்சதுனால அந்த புல்லாங்குழல் உடைஞ்சு போச்சு. அடம் பிடிச்சு வாங்கப்பட்டது உடைந்து போனது புல்லாங்குழல் இல்லை, என்னுடைய மனசும் தான். இந்த அடி வாங்கினதுக்கு அது வாங்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் வாங்கி கொடுத்துட்டு அடிச்சிருக்க வேண்டியது இல்லை. புல்லாங்குழல் வாசிப்பாருன்னு பார்த்தா அவர் வாயாலே எழுதிய வாசிக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அவருடைய மனசுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அவருடைய மனசு அந்த நேரத்துல எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும்.
1: நிச்சயமா. அடுத்ததா வந்து நாகை சிக்கல் சரண்யா சரவணன், செஸ் போர்டு பரமபதம் போர்டு இத வாங்க நான் பட்ட பாடு இருக்கே, இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் அந்த நாட்கள் அப்படின்னு போட்டு கடைசியா இனிமையான வயிறு
0: முடிச்சிட்டாங்களா. ஓசூர் கோகுமார், அடம்பிடித்து வாங்க முடியாத பொருள் கேரம் போர்டு, கேட்காம எனது மகனுக்கு அதை வாங்கி கொடுத்து நிம்மதி அடைஞ்சு எனக்கு கொடுக்கல, நான் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம்.
1: அடுத்ததா வந்து அந்த பிளாஸ்டிக் கார் தாங்க இடம் பிடிச்சு வாங்கினதுன்னு அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல்
0: ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி, வணக்கம், நான் சின்ன வயசுல இடம் பிடிச்சு வாங்கிய பொருள் சைக்கிள் அப்படின்னு போட்டிருக்காங்க.
1: திருவிழா நடைபெறும் நேரத்துல இந்த விளையாட்டு பொருள்லாம் எங்க அப்பாட்ட அடம் பிடிச்சு வாங்குவாங்க அப்படின்னு நனிலம் சுப்பிரமணியன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: வளத்தன்பட்டு இளையராஜா வினாதா, அப்படி ஒன்றும் இல்லை, என்ன சின்ன வயசுல மறந்துட்டாங்களோ
1: அடம்பிடித்து
0: வாங்கிய ரேடியோவில் பாட்டு கேட்க பேட்டரி கட்டை தான், அப்போ கரண்ட் இருக்காது. திருமலசான வீரசந்தி அப்பல இருந்து ரேடியோ மேல ஒரு பாசம் அவங்களுக்கு.
1: அடுத்ததா வந்து பொம்மை ட்ரெஸ் தாங்க, அழகிய நினைவு அப்படின்னு திருபுவனம் சுரேஷ் நந்தினி சுரேஷ் சொல்லியிருக்காங்க.
0: நேயர்களை வந்து இப்ப பாராட்டி அவரும் நம்ம சுருக்கமா ரெண்டு ரெண்டு வரல போறாங்க பாருங்க.
1: ஆமா,
0: அது ரொம்ப அழகுல.
1: ஆமா, நிச்சயமா.
0: மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, சிறுவயதுல சைக்கிள் அடம் பிடிச்சு வாங்கினது அப்படின்னு போட்டிருக்காங்க.
1: அடுத்து நல்லம்பர் சேகராவதின், பட்டம் சைக்கிள் பம்பரங்க அப்படின்ட்டாங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்ல சின்ன வயசுல ஆசை அடம்பிடிச்சு வாங்கிய பொருள் குறித்து நேரில் ரொம்ப அழகா சொல்லிட்டே வராங்க. இப்ப பாருங்க, சர்வதிராமபேட்டை தினார், சிறுவராஜன் பேட்டை தினார் ரமேஷ், சின்ன லுங்கி. அதாவது குழந்தை மனம் எப்படி இருக்கும்னா, பெரியவங்களை பார்த்து அது மாதிரி வேட்டி கட்டணும், அது மாதிரி புடவை கட்டணும், அப்படி மாதிரி இருக்கிற துண்டெல்லாம் எடுத்து கட்டிட்டு நிற்பாங்க, புடவை மாதிரி வேட்டி மாதிரி. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்களே டிராயர் போட்டு நிக்கிறாங்க.
1: அது நீங்க சொல்ற போல அந்த ஸ்கூல்லாம் சேர்ந்த புதுசு, அந்த முதல் வகுப்பு சேர்த்திருப்பாங்க இல்லையா, ரெண்டு நாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மூணாம் நாள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த புள்ள வந்து டீச்சரா மாறிடும்,
0: டீச்சர் ஆயிடும்.
1: நிச்சயமா.
0: ஆனா இது மட்டும் ஹோம்வொர்க் பண்ணவே பண்ணாது,
1: பண்ணாது. வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லி
0: ஹோம்வொர்க் பண்ண சொல்லும்.
1: அத்தரா வந்து அலிவலம் சக்தி முருகானந்தன் வந்து மேல பறக்கக்கூடிய பலூன் தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: நான் சிறுவயதில் கன்னியாகுமரி விவேகானந்த பாறை பார்க்க வீட்டில் அழைத்து சென்றார்கள். அங்கு மரக்கட்டையால் செய்யப்பட்ட பஸ் வேண்டும் என்று எங்க அப்பா விட அடம்பிடிச்சு வாங்கினேன். யாரு, கருணாநிதி வீரவநல்லூர்.
1: அடுத்ததா வந்து செமினார் கோவில் குணசேகர், நான் எட்டாவது படிக்கிறப்ப ஒரு புது மாடல் காலனி வந்ததுங்க. அந்த காலனிய வந்து நான் எங்க அப்பாட்ட தீபாவளி சமயத்துல அடம்பிடிச்சு வாங்கி போட்டு
0: சின்ன வயசுல அடம் பிடிச்சு அழுது சாப்பிடாமல் இருந்து வாங்கிய ஒரு அற்புதமான பொருள் சின்ன சைக்கிள் தான்.
1: அடுத்ததா வந்து கீச்சைன் வாங்கி நிறைய பொம்மை கீச்சைன் எல்லாம் வாங்கி சேர்த்திருந்தேன். இப்ப என் பையன் வந்து அம்மா வீட்டுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போய் விளையாடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இருக்காங்க கீதா மயிலாடுதுறையில இருந்து.
0: நிறைய பொம்மைகள் கீச்சைன் வாங்கி சேர்த்து வைத்திருந்தேன், அதான் படிச்சிட்டீங்களா? சரி, நீடாமங்கலம் வட்டம் கலாச்சாரி மணிமாறன், ஸ்லேட் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பேனா, இதுதான் கேட்டேன் அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்ததா பாருங்க, நீங்க வந்து பெரியவங்களே இப்பெல்லாம் சட்டை டிராயர் போடுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து எப்பவுமே அரைக்கால சட்டை தாங்க வாங்கி கொடுப்பாங்க. முதல்ல
0: போட்டுட்டு எல்லாரும் நம்மளே பாக்குறது மாதிரி ஒரு ஃபீலிங்ல ரவுண்ட் அடிக்கிறது பாருங்க.

0: சந்தோஷமா இருக்கும்ல.
1: யார் சொன்னது?
0: வேதாரண்யம் வடுகநாதன்.
1: சரி, பம்பரம் என்றாலே சிறுவதில் எனக்கு மிகவும் ஆசை. என் அம்மாவிடம் அடம் பிடித்து வாங்கியிருக்கிறேன். நாகூர் ஜெகபர் சதைக்கு சொல்லியிருக்காரு.
0: அடுத்ததா வந்து அடம் பிடிச்சி வாங்கினது சைக்கிள் தாங்க. அந்த சைக்கிள் தானுங்க அப்படின்னு இருக்காங்க அதம்பார் ராமன்.
1: நன்னிலம் நாகை குமரன், சின்ன வயதில் எனக்கு வேண்டும் என நடந்து வாங்கிய பொருள் கை கடிகாரம். செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கை கடிகாரம் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. பாருங்க, அப்பயே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வாங்கி கொடுத்தோம். இப்ப எல்லாம் புதுசா வாங்கி கொடுத்தா இது வேணாம் அது வேணாம் இந்த மாடல் இந்த மாடல் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க.
0: அதாவது வந்து எல்லா பொருளுமே இப்ப வந்து நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படிங்கிறப்ப அதை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமே ஒரு பொருள் நல்ல நிலையில கிடைக்கும் நல்ல பொருளுங்கிற இருந்தாலும் நம்மளால அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறனால தேவை இல்லாம கூட நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறோம். அதனால அது கூடுதல் விலையும் ஆகுது.
1: நமக்கு தேவையில்லாமே ஆசைப்பட்டு வாங்கிடுறோங்க.
0: ஆமா,
1: இந்த குழந்தைகளை கடைக்கு அழைச்சிட்டு போறது பாருங்க, அது பெரும்பாலும் இப்ப எல்லாம் அப்பெல்லாம் பயந்து இன்னைக்கும் அப்பா
0: சூப்பர் மார்க்கெட் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, உள்ள அழைச்சிட்டு போய் விட்டா நம்ம ஒரு பொருள் எடுக்கிறதுக்குள்ள அந்த ட்ரெயின் நம்பிடும். அந்த தள்ளுவண்டி ட்ராலி
1: அந்த அளவுக்கு குழந்தைகள் வாங்குறாங்க.
0: ஆமா,
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் திருவாரூர் சீமாட் செல்சின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதி வழங்கியுடைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மேலும் நகைச்சுவை பகுதி வழங்கியுடைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமா டிஸ்டிக்ஸ் திருவாரூர்.
4: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வர்சன் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வர்சன் தன்கோ.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
9: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனை. நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் திருவாரூர்.
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் சேதியும். வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் அது. இன்று August 14.
0: வேதாந்திரி மகரிஷி அவரின் பிறந்த தினம் இன்று. 1911 இந்திய யோகா குரு, தத்துவ ஞானி மற்றும் ஆன்மீக தலைவர். சென்னையில் உலக சமூக சேவை மையத்தை நிறுவினார். கோயம்புத்தூர் அருகே ஆழியாரில் அறிவு திருக்கோயிலையும் நிறுவினார். ஆன்மீக விழிப்புணர்வை அடைவதற்கு, மனித சகோதரத்துவம், உலக அமைதியை மேம்படுத்துவதற்கும், மனித குலத்தின் வளர்ச்சிக்கும் ஒரு வழி யோகா மற்றும் தியான பயிற்சியை ஊக்குவித்தார். யோகாவை தியானம், எளிய பயிற்சிகள், பாரம்பரிய மருத்துவ முனைகளுடன் இணைந்து குண்டலினி யோகா மூலம் அவர் சிறப்பாக அறியப்படுகிறார். 75-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலான

0: தமிழ் மொழியில் எழுதப்பட்டு பின்னர் மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. மேலும் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு மாத இதழையும் நடத்தியுள்ளார். இவர் எழுதிய புத்தகங்களில் சில உடல் நலத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் உடற்பயிற்சிகள், நவீன காலத்திற்கான யோகா.
1: வாகன பதிவை உலகில் முதல் நாடாக பிரான்ஸ் அறிமுகப்படுத்திய நாள் இன்று. இன்றுதான் அமல்படுத்தியது ஆண்டு 1893.
0: 1947 ஆண்டு இன்றைய தினம் பாகிஸ்தானின் சுதந்திர தினம்.
1: போக்லாந்து தீவுகளை முதன் முதலாக ஜான் வேவிஸ் என்ற ஆங்கிலேயர் கண்ட நாள் இன்று. ஆண்டு 1592.
0: ரிச்சர்ட் ராபர்ட் எர்னன்ஸ், சுவிஸ் நாட்டின் இயற்பியல் வேதியியலாளர், நோபல் பரிசு பெற்றவர். எர்னஸ் கோணம், பேரியர் உருமாற்ற, என்எம்ஆர் நிறமாலையியல், 2D என்எம்ஆர் நிறமாலையியல், அணு ஓவர்ஹவுசர் விளைவு நிறமாலையியல், பிரத்யேக தொடர்பு நிறமாலையியல், 3D என்எம்ஆர் நிறமாலையியல் போன்றவற்றிற்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1933 ஆண்டு பிறந்தார்.
1: வெள்ளக்கால் ப. சுப்பிரமணிய முதலியார் பிறந்த நாள் இன்று. 1857 ஆண்டு இதே நாளில் இன்றைய தென்காசி மாவட்டம் கடையத்தை அடுத்த ஆழ்வார்குறிச்சி என்னும் ஊரில் பிறந்தார். கால்நடை மருத்துவரான இவர் அம்மருத்துவ நூல்களை தமிழில் முதன்முறையாக மொழிபெயர்த்த தமிழ் புலவர் என்ற சிறப்பு இவருக்கு உண்டு. அகலிகை வெண்பா, நெல்லை சிலேடை வெண்பா என நிறைய நூல்கள் எழுதியும் பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். ஆங்கிலேய அரசால் ராவ் பகதூர் சாஹிப் என்னும் பட்டத்தை 1926 ஆண்டு வழங்க பெற்றார்.
0: இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி, திருவாரூர்.
0: நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
1: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
6: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் எண்ட் ஆஃப் ஆடி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
7: பாயிண்ட் டு பாயிண்ட்ல கேட்டதுல சின்ன வயசுல ஆசை அடம்பிடிச்சு வாங்கின பொருள். நான் 5வது வகுப்பு படிக்கும் பொழுது எனது அப்பாவிடம் சரியாக சைக்கிள் ஓட்ட முடியாது என்ற நிலையிலும் அடம்பிடித்து அரை வண்டி சைக்கிளை வாங்கி ஓட்டினேன். அன்றைக்கு மதிப்பு 2000 ரூபாய். அந்த நேரங்களில் ஒழுங்கான சாலை வசதி இல்லாத நிலையில் நிறைய நாட்கள் முள்ளின் மீது விட்டு உடம்பெல்லாம் ரத்தமாக கற்றுக்கொண்டேன். ரவிக்குமாரன் தானிக்கோட்டம் தெற்கு. சைக்கிள் ஓட்டு விட்டு அவாரம் கீழே விழுந்துருவாங்க, நல்லா தெரியாது. ஏன்னா சைக்கிள் ஓட்டுறோம் அவ்வளோதான், இந்த மகிழ்ச்சி தான்.
8: அடுத்ததா வந்து அடம்பிடிச்சு வாங்கினது புரோட்டாவும் அல்வாவும் தாங்க அப்படின்னு இருக்கேன். ரொம்ப அடம்பிடிச்சு வாங்கி அடிக்கடி சாப்பிடுவேன்றாங்க கோவி கார்த்திகேயன் குடவாசல்.
7: சரி, வாடகை சைக்கிள் 1 மணி நேரத்துக்கு 3 ரூபாய். சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம். வாடகை சைக்கிள் உடனே வடிவேல் சைக்கிள் ஒன்று தான் ஞாபகம் வருது. என்ன ராமசாமி எப்படி இருக்கிற
8: அப்படின்னு முதல் இந்த நாள் வரை சைக்கிளும் கொடுக்கல வாடகையும் கொடுக்கல. அடுத்ததா வந்து கலர் ரிப்பன், அந்த கிளிப்பு, அந்த ஒரு படத்தையும் குஷி கிளிப்பு, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடம் பிடிச்சி வாங்கினேன். ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
7: அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவேலி. சின்ன வயசில் அடம் பிடிச்ச பழக்கம் இல்லை. அப்பா அம்மா எதை வாங்கி தருவார்களோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
8: ஐயோ, அடுத்ததான் வந்து அனுப்பியிருக்காங்க.

0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு இருக்காங்க. அடுத்து அடம் பிடிச்சி வாங்கினதுன்னா உருப்படியா எதுவும் இல்லைங்க, திருவிழா நேரத்துல வாங்குற பொம்மை தான் அப்படின்றாங்க. வருது மருது பனிசெல்வம்
1: தாய்க்கார் தான் நான் வாங்கி அடம் பிடித்து வாங்கிய பொருள். ஸ்ரீதர் மாசங்கர் காரைக்கார்.
0: அடம் பிடிச்சி கேட்க மாட்டேங்க, நான் கேட்பது வீட்டில் உள்ளவங்களுக்கு புரியும், அதனால உடனே வாங்கி தந்துருவாங்க.
1: ஏன் அம்பு நம்மளால கத்து கத்திட்டு இருப்பாரு அப்படின்னு
0: பைஜூர் ரகுமான் திட்டச்சேரியில இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க.
1: மேட்டுப்பாளையர் ரவி பேசுறேன், வணக்கம். சைக்கிள் வாங்குவதற்கு ரொம்ப போராடி வாங்கினேன் அப்படின்னு பேசியிருக்காரு.
0: ரொம்ப போராடி வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் வந்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர், அடம் பிடிச்சி வாங்கினதே இல்லைங்க, என்ன வாங்கி தராங்களோ அதுதான். அடி யார் வாங்குறது, நல்லா கேட்டீங்க போங்க.
1: வாங்கிட்டு அதை ஞாபகப்படுத்துறீங்க, சின்ன வயசுல வாங்கிட்டு
0: முன்னாடி அடம் பிடிச்சி ஏதோ கேட்டிருக்காங்க, அதுக்கு விழுந்த அடியில அவங்க அதுக்கப்புறம் அடமே பிடிக்கிறது இல்ல போல.
1: நஞ்சமா நஞ்சமா. அரியலூர் மாவட்டம் கீழே குடியிருப்பு ஜான்சி கவியாசி, அடம் பிடித்து கேட்டு வாங்குறது ட்ரெஸ் மட்டுமே.
0: அடுத்ததான் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து பேனா பென்சில் அப்புறம் கடிகாரம் அடம் பிடிச்சி வாங்கியிருக்கேன்னு செந்தில் கண்ணன் பேரளத்திலேருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: ஆரூர் குடிக்கால் பாளையம் ஜான் மகாஜன் நஞ்சமதி, சின்ன வயசில் அடம் பிடிச்சி ஆசையாசியாக வாங்கின பொருள் திருவிழாவில் இருக்கும் விளையாட்டு பொருட்களான கார் லாரி பஸ் இவற்றில் ஏதேனும் உண்டு. நான் ரொம்ப அடம் பிடிக்க மாட்டேன், சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: ஆனால் முதலே சொல்லிட்டாங்க அடம் பிடிச்சி வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. நான் அடம் பிடிச்சி வாங்கினதான் எதுவும் ஞாபகம் இல்லைங்க, அது இன்னைக்கு தொடருது அப்படின்னு வலங்கைமான் துரை கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: சரி, திருச்சேரி கந்தூர் திருவிழா என்றாலே நினைவுக்கிறது வண்ண விளக்குகளும் கூட்டமும் மட்டுமல்ல நம் சிறு வயது ஆசைகளும் தான். அது முக்கியமானது சிறிய பிளாஸ்டிக் குப்பியில் இருக்கும் சோப்பு நீரை வைத்து ஊதப்படும் பல பழக்கம் பலூன்கள் அப்படின்னு குவைத்து வந்து திருச்சேரி நிஷான்களை வாங்கியிருக்காரு. இப்ப எல்லாம் வேற மாதிரி
0: ஆயிட்டு. அடுத்ததான் வந்து ரொம்ப நான் கேட்க ஆரம்பிச்சது என்னுடைய காரை பண்பலை பழுதாகிவிட்டா அடம் பிடிச்சி ரேடியோ வாங்கி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில என்கிட்ட இப்ப இருக்கிறது 7வது வானொலி பெட்டி. சீதா கலியபெருமாள் சேத்தூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க,
1: அருமையா சொல்லியிருக்காங்க.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்கார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே 1 ரூபாயில்
5: சிம் கார்டு இலவசம்,
4: அளவற்ற இலவச அழைப்புகள்,
5: 4 ஒன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
4: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
5: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
4: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
5: கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
7: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால். உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: பாயிண்ட் டு பாயிண்ட்ல இருக்கிறோம் இல்லையா, காரைக்கால் FM.
3: ஆமா,
2: அதில்தான் நேர்கள்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்லலாம். என்ன கேட்டிருந்தோம், சின்ன வயசில் ஆசையை அடம்பிடிச்சு வாங்கிய பொருள்.
3: ஆமாம்,
2: சில பேர் ஆசையை அடம்பிடிச்சு பொருள் கேட்பாங்க, ஆனால் கிடைச்சது என்ன? ஆசையாக அடம்பிடி அடி, ஆசையாக அடம்பிடித்ததால் வாங்கியது அடி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் என்ன வாங்கினீங்க ஆசையை அடம்பிடிச்சு?
3: ஆசையாவா, அதே சொல்லணுமா? அடி கிடைச்சது, அந்த டைம் வந்து நாங்க ஒரு வெளியூர் போயிருந்தோம்.
2: சரி,
3: சும்மா சுத்தி பார்த்துட்டு, கடற்கரையை சுத்தி பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலான்னு. அப்போ ஜிபே எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் தான் பணம் எடுத்துட்டு சுற்றி பார்க்க வந்தாச்சு. அந்த இடத்துல அந்த பொம்மை அன்னைய தேதிக்கு 1000 ரூபீஸ், 800க்கு குறைஞ்சி இல்லைன்ட்டாங்க. கத்தினேன்,
2: 800க்கு குறைஞ்சினா எங்க சென்னைக்கு அந்த 800
3: கடைசியா பக்கத்து கடையில இந்த சின்ன சின்ன செப்பு ஜாமா விளையாடு ஜாமா, ஆமா, அதெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியோ அழுகைய சேர்த்தி அழைச்சிட்டு போயிட்டாங்க.
2: அடியை விட வாங்கின திட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
3: அப்ப அது தெரியாது, அடி மட்டும்தான் வலிக்கும்,
2: மட்டும்தான் மத்ததெல்லாம் உரைக்காது. அத மாதிரி கலைச்செல்வி பாருங்க, நான் 6வகுப்பு படிக்கும் போது எலக்ட்ரிக் வீச்சு அழுது அடம்பிடிச்சு வாங்கினேன். அது என்ன எலக்ட்ரிக் வீச்சு? சரி பரவாயில்ல, ஏதோ எழுதியிருக்கிறாங்க, அடம்பிடிச்சு வாங்கியிருக்கிறாங்க. சரி,
3: அடுத்ததா வந்து நன்னிலம்லேருந்து அனுப்பியிருக்காங்க, அடம் பிடிச்சி வாங்கினது வளையல் ரிப்பன் தாங்க அப்படின்னு இருக்காங்க.
2: நான் சின்ன வயசுல தஞ்சாவூர் அப்பா அம்மா அழைச்சிட்டு போனாங்க, தலையாட்டி பொம்மை கேட்டேன், வாங்கி கொடுத்தாங்க. ஒண்ணுதான் வாங்கி கொடுத்தாங்க, ரெண்டு கேட்டேன், போதும் என்று சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா விடல, அடம் பிடித்து வாங்கிட்டேன்ல, இப்ப நினைச்சாலும் சிரிப்பு தான் வரும்னு செல்வி தெத்திலேருந்து சொல்லியிருக்கேன்.
3: என்ன ஒரு ஆனந்தம்!
2: ஏன் ரெண்டு கேட்டாங்கன்னா, ஏன் ரெண்டு கேட்டாங்கன்னா, எப்படி இப்ப எல்லாம் தலையாட்டி பொம்மை பிளாஸ்டிக்ல வருது, அப்ப மண்ணுல
3: மண்ணுல இருக்கும்.
2: தலையாட்டு பொம்மை ஒரு சயின்ஸ் வேற இல்லையா? அது
3: நானும் சின்ன வயசுல நிறைய வாங்கியிருக்கேன். தலையாட்டு பொம்மை
2: வாங்கிட்டு வந்து தட்டி விட்டோம்னு அப்படி சமையல உடஞ்சிரும், அதனால ரெண்டு கேட்டு எழுதிருப்பாங்க பாருங்க. எப்படி அடுத்தது பாருங்க, யாரு சொல்லிருக்கா?
3: எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன்
2: என்ன சொல்லிருக்காங்க,
3: பேனாவில ஒரு பக்கம் நீல கலரு, மறுபக்கம் சிவப்பு கலர்ல இருக்குங்க.
2: சரி,
3: அந்த பேனை வாங்கி தரேன்னு சொன்ன கேட்டேன், நாளைக்கு வாங்கி தரேன், நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க.
2: இன்ன வரைக்கும்
3: அழுது, அதுக்கப்புறம் அழுது பிடிச்சி வாங்கிட்டேன்.
2: வாங்கிட்டோம்ல அப்புறம். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், சின்ன வயசுல அடம்பிடிச்சு வாங்கிய பொருள் டைட்டானிக் கம்மல் தாங்க. டைட்டானிக் கப்பலுக்கு வந்ததுக்காக டைட்டானிக் கம்மலா?
3: கம்மல், அந்த கிறிஸ்டல் மாதிரி அந்த மணியோட தொங்க, அழகா இருக்கும்.
2: ஏதோ ஒரு பேரை வச்சுருவோம் பாருங்க, எது சீன்ல வருதோ அதுதான்.
3: அடுத்ததா வந்து கஷ்டப்பட்டு பண்ணாங்க, நான் வந்து பனியன் வாங்கி போட்டேன் சின்ன வயசுல. வந்து கலர் கலரா சட்டை போட்டு நண்பர்கள் எல்லாம் விளையாடுறப்ப ரொம்ப ஏக்கத்தோட பார்ப்பேன், பனியனோட எல்லாம் விளையாடுவாங்க.

0: அதுக்கப்புறம் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நான் பனியன் வாங்கி போட்டேன் தெரியுங்களா. அதே போல் ஒரு சைக்கிள் கடையில் வேலை பார்த்து அதில் வாங்கின அந்த பேட்டாவில் வந்து இந்த பனியன் வாங்கி போட்டேன். அது இப்போ நினச்சாலும் மறக்க முடியாது அப்படின்னு காட்டுமன்னார் கோவில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க.
1: அட்டம் பிடிச்சிருக்க பெரிய அப்பா மட்டும் அடம் பிடிக்கலாம், அந்த பொருளாதாரத்தை தேடுறதுக்கு ஒரு அடம் பிடிச்சி தேடி வாங்கியிருக்காரு. வாழ்த்துக்கள். காட்டுமரங்கள் டீம் அடப்புறம் தோப்புத்தேர் வேல்முகன். சிறு வயசுல ஆசைப்பட்டு வாங்கிய பொருள் உண்டியல். சின்ன வயசுல சேமிச்சேன் சேமிச்சேன் இப்போது சேமிக்க முடியல அப்படின்னு வேறப்பட்டிருக்காரு. அப்பனா உண்டியலுக்கு வாங்கி கொடுக்கணும் அவருக்கு.
0: ஆமா. அடுத்ததா வந்து அடம் பிடிச்சி வாங்கினது இல்லைங்க, ஊருக்கு போகலாம் பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் தான் அடம் பிடிச்சிருக்கேன் எழுதிருக்கேன் அப்படின்னு வைத்தியஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: திருவள்ளபுத்தூர் கடக்க மயங்கரன் தரணி. சின்ன வயசுல நான் வாங்கிய பொருள் ரேடியோ தான். மூன்று தலைமுறையாக கேட்கின்ற ரேடியோவை எஃப்எம் காரைக்கால் அனைவருக்கும் நன்றின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ்னு ஒரு செய்தி மட்டும் போட்டிருக்காரு, ஒன்றும் செய்தி வரல.
0: அடுத்ததா புவனகிரி சுமதி. அடம் பிடிச்சி கேம் வீடியோ கேம் விளையாடுறதுக்கு தாங்க வாங்கினேன், மறுமுறை பேட்டரி வாங்க காசு கேட்டா திட்டுவாங்களே, அதனால வாங்கியும் அதிகம் விளையாடாம பத்திரமா வச்சிருந்தேன். பாத்துங்க
1: பாருங்க, வீடியோ கேம் தான் வாங்கி கொடுத்தா அப்புறம் எதுக்கு பேட்டரி வேற கேக்குற இப்படி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு பொருளை தான் வாங்கிட்டு பேசாம வச்சுட்டே இருந்தாரு.
0: அதிகம் விளையாடுறது
1: தேய்மானம் இல்ல இல்ல
0: பாத்துக்கிறேன், வாங்கிட்டோம் வாங்கிட்டோம்.
1: எரவாந்தேரி சின்னக்கண்ணன். நான் சிறு வயதில் இடம் பிடித்து அழுது வாங்கிய பொருள் ஊதுனா வெடிக்குமே அந்த பொருள் தாங்க.
0: அடுத்ததா வந்து எங்க வீட்டுல 1 ரூபாய் வாங்கினதுங்க, அத போய் வாங்கி நாங்க வாடகை சைக்கிள் எடுத்து குரங்கு படல் போட்டு ஓட்டிய அனுபவம் இருக்கே. ஆனந்தம் கார்த்திகேயன் பூந்தோட்டத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார். நிறைய இருக்குங்க. சிறு வயசுல வாங்கினது பொம்மை கார் வாங்கியிருக்கோம், அடி சேர்த்து வாங்கியிருக்கோம். கொஞ்சமா நஞ்சமா
0: நம்ம பொருளை கேட்டா மறக்காம அந்த அடியும் சேர்த்து குறிப்பிடுறாங்க. அடுத்ததா சீர்காழில இருந்து சிவசண்முகம். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, சின்ன வயசுல பொங்கலுக்கு 1 கட்டு கரும்பு தான் வேணும்னு
1: 1 கட்டு
0: ஒண்டிக்கு அடம் பிடிச்சு வாங்கியிருக்கேன் சார். ஆனா 1 கட்டு ஃபுல்லா சாப்பிட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல, அதுக்கு சேர்த்து அடி வாங்கியிருப்பாங்க
1: நம்மளுக்கு. சரி, அடம்பிடித்து வாங்கிய பொருள் பென்சில் பேனா ஸ்லேட். குத்தாலம் தோப்பு தெரு கே சுப்பிரமணியன்.
0: அடம் பிடிச்சி அப்பா கிட்ட கேட்டு வாங்கினது சட்டைக்கு வெளியே தெரு பனியன் தெரு மாதிரி அந்த காலத்துல இருக்குமே அந்த சிலுக்கு சட்டை, அதை தாங்க அடம் பிடிச்சி அப்பாட்ட கேட்டேன்.
1: அதை போட்டு சிலுக்கு சிலுக்கு மேல போட்டு வரணும்.
0: வாங்கி போட்டுக்கிட்டு அது ஒரு பசுமையான நினைவு பாருங்க, இன்னும் இருக்கு பூம்புகார் மேலையும். கோவை செம்பியன்.
1: நெய்விளக்கு MS துயமணி. எங்கள் ஊர் சித்திரை திருவிழா இருக்கும், மாரியம்மன் கோயில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். கோயிலுக்கு சில புது சட்டை வேண்டும் என அடம்பிடித்து வாங்கி போட்டு கொண்டு சென்றது உண்டு.
0: அடுத்ததா சிவபுரி சோமசுந்தரம். சின்ன வயசுல இந்த கொட்டாங்குச்சி வயலின் அப்புறம் புல்லாங்குழல் காரு இதெல்லாம்
1: வாங்கியிருக்காரு. பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரே. அடம்பிடித்து வாங்கும் அளவுக்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா.
0: அதே போல எனக்கும் அந்த நினைவு இல்லைங்க அப்படின்னு அவரிக்காடு வித்யா வீரமணி கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: ஏற்பட்ட நளினி சங்கர் சொல்லிருக்காங்க, சிறு வயசுல அடமெல்லாம் பிடிக்க மாட்டேன் கிடைச்சதை வைத்துக் கொள்வேன் அப்படின்னு இருக்காங்க.
0: நான் கேட்ட முத பொருள் 8 வயசுல 3 சக்கர சின்ன சைக்கிள் தாங்க, ஆசை நிராசையா போயிட்டு அப்படின்னு மங்கை நல்லூர் ராமதாஸ் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: பருத்தியூர் சிந்துஜா மாரிமுத்து. ராஜமௌலி ஏற்றிய நாணி படம் அந்த ஈயை பார்க்க குடும்பத்தினர் சென்றோம். இது சின்ன வயசுல அடம் பிடிச்சதா
0: இல்லையே.
1: சரி,
0: அடுத்ததா பம்பரம் வலிங்கி தாங்க. நிறவி கஜேந்திரன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: நாகூர் கந்தரிக்கு சென்ற பொழுது பிளாஸ்டிக் துப்பாக்கி தாங்க வாங்கியது, அந்த கடைக்காரர் சுட்டேனுங்க அவரும் சுருண்டாருங்க அப்படின்னு அப்துல் ரஜாக் திட்டச்சிருந்து அனுப்பியிருக்காரு.
0: அடுத்ததான் வந்து 1 மாசம் கடை இருக்கும், நான் கேட்டதை அப்புறம் வாங்கி தரேன்னு அழைச்சிட்டு வந்துருவாங்க. அப்படி நான் அழுது கேட்டு வாங்கினது காரைக்கால் மாங்கனி திருவிழால விளையாட்டு ஜாமான் தான் அப்படின்னு காரைக்கால் நளினி ரியா கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஷாலினி ரியா.
1: ஜிக்கு புக்கு ரயில் வண்டி அப்படின்னு மதுரை சண்முகசுந்தரம் சொல்லியிருக்காரு.
0: அடுத்தது அடம் பிடிச்சி வாங்கினது நோட்டில் கேள்வி பதில் எழுதுவதற்கான அந்த ப்ளூ ரேட் பேனா, அந்த பேனா தாங்க அப்படின்னு இருக்காங்க. அமுதா சேகர்
1: வாங்கியிருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோமல் சரவண பொம்மைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: நம்மளும் சின்ன வயசுல நிறைய அடம் பிடிச்சி வாங்கியிருப்போம்.
1: ஆமா,
0: இப்ப வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அந்த பொம்மை கேட்டு செப்பு ஜாமா தான் வாங்கினேன் வித்து அடியோடன்ட்டு. அந்த மாதிரி நீங்க எதுவும் வாங்கியிருக்கீங்களா?
1: அடம் பிடிச்சி வாங்கினது பொருள் இல்லை. அதான் சொன்னா முதலே
0: சுவாசமா
1: அதே கேட்கக்கூடாது, வலிக்குமா இல்லையா?
0: வலிக்குமா.

0: பின்ன முக்குச்செடி தொட்டு பறிச்சோ, வெத நெல்லு விட்டு வயலில் தொழி குதிச்சோம்,
1: வாழ தோப்புக்குள்ள வலைய விதிக்க இல்ல வசமா கிடைக்க வேண்டிக்கிட்டோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி செயல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி செயல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
0: நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: காற்று வீதியில் கற்பூர பெட்டகமாய் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. நாம் இனி கேட்கலாம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி. முதலில்
5: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
6: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. விருதுநகர்ல இருந்து நம்ம நேரோட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து கால் வந்து எனக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு வந்து ரெண்டு காலுமே நல்லா வளைஞ்சு போச்சு, நடக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கிறேன், சாஞ்சுதான் நடக்கிறேன், இதனால எனக்கு முதுகு வலியும் வந்துருச்சு. காமிக்கும் போது, மருத்துவத்தை காமிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு அதை பத்தி. சோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பத்தி நிறைய பேசிருக்கீங்க, இது எல்லாமே எனக்கு அதை பத்தி புரிஞ்சது. பட் இப்ப எனக்கு என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் தான் இந்த ஒரு ஆள் தான் நான் வந்து சம்பாதிக்கிறேன் சோ வீட்டுல. சோ எனக்கு வந்து நான் வந்து சீக்கிரம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா, நான் இதை பண்ணிக்கிறது எப்ப பண்ணணும், எப்ப பண்ணிட்டா நான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஏஜ்ல எல்லாம் நிறைய பேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, உங்களோட வெயிட், கரெக்டான டயட் இல்லாதனால, ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாதனால, இந்த ரீசன்னால என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற மூட்டு சீக்கிரம் தேஞ்சு போயிருது. முன்னெல்லாம் நாங்க ஒரு 20 இயர்ஸ் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இதே பாத்தீங்கன்னா ஒரு 70, 60, 80 இப்படிதான் இருக்கும். சோ இதுல அதுக்கப்புறம் ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா இப்ப பாத்துட்டு வரீங்கன்னா, இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த இயர்லி 60ஸ்ல நிறைய பேஷன்ஸ் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அதுலயும் இப்ப 50ஸ் வர பேஷன் எல்லாமும் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே வராங்க. லேட் 50ஸ்ல வர பேஷன்ஸ் எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு வராங்க. இதெல்லாம் தான் அந்த மாற்றங்கள், இதனாலதான் அந்த சேஞ்சஸ் வர ரீசன் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட், இதெல்லாம் தான் எல்லாம் காரணம் தான். இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா இந்த மாதிரி பேஷன்ஸ் நம்ம யூஸ்வலா இயர்லி ஸ்டேஜ்ல, அதாவது வந்து அந்த இயர்லி பேஷன்ட் ஏஜ்ல இருக்கும் போது பண்ணும் போது அவங்களுக்கு ரெக்கவரி பீரியட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் கம்பேரிட்டிவா. இதுவே டிஃபார்மிட்டி பொறுத்து இருக்கு. இப்ப கால் வளைவு கம்மியா இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்றோம், நடக்க வைக்கிறோம்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா இதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ரொம்ப தேஞ்சவங்களோட, ரொம்ப தேஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால் வளைஞ்சிருக்கும், நேர் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க நிறைய பேஷன்ஸ். அதாவது கால் வளைஞ்சதை வந்து நம்ம கரெக்டா வந்து நேர் பண்ணிடும். இப்ப வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பண்ணி நிறைய ரோபோட்டிக் சர்ஜரிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னன்னா, நம்மளோட இடுப்பு சென்டரும் முழங்கால் சென்டரும் கீழே பாதக்காலோட சென்டரும் ஒரே லைன்ல இருக்கும். ஒரே லைன்ல இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல நமக்கு தேயக்கூடிய தன்மை, அதாவது செயற்கை மூட்டு போட்டாலும் தேய தான் போகுது, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கையும் லைஃபும் இருக்கு. சோ அந்த அந்த லைஃப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், வலி இல்லாம நடக்க முடியும். அதுக்கான இதுதான் இந்த புதுசா வந்திருக்கிறது ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம பேஷன்ஸ் வந்து நேரம் நடக்கிறாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தின்

0: ஒன் மந்த்ல இப்ப ரெண்டு கால் இருக்குன்னா ரெண்டு காலமே பண்றோம். சோ ரெண்டு காலமே ஒரே டைம்ல பண்றோம். அவங்க ஃபிட்னஸ் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றோம். பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் நடக்கிறது எல்லாமே நல்ல சீக்கிரம் நடந்துடுறாங்க. வித்தின் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. அவங்க உட்காந்துட்டு பாக்குற மேலேயே இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு தேர்ட் வீக்லயோ ஒன் மந்த்லயோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுவே வந்து வாக்கிங் நடக்கிற மாதிரி இருக்கு, இந்த படி ஏற மாதிரி நிறைய வேலை இருக்கு. சோ இந்த அந்த மாதிரி வேலை இருக்குன்னா டூ மந்த்ஸ்ல அவங்க டெஃபினட்டா வந்து அந்த வாக்கிங் ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ இதை பத்தி ஒன்னும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. சோ ரெண்டு கால் தேஞ்சிருக்கனால எப்பயுமே பேஷண்ட் அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு கால் பண்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னொரு கால் லேட் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நம்ம பண்ண காலும் தேய ஆரம்பிச்சிடும். ஏன்னா லென்த்தோட வேரியேஷன்ஸ் வரும். ஒரு காலில் வந்து லென்த் கம்மியா இருக்கும், ஒரு காலில் வந்து லென்த் அதிகமா இருக்கும். ஸோ நடக்கும்போது அவங்க நட நேரா இருக்காது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அவங்களை வந்து பண்ணும்போது ஒரு கால் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு கால் வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸ்க்குள்ள அடுத்த காலம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இவருக்கு வந்து டெஃபினட்டா சர்ஜரி பண்ணாரு அப்படின்னா இப்ப செய்யற வேலையோட அதிகமா செய்ய முடியும், அவரோட ஏர்னிங்ஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவர் சீக்கிரம் அறுவை சிகிச்சை பண்ணி குணமடையணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: மேகரலேனி கேட்கலாம். சிந்தனை அரங்கம். செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், இவர்களோடு உலா வரும் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு, தேச ஒற்றுமையே நம் பலம்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
2: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
0: சிந்தனை துளி. மெதுவாக செல்வோம். வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவு கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரலை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு, தேச ஒற்றுமையே நம் பலம். நமக்கு எதுங்க பலம்? நம்ம நலமா

0: நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் உண்மையான பலம்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன தான் இதான் எல்லாம் ஆக்டிவாக இருந்தாலும் உடம்புல உயிர்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பே செயல்படாது இல்லையா? உடம்பு எவ்வளோ கட்டுமாசனாக இருந்தாலும் சரி தான், உயிர்னு ஒன்று இருக்கணும்ல, அப்படி தான் அந்த தேசங்கிறது. இது குறித்து நேரில் கருத்துக்களை சொல்ல வர தயாராக இருக்கிட்டே இருக்கிறாங்க. தேச ஒற்றுமையே நம் பலம் அப்படின்னு இந்த தலைப்பில் பேசுவதற்கு நேரில் நீங்கள் அழையுங்கள். 43368 என்கின்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2312331 இந்த எண்ணில் நீங்கள் அழைக்கலாம், அல்லது 2994 இந்த எண்ணிலும் நீங்கள் இணையலாம், அல்லது 2995 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் பேசலாம். உங்களோடு கருத்தாள்வது இரா சுந்தர பாண்டியன். தேச ஒற்றுமையை நம்பலம் நேர்கள் கருத்துக்களை பேசுறதுக்கு தயாராயிட்டாங்க இல்லையா? அதனால் ஆனால் உங்கள்ட்ட எப்பயும் வழக்கமாக வைக்கிற விண்ணப்பம் தான், ஆனால் வழக்கமாக நீங்கள் எப்பயும் பின்பற்றுறது மாதிரியே இன்றைக்கும் பின்பற்றினோம். ஏன்னா நாளை நம்முடைய 80வது சுதந்திர நாள் இல்லையா, அந்த விடுதலை திருநாளை இன்றையிலேருந்து நாம் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். குறைந்த நேரத்தில் சரிவான செய்தியை சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே பயன்படுத்துங்க, நேரத்தை குறைவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக 1-2 வரிகளில் உங்களுடைய கருத்துக்களை வைத்துங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இதை பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், நிறைய செய்திகள் அவர்கள்ட்ட தகவல் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வாருங்கள் நேர்களே, வானொலியில் உலா வருவோம். நேற்று இணையக்கூடிய முதல் நேர் யார்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க? யார் பேசுகிறீங்க? இணைப்பில் வந்து நேயர் உடனே இணைப்பை துண்டிச்சிட்டார், ஏன்னு தெரியல. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தமிழ்நாடு குணசேகர் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
1: அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது தான் நம்ம தேசத்துக்கே பெருமை.
0: சரிங்க.
1: அந்த பெருமையை வந்து பல்வேறு இனம் மொழி மதம் கொண்டவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து வாழ்றதுதான் நம்ம நாட்டுக்குரிய சிறப்பு.
0: சரி.
1: இப்ப ஒண்ணு இல்லை, ஒரு வீடு கட்டணும், அழகா வெள்ளையெல்லாம் அடிக்கிறோம். அது அழகா என்ன பண்றோம், அந்த பிரஷ் வாங்கி பெயிண்ட் பண்ணாதான் நல்லா இருக்கு. அந்த பிரஷ்ங்கிறது பல இலைகளின் தொகுப்பு தான். இது தனியா ஒரு இடையாறு அடிச்சோம்னா அது போடுதான் விடும்.
0: சரி, பழைய நினைவுகளின் தொகுப்பு நல்லா இருக்கு.
1: ஆமா, அப்படி பார்க்கும் போது நம்மளுடைய நாட்டிலேயே அந்த ஒற்றுமைங்கிறது வந்து மில்லியன் பிறந்த ஹவுஸ் வீட்டிலிருந்து அது வளர்ந்தது. அப்பதான் அது தெருவுக்காகவும் தெருவு மாவட்டத்துக்காகவும் அப்படியே மாநிலத்துக்காகவும் நாட்டுக்காகவும்.
0: சரிங்க, நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.
2: 14 அகஸ்ட் 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण।

0: கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால்.
5: நேரலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பார்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்கும் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நாளை 27:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கொண்டுபுறம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை நிகழ்ச்சி வழங்குவோர் கேஎம்சி.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது, கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் நமது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர், தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
9: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது, இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சேல்ஸ்.
10: திருவாரூர் மகாராஜா அடியாதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை.

0: நான்கு நாட்களுக்கு மட்டும்.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
0: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்,
2: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் எண்ட் ஆஃப் ஆரி சேல், சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நிரலாம் அணிந்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு தேச ஒற்றுமையை நம்பலாம். நிகழ்ச்சி அடுத்து இணையக்கூடிய நேயர் யாரு? வணக்கம்.
3: வணக்கம். தமிழ் போறவர்கள் மன்னிக்கவும்,
1: சொல்லுங்க.
3: இது ஒரு வனவாசம் நினைச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப வந்து நீங்க கொடுத்த தலைப்புங்கிறப்ப வந்து இது வந்து நம்ம பாரத நாடு வந்து ஒரு ஆலமரம் மாரி, சார் மன்னிக்கணும், ஒரு ஆலமரம் மாரி. இதோட கிளைகள் தான் நாம எல்லாமே.
1: சரி,
3: அது நம்ம எந்த மாநிலமா இருந்தாலும், எந்த யூனியன் பிரதேசமா எதுவா இருந்தாலும், நாம அதோட ஒரு பொறுப்பா பிள்ளைகள் மாரிதான்.
1: சரி,
3: இன்னைக்கு நாளையில பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு 80 ஆண்டுகள்னாக்கா எவ்வளவு பேர் வந்து ரயில் வண்டியில இன்னைக்கு நான் பயணம் பண்ணிட்டு அங்கே இங்கே அணைஞ்சிருக்கிறேன். ஆனா பணத்தை கொண்டு வந்து இங்க போட்டாங்க, நாம மறக்க முடியுமா? இரா சுந்தரபாண்டியன் ஐயா, அதாவது மலர் நினைவுனாக்கா, அது வந்து நாளைக்கு வாழ்த்து சொல்றது இல்லை. நான் வேண்டாம் கொஞ்ச காலம் விலகி போயிடலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு தண்ணீர் பிரச்சனைக்காண்டி நான் விலகி வந்துட்டேன், மறுபடி திரும்ப வந்துட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னாக்கா, நீங்க வந்து தமிழ்ல வந்து எல்லாமே சொல்றப்ப வந்து நம்ம தமிழ்ங்கிறப்ப தாய்மொழி, ஆனா தந்தைங்கிறப்ப வந்து பாரத நாடு. அதை உணர வேண்டும். திரும்ப ஒன்றமைக்கு மன்னிக்கவும்.
1: நன்றி, நன்றி.
0: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: நேயர் அணியக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
1: யார் பேசு?
6: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து
1: பேசு.
6: தேச நலமே நம்மளது பலம். சின்ன வயசுல வந்த நாலு மாடு சிங்க கதை இருக்கு இல்லைங்க?
1: ஆமா,
6: அந்த மாதிரிங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டுல வந்துங்க குடும்பத்துல நல்லா ஒற்றுமை இருக்கணுங்க. பாத்தீங்க, நிறைய பேர் என்னுடைய பார்வையில் சொல்றேங்க, பாத்தீங்கன்னா அம்மா ஒரு பக்கம் இருக்குங்க, அப்பா ஒரு பக்கம் இருப்பாங்க, பிள்ளை ஒருவர் இருக்குங்க, பையன் ஒரு தனித்தனி குடும்பம் வச்சுங்களா, மூணாவது மனுஷனுக்கு வந்து ஒரு இது கிடைக்காதுங்க, நம்மளுக்கும் குடும்பத்திலயும் பலம் கிடைக்காதுங்க. அதே உறவுகள் மாதிரி எனக்கு நேரடியா சொல்லுங்க சொல்றேங்க, குடும்ப உறவுகளோட பலம் இருந்தா இன்னொருத்த யாரும் வந்து நம்மளை வந்து அடிக்கிறக்கோ பிடிக்கிறக்கோ கொஞ்சம் மேல ஒரு பயம் இருக்கு.
1: ஒற்றுமையா இருந்தா யாரும் வெளியில இருந்து வர முடியாது. அது மாதிரி தேச ஒற்றுமை
6: வேணும். அதுக்காக வந்து ஒரு வீதியில வந்து அனைத்து மாத்திரம் இருப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் அரவணைச்சிருக்கணும். ஒரு ஊர்லயும் அதே மாதிரிதான், நாட்டுக்கு அதே மாதிரிதான். ஒற்றுமையில வந்து நம்ம ஜாதி மதம் அப்பாற்பட்டு நம்ம இருந்தா தான் வந்து நம்மளுக்கு பலம்ங்கிறது. மத்த என்ன வேணும் பண்ணலாங்க,
1: ஆனா
6: வந்து ஒற்றுமை தானே பலத்துக்கு கற்பது எனக்கு தலைமை கட்டு.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்
1: சார். வணக்கம்.
7: அரியலூர் மாவட்டம் அங்குள்ள இருந்து ராமானுஜம் பேசுறேன்.
1: பேசுங்க.
7: தேச ஒற்றுமை தான் சார் முக்கியம் நம்மளுக்கு. குடும்ப முன்னாடி குடும்ப ஒற்றுமை, அப்புறம் தேச ஒற்றுமை சார்.
1: சரி,
7: தேச ஒற்றுமை இருந்தா நம்ம எல்லாம நல்ல மாதிரில இருக்கலாம் சார்.
1: சரி, நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
1: யார் பேசுவது?
8: பேசுறேன்.
1: பேசுங்க.
8: நாளைக்கு சுதந்திர தினம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு. தேசத்துல வந்து பல மொழி பல இனங்கள் இருக்கு, வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா விட்டு கொடுத்து போகணும். நான் பெரியவன் நீ பெரியவன்ங்கிற பாகுபாடு போகக்கூடாது. தேசம் அப்படிங்கிற ஒரு மனசுல மட்டும் இருந்துச்சுங்களேன், இந்த நாடு வந்து செழிப்பா இருக்கணும். நாம இந்த நல்ல நம்ம அப்துல்கலாம் ஐயா சொன்னது மாதிரி நாடு வந்து ஒரு வல்லரசா தான் நான் ரொம்ப பெருமை
1: கொடுக்குறேன்.
8: அது சிறந்த விலங்குன்னு தான்
1: என்னுடைய ஆசை. நன்றி, இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம்.
1: யார் பேசுவது?
9: உடையார் போலைய மஜி.
1: பேசுங்க.
9: ஒற்றுமையா நம்ம இருந்ததுனாலதான் சார் சுதந்திரமே நமக்கு கிடைக்குது. பாரதியார் சொன்னாருங்க, 1000 உண்டிங்கு ஜாதியினில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ. சுதந்திரம் எங்களுடைய பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என முழங்கி அப்ப வந்து சுதந்திர தேரை அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையா மத நல்லிணக்கத்தோட வடம் பிடித்து இழுத்து தேரை

0: கரை சேர்த்தோம் வெற்றிகரமாக. நேற்றும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, இந்த தேசமே நமது நேசம் என்று ஒற்றுமை காத்தால் அதுவே காலத்துக்கும் நம் பலமாயிருக்கும். இந்த ஒற்றுமைதான் நம் நாட்டை வல்லரசாக்கும். எந்த நாட்டுக்கு இல்லாத ஒரு ஒற்றுமை, ஒரு பெருமை நம் நாட்டுக்கு உண்டு. அது என்னன்னா, மதச்சார்பற்ற நாடு இந்தியா என்பதுதான். நன்றி சார்.
1: நன்றி. இணைப்புல வந்து இணையக்கூடிய எடுத்துறேன். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
1: யார் பேசுவது?
2: விலமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்க.
2: மக்களிடையே அன்பையும் புரிதலையும் வளர்ப்பதன் மூலமும் சட்டம் ஒழுங்கு சமத்துவத்தை பேணுவதன் வாயிலாக தேச ஒற்றுமையை நாம் பலப்படுத்தலாம். குழந்தைகளுக்கு தேசிய ஒற்றுமையை சிறு வயது முதலே வளர்க்கணும். பாரதி கூறிய 30 கோடி முகமுடையால் உயிர், மொய்புற ஒன்றுடையால் என்று கூறி நம் முன்னோர்கள் அனைவரும் நாம் ஒரு தாயின் பிள்ளைகள் என்று முழங்கி ஆங்கிலேயரை எதிர்த்து விரட்டினார்கள் என்பதை உணர்வு பூர்வமாக அறிய வைத்து நம் தேசப்பற்ற வளர்க்கணும். ஒரு தாய் மக்களான நமக்குள் 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றுதான். 1000 உண்டு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்றார் பாரதி. அனைவரையும் சகோதர சகோதரிகளாக கொண்டாடி ஒன்றுபட்டு கூடி மகிழ்ச்சியாக வெளிநாட்டினர் அனைவரும் இயக்கும் வகையில் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும்.
1: சரிம்மா, நன்றிம்மா.
2: வந்தே மாதரம், நம் பாரத தாயை வணங்குவோம் என்று கூறி ஒற்றுமையே பலம் தரும் என்பதை உணர்ந்து வாழும் குணத்துடன் வாழ வேண்டும்.
1: நன்றிம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நீங்கள். வணக்கம்.
3: எனக்கு வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்திலிருந்து கணேசன் பேசுறேங்க.
1: பேசுங்க.
3: அதாவதுங்க, ஒரு ஆலமரத்துக்கு எப்படி வேறு பலம் இருக்கோ அதே மாதிரி ஒற்றுமை அப்படிங்கிறது.
1: ஆலமரத்துக்கு வேறு உண்டு, விழுது உண்டு இல்லையா?
3: ஆமா, விழுது. அந்த விழுதுதான் அந்த எவ்வளவு காத்தாச்சாலும் தாங்கி பிடிக்க. அந்த அதே மாதிரி அந்த மரம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் பறந்துகிட்டே போகும். அதே மாதிரி நம்மளோட ஒற்றுமை இருந்தோம்னா, இப்ப கிராமத்துல பாருங்களேன், கிராமத்துல ஒருத்தர் சத்தம் போட்டா போயிரு 9 பேர் ஓடி வருவாங்க. இதே
1: ஆண்டுக்காண்டு விரிவடைந்து கொண்டே போகும். அதையும் சொன்னாரு, விழுதுகளே வேறாகும் இல்லையா, அதையும் சொன்னார். அப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து அதை விடுத்துட்டு நம்மளுடைய தேச ஒற்றுமையை குறித்து ஒரு கேள்வி வந்துடாத அளவுக்கு அந்த ஒற்றுமை இருக்கணும். ஆண்டுக்காண்டு அந்த உணர்வுகள் வளர்ந்து கொண்டே போகணும். வளரக்கூடிய விழுதுகளுக்கு அது வேறாக வேறு தந்து நல்ல விளைவு தரணும். ரொம்ப அழகாக சொன்னார். நேருக்கு நன்றி.
4: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
1: யார் பேசுவது?
6: பாபுராஜ் பட்டல், முகமது இக்பால்.
1: பேசுங்க.
6: ஒற்றுமையை பத்தி கேட்டீங்க. அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்லிருக்காங்க. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவில வந்து பல மாநிலங்கள், 28 மாநிலங்கள் இருக்கு. ஒரு ஒரு மாநிலத்திலயும் ஒரு ஒரு மொழி பேசுறாங்க, ஒரு ஒரு மத கலாச்சாரம் இருக்கு, மொழி இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம நாட்டுக்கு வந்து எதிர்காலத்துல 2047 வல்லரசு ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. அதனால நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமைக்காக நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் குஜராத்ல வந்து இரும்பு மனிதர், இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலுக்காக நல்ல உயரமான 3000 கோடி ரூபாய் செலவுல ஒரு பெரிய சிலை நிறுவியிருக்காருங்க. அது ஒற்றுமைக்கான அடையாளமா இருக்கு.
1: சரி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றிங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்புல இருக்கிறாரு, ஆனா அவருடைய குரல் வரல, ஏன்னு தெரியல. சரி, பரவாயில்ல, அவருடைய செய்தியை முழுமையா சொல்றாரு. நன்றி நேயருக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர்,
7: வணக்கம் ஐயா.
1: யாருங்க?
7: முருகேசன் பேசுறேங்க.
1: பேசுங்க.
7: மொழியால் வேறுபட்டாலும் பாரத தேசம், மனிதர்கள் எல்லாம் நாம எல்லாரும் அனைவரும் சமம் என்பதை நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே வந்து நம்ம பாரத தேசம் நல்ல பலம் தரும்.
1: சரி, நன்றி. இணைப்புல
7: மறக்கணும்.
1: வேற்றுமையில நன்றி. இணைப்புல வந்தது
7: நன்றிங்க.
1: இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம். என்ன,
1: யாருங்க?
8: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: பேசுங்க.

0: ஒற்றுமைதான் உலகத்துக்கே வந்து ஒரு அச்சாணியா மாறும் இல்லையா?
1: ம்
0: அது வீட்டுல இருந்தே தொடங்கப்படணும் அண்ணா.
1: வீட்டுல இருந்தே.
0: ஆமா, வீட்டுல இருந்து தொடங்கினா எல்லா இடமுமே பிள்ளைங்க, நம்ம போற பிள்ளைங்க பூராமே மனித நேயத்தோட பழகுவாங்க இல்லையா?
1: ம்
0: அதே வீட்டுல என்னன்னா, இந்த குழந்தைகளை வளர்க்கும் போது ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பும் போது எல்லாத்தோடையுமே நல்ல சகஜமான ஒரு ஒற்றுமையை வளர்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ஏதாவது உணவு கொடுத்து விட்டா இதை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு குச்சி பென்சிலு இது காணாம போனா பரவாயில்லம்மா, இது பிறருக்கு உதவியா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிடும் குழந்தைகளுக்கு. அப்ப நம்ம பிறருக்காக வாழ்ந்தா தான் நம்ம வந்து பயனடைய முடியும், பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியுங்கிற அந்த ஆணி வேற மனசுல பூத்திடணும். என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி பூத்தி இருக்காங்கண்ணா, அதனால பொறுப்புணர்ச்சியோட செயல்படுவாங்க.
1: அழகா சொன்னீங்க, சின்ன வயசுலயே நம்ம வந்து அந்த எல்லாரையும் அரவணைக்கிற அந்த உணர்வு வந்துகிட்டே இருக்கணும்.
0: ஆமா ஆமா, அந்த உணர்வு வந்துருச்சுனாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா ஒரு சங்கிலி தொடர் தானே வாழ்க்கைங்கிறது
1: மனுஷனுக்குள்ள.
0: எதையுமே நிறைய நிலையில்லாத இந்த உலகத்துல நிலையற்ற ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்த மனித நேயத்தையும் அந்த ஒற்றுமையும் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அவங்க இந்த நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, அவங்க அயல் நாடுகளுக்கு போனா கூட அதை பரப்பி விடுவாங்க. அதன் மூலமா பல பேர் நன்மையும் அடைய முடியும். பொறுப்புணர்ச்சியும் ஒரு இதையும் சொல்லிக் கொடுக்கறது நம்மளோட பெற்றோர்களோட கடமைங்கிறது
1: என்னோட கருத்துல. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க?
2: வணக்கம் சார். வணக்கம் சார், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க.
2: தேச ஒற்றுமைய நம் பலம். பெரும்பாலும் நாடு என்ன செய்தது நமக்குன்ற மாதிரி இல்லாம நம்ம நாட்டுக்காக என்ன செஞ்சோம் அப்படின்றதுல வந்து முக்கிய பங்கு இந்த ஒற்றுமை தாங்க. ஒற்றுமைய ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வுன்னு சொன்ன மாதிரி இதுல வந்து ஒற்றுமை தான் மிகப்பெரிய பலமே.
1: சரி,
2: அது மாதிரி பாலகங்காதர திலகர், சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த மாதிரி, ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி, அவங்களுடைய ஒற்றுமை இல்லைன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்க முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்
1: எல்லாம் தேச தலைவர்களால உருவாகி இருக்கு. நன்றிங்க, அந்த நினைவுல கொண்டு வந்தா. நன்றி,
3: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரில் நேரம் 10:31 ஆகிறது. நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல சொன்னது மாதிரி நேர்கள் வந்து முகநூல்லையும் இந்த ஒரு பதிவு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா தேச ஒற்றுமை நம்பலம் அப்படிங்கிற தலைப்பில், சிந்தனை அரங்கம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நேயர்கள் என்ன கருத்துக்கள் முகநூலில் பதிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்கிறாங்க, தேச ஒற்றுமையை நம் பலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மதங்களால் நாம் முயன்றானாலும், மனங்களால் நாம் ஒன்றாகும், மொழிகளால் நாம் பிரிந்திருந்தாலும், மண்ணால் நாம் இணைந்திருப்போம். பல்வேறு பூக்கள் சேர்ந்தால் தான் அழகான மாலை உருவாகும், பல்வேறு மனிதர்கள் இணைந்தால் தான் வலிமையான பாரதம் உருவாகும். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க. பல நிற மலர்கள் சேர்ந்து இங்கே பல பலக்கும் ஒரு என்ன போட்டிருக்கேன்னு தெரில வார்த்தைகள், அந்த ஒரு மாலை போலன்னு வச்சுக்கோமே. பலகுரல் கூடி இசைத்திடும் பாசத்தின் இனிய இசை போல, சாதி மதங்கள் பழகிறப்படும் சகோதர நாமன்று வாழ்ந்துடுவோம், பேதங்கள் யாவும் மறந்து விட்டு பெருமைகள் சேர்த்து காத்திருவோம், கைகள் கோர்த்து நிற்போம், கவலைகள் யாவும் தீர்ப்போம், விதைப்போம் அன்பின் வித்துக்களை எல்லாம், இந்த உலகத்தை இந்தியர் நாமன்ற உணர்வுகளும் இணைந்தே என்றும் வாழும் சிந்தியரத்தின் தியாகத்தினமும் போற்றி காப்போம் அப்படின்னு சொல்லி புவனேரிய சுமதி சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவுடைய அசோக்ராஜ் வந்து நிகழ்ச்சியாக வாழ்த்து சொல்லியிருக்காரு. கரைக்கல் நல்லி மனிதன் ஒற்றுமையாக இருந்தால் தேசம் ஒற்றுமையாக இருக்கும், ஒற்றுமையே பலம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பரமா கார்த்திக் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, தேச ஒற்றுமை நம்பலம், மொழி வேறாக இருக்கலாம், மதம் வேறாக இருக்கலாம், மாநிலங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வில் ஒன்றுபடுவோம். ஒற்றுமையில் தான் நம்பலம், அன்பிலும் சுதந்திரத்திலும் தான் நம் நாட்டின் முன்னேற்றம், ஒற்றுமையில் ஒற்றுமை, அதுவே இந்தியாவின் பெருமை, நம் தேசம் முதலில் ஒற்றுமை என்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கருணா கோயில் மீனாட்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தேச ஒற்றுமை நாட்டின் உண்மையான பலம், மக்களிடையே உள்ள வேற்றுமையை கடந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழும்போது நாடு வலிமை பெறுகிறது. ஒற்றுமை இருந்தால் மட்டுமே அமைதி, வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு சாத்தியம். ஒற்றுமையின் சிறப்பு பலத்தின் ஆதாரம். பலரும் ஒன்றாக சேரும்போது அந்த கடினமான காரியம் எளிதாகிறது. அமைதி மற்றும் வளர்ச்சி, ஒற்றுமையில் உள்ள நாட்டில் அமைதி மலரும், பொருளாதார வளர்ச்சி மேம்படும், வேற்றுமையில் ஒற்றுமை, பல மொழியில் மதங்கள் கலாச்சாரம் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வு தேசத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாளபுத்தூர் கடக்க பயங்கரன் தரணி, தேச ஒற்றுமை நம் பலம், என் வீட்டில் தேசிய கொடி பறக்க விட்டு வணங்கிய பின் என் பிள்ளைகள் ஆதவன் நட்சத்திரன் படிக்கும் பள்ளிக்கு சென்று சுதந்திரன் குடியரசு தினம் தேசிய கொடிக்கும் சுதந்திர பிரிவுகளை மரியாதை செய்து குடும்பத்துடன் உணங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, இந்தியாவில் பேச ஒற்றுமை தான், வெளிநாடு வெளிநாடு திரும்பி பார்க்க வெளிநாட்டவர் பேச ஒற்றுமை பார்த்து பார்ப்பார்கள் இருக்கிறார்கள்.

0: இந்த தேச ஒற்றுமை உங்களுக்கு இந்தியாவில் அற மாதிரி காவல் காக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஆர் பட்டணம் ரமேஷ், ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே மனோரஞ்சனம் இருப்பதனால் அந்த குடும்பம் எப்படி வலுவான கட்டமைப்பாக இருக்கிறதோ அதுபோலவே நமது தேசத்தில் அனைத்து மக்களும் ஒரே சிந்தனையுடன் பண்பாட்டுடன் ஒரே நாட்டு பற்றணும் இருந்தால் தேசம் பலமாக இருக்கும். எதிர்நாட்டில் நம்ம எட்டிப்பு கூட பார்க்க முடியாத ஜெய்ஹிந்த் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அதம்பார் ராமன் வந்து ஒன்றுபட்டால் ஒன்றுவாறு ஒற்றுமை நிகழ்ந்த அனைவருக்கும் தாழும், மக்கள் ஒற்றுமையாக இருக்கும் இடத்தில் தீய சக்தியில் எதிரிகள் வெற்றி பெற முடியாது. நம்மை நாட்டை இணைத்து பிடிக்கும் வலிமை ஒற்றுமையே. நாடும் வீடு முன்னேற அனைவரும் கூடி வாழ்வதும் ஒருவர் ஒத்துழைப்பதும் அவசியம். கூடி வாழ்ந்தால் கூடி ஒற்றுமையே பலம். சமத்துவ பதில் களம் கோபம். மதங்கள் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல தலைப்பு வாழ்த்துக்கள் சொல்லி பாப்பாக்கள் ரவி சொல்லியிருக்கிறாரு. திருவாரூர் குடிக்கால் ஷாகுல் எம்ஜி ராஜா, மொழி வேறாக இருந்தாலும் மதம் வேறாக இருந்தாலும் இனம் வேறாக இருந்தாலும் இந்திய என்ற உணர்வு ஒன்றிணைவோம். ஒற்றுமையில் உருவம், ஒற்றுமையில் வலிமை, ஒற்றுமையே நம் இந்தியாவின் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அனிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்கிறாரு, சாதி மதம் மொழி வேறுபாடு மாதிரி அனைவரும் ஒன்றுபட்டு வாழ தேச ஒற்றுமை, ஒற்றுமையாக இருந்தாலும் நாடு மலரும் நம் பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அருள் குடிக்கால் ஜான் ஹஜன், தேச ஒற்றுமை நம் பலம், நாட்டின் வளர்ச்சி என்பது அங்கே வாழக்கூடிய மக்களின் ஒற்றுமையை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. தேச நலனில் அக்கறை கொண்ட ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடன் ஒன்று கூடிய வாழ்வதே சிறப்பு. ஒற்றுமை என்ற கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்தால் வேற்றுமை என்ற இடத்திற்கு வேறு ஏது எங்கு இடம். அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், ஒன்றுபடுவோம் உயருடையவும் அப்படின்னு கடலங்குடைய பூங்கோதை சொல்லியிருக்கிறாங்க. முதலில் நமக்குள் ஒற்றுமை வேணும், அது இருந்தாலே தேச ஒன்றை தானாக வரும் என்பது உண்மை அப்படின்னு வலங்கைமான் துரை சொல்லியிருக்காரு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது ஹரிகரன் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ஜினை ஆன், காரை நிறுத்திவிட்டு என்ஜினை ஆன் செய்தபடியே தூங்குவது மிகவும் ஆபத்தான, உயிருக்கு உழைக்கக்கூடியதுன்னு ஹரிகரன் வேற போடுற எதுக்கு இதை போட்டிருக்காரு அப்படின்னு தெரியல. தொடர்ந்து பேசலாம்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்,
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு கரைகள் பெய்ய சார் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். கரைக்கால் பெய்ய சார் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் சலுகை August 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நீர் ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சேல்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிரலாம் அணிந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு தேச ஒற்றுமை நம்பலம். நேரில் என்ன சொல்ல வர்றாங்க கேட்போம். வணக்கம்
8: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறது
8: ஐயாவுக்கு? இனிய காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: பேசுங்க.
8: என்னதான் நதிநீர் நதிநீர்கள் பிரச்சனைக்காக நாங்க வந்து உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா கூட எங்க தேசம்னு வந்த பிறகு எங்க ரத்தம் அப்படியே ஒன்ன கொதிக்குது பாருங்க. அந்த அந்த ஒன்றாக ஆவரம் பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் துல்லியமா என்னுடைய இளைஞன் என்னுடைய நேற்று வந்து இளைஞர்கள் தினம் பாத்தீங்க August 12 என்னுடைய தேசத்தினுடைய இளைஞனுடைய ஒற்றுமை எங்க இருக்கு பாருங்க. அதனால்தான் எதிரி நாடுகள் நம்மளை கண்டா இந்தியன் என்றால் அஞ்சுகிறாங்க.
0: தேச ஒற்றுமை நம்ம இருக்கிறோங்கிறீங்க, பலமா தான் இருக்கிறோம்.
8: கண்டிப்பாக இருப்போம். இதில் எந்த ஒரு என்ன மாற்றுக்கருத்துக்கு வழியே கிடையாது. நம்ம கூட 1000 பிரச்சனை இருக்கலாம். தேசம் என்ற ஒன்று ஒன்று வரும்போது அது நம்ம பாரத தாயினுடைய பண்பாடியா. அந்த ரத்தம் நமக்கு ஊறுது. அந்த தாய் நமக்கு கொடுத்த ரத்தம்
9: ஒற்றுமைங்கிறது நிச்சயம் நம்ம இந்தியர்களுக்கு பலம்தான். பல்வேறு இனம் பல்வேறு மதம் பல்வேறு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றே அப்படின்ட்டுன்னு நம்ம ஒன்றுபட்டோம் வச்சுக்கோங்களேன். நாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கறதுக்கு உட்படுத்துவதற்கான திறன் அப்படிங்கறது இருக்கு. நம்ம தேச ஒற்றுமை 2 இடங்கள்ல பலத்த ஒரு கரகோஷம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு தமிழகம். அந்த தமிழகத்துல ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்துல வேண்டாம் அப்படிங்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு இல்ல ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்படின்ட்டு ஒன்றுபட்டு அதை மீட்டெடுத்து மறுபடியும் கொண்டு வந்தோம். நெறியில ரொம்ப சூப்பரா அந்த ஒற்றுமை உணர்வு வெளிப்பட்டது. இன்னொரு சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அந்த போர் காலகட்டத்துல அரசாங்கத்திற்கு உறுதுணையாக ஆர்மிக்கு யாராவது வர முடியுமா அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இளைஞர்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு 1000கணக்கானோர் அங்க போய் நின்றாங்க பாருங்க. அப்போ ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கான அந்த ஒரு விஷயத்தையே ஒன்றுபட்டு நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம பயணிச்சோம்.
0: இணைப்புல வந்து
9: ஒற்றுமை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்மை தரக்கூடியதாக

0: சரிம்மா, நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுற?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் தேஜரி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க, பேசுங்க.
1: ஐயா, நம்ம எல்லாருமே வந்து ஒன்றுபட்டுதான் வாழும். அது காந்தி காந்தி சுதந்திரம் வாங்கினாங்க. ஏன்னா அப்படி ஒன்றுபட்டு வாங்கினா சுதந்திரம் வாங்க முடியுங்களா ஐயா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா ஐயா?
0: சரி,
1: அதனால நம்ம எல்லாருமே வந்து ஒன்றுபட்டு வாழ்ந்தாலும் நாட்டுக்கு நல்லது.
0: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நன்றி, நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கம். யார் பேசுறது?
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்
0: பேசுங்க.
2: தேச ஒற்றுமையே நம் பலம் கட்டாயங்க. இத வந்து நம்ம அடிப்படையிலேருந்து நம்ம குடும்பத்திலேருந்தே போகணுங்க. இத இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல இன்னைக்கு வந்து விட்டு கொடுத்து போகாத, ஒருவருக்கு ஒருவரு அனுசரித்து போகாத, கைகலப்புல போய் முடியுது பல இடங்கள்ல. அப்ப அந்த குடும்பமும் நிம்மதி இருக்காது. அதே போலதான் தேச ஒற்றுமையும். இன்னைக்கு மகாத்மா நம்மளுக்கு இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காங்கன்னா அவங்களுடைய அகிம்சை வழி. அப்ப அவங்கள வந்து நீங்க எப்படிங்க இந்த அகிம்சை வழியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது லியோ டால்ஸ்டாய் எழுதிய வந்து நான் போரும் அமைதிங்கிற புத்தகத்தை படிச்சேன்னு சொன்னார். அதே மாதிரி கடையனுக்கும் கடை ரஸ்கிலின் எழுதிய கடையனுக்கும் கடை தேற்றமும் ஒண்ணு. அப்ப அவர் ஒரு முறை வந்து லியோ டால்ஸ்டாய் வந்து கொல்கத்தா வந்திருந்தப்ப, ஆமா உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்க தூண்டுதலா மகாத்மாவுக்கு இருந்ததா சொன்னாங்களே, நீங்க வந்து இந்த போரும் அமைதிய உங்களுக்கு தூண்டுதலா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவரு சொன்னாரு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு திருவள்ளுவருங்கிற ஒரு புலவர் வந்து எழுதியிருந்தார், அதை நான் மொழி பெயர்ந்து படித்தேன். அடுத்து வந்து ஒரு குரல், இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்துவிடல், இதுதான் எனக்கு தூண்டுதலா இருந்தது. மன்னிப்பு கொடுத்து அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தான், அதாவது எனக்கு தூண்டுதலா இருந்தார். அப்ப நாம வந்து இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில குடும்பமா இருந்தாலும் தேசமா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன்னிக்கு மனப்பான்மையோட இருந்தா நம் தேச ஒற்றுமை பலமா இருக்கும் தாங்க என்னுடைய கருத்து.
0: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்லாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையில் நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம், தலைப்பு தேச ஒற்றுமை நம்பலம். பேசக்கூடிய நேயர்கள் யார் வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
7: அவங்களுக்கு வந்து நல்லா தேசப்பற்றையே வளர்த்து விடணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர் வந்து நல்ல உதாரணமா இருக்கணும் சார்.
0: சரிம்மா.
7: நம்ம வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா பெரியமா பெரியப்பா இவங்களு சொல்லிட்டு அவங்களுடைய தேசப்பற்ற ஒற்றுமைய நம்ம வீட்டுல இருந்து
0: உறவுகளை ஒற்றுமைப்படுத்தணுங்க நீங்க முதல்ல.
7: ஆமா, உறவுகளை ஒற்றுமைப்படுத்தினாலே தேசப்பற்று வந்துரும் சார் அவங்களுக்கு.
0: அருமையா சொன்னீங்க, நன்றிமா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
7: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: அடிப்படையிலே நம்ம அந்த உணர்வை கொண்டு வந்துருங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்கம் திசை எல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்னு பாரதியார் பாடினார் இல்லையா, ஜெயப்பெருகை அப்படிங்கிறதுல பேசினார். அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நேரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிப்படையிலே குடும்பத்திலேயே அந்த ஒற்றுமை இருக்கணும். அப்பாவை கொண்டு போய் முதியோர்களத்தில் வருது, அம்மாவை கொண்டு எங்கேயாவது வருது, இப்படி இருந்தால் எப்படி ஒற்றுமை ஆகும், அந்த ஒற்றுமை எப்படி வரும். அதனால் அடிப்படை வேர், அந்த பேஸ் அப்படிங்கிறது குடும்பம் தான், அதில் அந்த ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நேரம் சொல்லியிருக்காங்க. இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுவது?
1: பன்னத்தர் நாகராஜன்
0: பேசுங்க.
1: தேச ஒற்றுமையே பலம். அதாவது பலம் இல்லைன்னா என்ன ஒன்று கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
0: என்ன
1: பூனை இருக்கிற இடத்துலதான் எலி பேரம்பேத்தி எடுத்துக்கிட்டு
0: இருக்குன்னு.
1: அது மாதிரி ஆயிடும்.
0: நன்றி, நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
8: மானாம்பேட்டை காளிதா
0: பேசுங்க.
8: சுதந்திர தண்டனைக்கு கொடி ஏத்திட்டு சார், இந்த அந்த வெறப்பா சலித்து வைக்கிறோம் பாருங்க, வச்சுட்டு அந்த தேசியங்கடை பாடும்போது நாடு நரம்பு எல்லாத்துக்கும் குடிக்கும் சார். அப்படி
0: அதுதான்
8: அதுதான் சார் நாட்டுப்பட்டுரு.
0: அருமையா,
8: எல்லாருக்குமே அப்படிதான். இது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் பாரு சார். இன்னமும் நம்ம ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டோம் நம்ம.

0: அந்த
1: மாதிரி
0: உணர்வு
1: நம்ம
0: நமக்குள்ள, அந்த
1: கண்ணுக்கு
0: உணர்வு இருக்கு.
1: நம்ம கூட அப்படியே மனசுல ஓடிட்டு இருக்கு.
0: நன்றி
1: இன்னும்
0: நன்றி,
1: எனக்கு அந்த குறிப்பு இருக்குங்க.
0: அழகாக நினைவூட்டினீங்க, நன்றி. நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டவை அப்படிங்கிறதுல தேசிய கீதம் ஒன்று. அது மாதிரி நீங்கள் யாருமே சொல்லாமல் திடீர்னு தேசிய கீதம் ரேட்டில் ஒன்று வச்சுக்கோங்க, நம்மளால் நம்மளை அறியாமல் எழுந்து நிற்போம். அது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றும் அறியாமல் எழுந்து நிற்போம். இந்த உணர்வுகள் நமக்குள்ளே ஊட்டப்பட்டது. அப்படி தான் இந்த அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பீரம் இருக்கு பாருங்க, அந்த கெத்துன்னு சொல்லுவாங்க, நெஞ்சை நிமிர்த்து கொண்டு இந்த தேசிய கொடியை பார்த்து வணக்கம் வைக்கிறது, அந்த பாடல் பாடும் பொழுது நம்ம நிற்கிறது, அது மிகப்பெரிய உணர்வு இல்லையா? அந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது அப்படின்னா அது தேசம் ஒற்றுமையாக இருக்குது, பலமாக இருக்குங்க. அந்த உணர்வு அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு காளிதாஸ். இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். யார்? வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுவது?
2: கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க பேசுங்க ஐயா.
2: அதாவது நம் தேச ஒற்றுமைக்காக நாம் வந்து முதல்ல வந்து எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா ஒரு சமத்துவம் ஏற்படணும்.
0: சரி.
2: ஆக அந்த சமத்துவத்தின் மூலமாக தான் நாடு வந்து ஒற்றுமையாகும். நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு பற்று வேணும், மொழி என்கிற ஒரு பற்று வேணும். ஆக ஒவ்வொருவருக்கும் நாட்டு பற்றும் மொழி பற்றும் இருந்ததுனாலே அந்த நாடு வந்து நமக்கு வந்து ஒற்றுமையா இருக்கும். ஆக நம்மளால முடிஞ்சது நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம வந்து செய்யணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த தேசிய கீதம், தேசிய பாடல்கள் இதையெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சின்ன குழந்தைகளுக்கு இப்பயில இருந்து சொல்லி கொடுக்கணும். நம்ம நாட்டினுடைய தலைவர்கள், நம்முடைய சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகள், இவர்களை பத்தி எல்லாம் இந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும்.
0: சரிங்க, நன்றி. ஆனா நீங்க சொன்ன முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்கு, நீங்க நிறைய செய்தி சொல்லும்போது அது மறைந்து போயிடுது பாருங்க. என்ன செய்தி அப்படின்னீங்கன்னா, அந்த சமத்துவம் ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா அந்த ஒற்றுமை இருக்க முடியாது, எல்லாரும் ஒன்றா இருந்தோம்னா ஒற்றுமையா இருக்கலாம்னு அருமையான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கேன். நன்றி சிவகுமார்,
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். முன்பாக
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
4: சிம் கார்டு இலவசம்,
3: அளவற்ற இலவச அழைப்புகள்,
4: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
3: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
4: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
3: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
4: கண்டிஷன்ஸ் அப்ளை.

குங்குமம் இழந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து

0: நேயர்கள் அனைவருக்கு, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும், கீழ்வேலூர் வட்டம் மேலப்படாகை கடைத்தெருவில் இருந்து நேயர்களிடையே நேரலையாக உள்ள அவரும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: காரைக்கால்
0: நேரலை முகநூல் பக்கத்திலையும் பதிவிட்டிருக்காங்களே நேரில், அதை என்னென்ன பிடிக்கலாம், யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இடாமங்கலம் வட்டம் கலாச்சாரி மணிமாறன், நமது வட்டம், நமது மாவட்டம், நமது மாநிலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், நாடு என்று வரும்பொழுது அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமை இருக்கும் வரை நாம் தாய் திருநாட்டை ஒற்றுமைப்படுத்தால் யாரும் வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு மன்னருடைய சகிலா தியாகராஜன். ஒரு குச்சியை எளிதில் உடைத்து விடலாம், ஆனால் பல குச்சிகளை ஒன்றாக கட்டினால் உடைக்க முடியாது. அதுபோல் எத்தகைய கடினமான சூழ்நிலையும் ஒற்றுமையாக இருந்தால் எழுதி தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய நேரங்கள் செய்தியை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து நாமளும் அதை படிச்சிருக்கிறோம். அடுத்து தொலைபேசி வர யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். நேரில் அனைவருக்கு அடுத்து 11 மணிக்கு வணக்கம் தோழி வர இருக்குது. வணக்கம் தோழி அப்படின்னு உங்களெல்லாம் அழைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா வர இருக்கிறாங்க. இப்போ நம்ம சிந்தனை அரங்கத்தில் தேச ஒற்றுமை நம் பலம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த நேர் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: யார் பேசுறது? நல்லா
5: இருக்கேன். செந்தில் கண்ணன் பேசலாம்.
0: பேசுங்க.
5: தேச ஒற்றுமையே பலம். அந்த விடுதலைக்குனால அந்த நமக்கு இந்த தலைப்பு கொடுத்தமைக்கு நன்றி சார்.
0: சரி.
5: வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இந்திய நாட்டோட தன்மை சார்.
0: சரி.
5: பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவாக தாத்தி. நம்ம பாரத இந்திய குடிமகன்கள் பெருமை கொள்ளணும் சார். இந்த நாள் வந்து நல்ல நாள் சார். இது தேச ஒற்றுமையில நம்ம எப்பயுமே நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒற்றுமையா
0: இருப்போம்.
5: வீட்டுக்குள்ள கூட்டு குடும்பமா இருப்போம். எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஊருக்குள்ளயும் நாட்டுலயும் ஒற்றுமையா இருப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்பு நே வணக்கம்.
6: வணக்கம்.
0: யார் பேசுறது?
6: அரியலூர் மாவட்டம் சுப்பிரமணியன்.
0: பேசுங்க.
6: ஊர்ல அழகும் இருக்கு. அதாவது ஒற்றுமைன்னு ஒண்ணு வந்து வந்ததுக்கு காரணம் ஊர்ல பார்த்தோம்னாலே
0: நிறைய ஜாதி இருப்பாங்க, நிறைய ஜாதி இருப்பாங்க. அதுல
6: அதுல வந்து என்ன நம்ம வாழ்வு கொண்டதை
0: பற்றி
6: மக்கள் நம்பி தலைவர்கள் கண்டு இந்த வழியில நமக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி அதாவது அடிச்சு வாழ வேண்டும்ங்கிறதுக்காக தலைவர்கள்லாம் பல்லாண்டு காலம்.
0: சரிங்க.
6: அவர்களும்
0: சரிங்க. நன்றி நன்றி. இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: ஐயா பூந்தோட்டத்துல இருந்து நூர்ஜஹான் பேசுறேன்.
0: பேசுங்க பேசுங்கம்மா.
7: தேசத்தின் பலம்னு சொல்லிருக்கீங்க. நம்ம வீட்டுகள், நம்ம பொதுவாவே சொன்னா பலம் என்றால 5 விரலும் ஒன்று சேர்ந்தால்தான் ஐயா நம்ம வந்து எதையும் நம்ம வேலை செய்ய முடியும்.
0: சரிங்க.
7: ஒன்று முன்னு ஒன்று பின்னாத்தான் இருக்க விரல்கள், அதுமே ஒன்று சேர்ந்தாதான் நம்ம வாழ முடியும்.
0: சரி.
7: இன்னொன்னு காக்கையை குறிப்பிடுவாங்க. அது வந்து ஒற்றுமைய கத்துக்கிறோம்னா காக்கையை பார்த்து கத்துக்கங்கம்பாங்க. தனி மரம் தோப்பு ஆகாது. அதனால ஒற்றுமையே எந்த இடத்துலயும் வெற்றியை கொடுக்குங்க. அதுல நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒற்றுமையா வாழ்ந்துக்கணும்.
0: நன்றிமா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கிறீங்க, யார் பேசுங்க?
8: வணக்கம் ஐயா. பொன்னியாக
0: பேசுங்க ஐயா.
8: அதாவது அமெரிக்கா வெஸ்பூசி என்கிற ஒரு கண்டறியப்பட்ட நாடுதான் அமெரிக்கா. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இதுல இருந்து தென் அமெரிக்காவில இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு வந்து ஒரு குறிப்பிடுறாங்க. அந்த நாட்டுக்குள்ள அந்த ஒற்றுமைகள் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. இருந்தாலும் சர்வதேசங்கள்லயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: அருமை அருமையா சொன்னீங்க. நன்றியா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நிறைய நேர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அது மாதிரி நம்மள் வேற்றுமையிலாம் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் தேசத்தின் ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு சொல்லி வினோத் பரியார்லேருந்து அனுப்பியிருக்காரு. மருதுடக்கு பன்னீர்செல்வம் வந்து நிகழ்ச்சி சிந்திக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய நேரம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, பொதுவாகவே தேச ஒற்றுமை அப்படிங்கிற உணர்வு நம்மள்கிட்ட இருக்குது, இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கிறது. இதே பார்த்தீங்கன்னா 1963 கூட அந்த சீன போர் வந்த பொழுது பேரறிஞர் அண்ணா கூட தனிநாடு கேட்டுக்கிறார். அப்பொழுது இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த

அந்த தனிநாடு வேண்டாம் கொள்கையை விட்டு இந்த நாட்டிற்காக இருந்தார். அப்படி ஒரு உணர்வு எல்லோருக்குமே இருக்கிறது, நம்மளை இல்லைன்னா சொல்ல முடியல. எங்கே அது லேக் ஆகுது அப்படின்னா, தனி மனித விருப்பத்திற்காக இந்த நாட்டை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் அது ஒற்றுமையை குலைக்கும். அதனால் நம்முடைய உணர்வு தேச ஒற்றுமை நம்மளிடம் இருக்கிறது, அது இல்லாமலாம் இல்லை. அதனால் தனி மனித விருப்பத்தை முன்னதாக வைத்து மற்ற சிந்தனை, இந்த நாடு பற்றிய சிந்தனைகளை பெண்ணுக்கு எந்த நேரத்திலும் வைத்து விடக்கூடாது. பொதுவாக நமக்கு அந்த உணர்வு இருக்கிறது, ஆனால் எப்பொழுதுமே அந்த உணர்வு தான் தலைப்பட்டு இருந்தால் நாம் பலமாக இருக்கலாம். 565 சமஸ்தானங்களை சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த நாட்டோடு இணைத்தார். எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்கள். அது இணைத்ததுனால அந்த நாடு இன்னும் பலமானது, ஒரு பெரிய பாரத கண்டமாக அது மாறினது, ஒரே நிர்வாகமாக மாறியது. இன்றைக்கு நமக்கு ஒரு வலிமையான, இந்த உலகில் வலிமையான ஒரு நாடாக அது மிளர்கிறது அப்படின்னா இந்த அடிப்படையெல்லாம் காரணம். அது மாதிரி நம்முடைய உணர்வுகள் இந்த நாடு குறித்த சிந்தனையில், இந்த நாட்டு இளைஞர்கள் குறித்த சிந்தனையில் எல்லா வகையான குற்றங்களையும் கலைந்து விட்டு நாம் வந்து அந்த உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா நாம் உயர்ந்தவர்கள்தான் என்ற செய்தியோடு நிறைவேறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

தேசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா.

0: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

நேரம் 11:03. சிந்தனை துளி. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வானமுதத்தை மண்ணில் சேமிப்போம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்றதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற நேயர்களும் ஆவலா இருக்கீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழிகள் எந்த விஷயத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க? நம்ம எல்லோருக்குமே நிறைய நெருக்கமான தோழிகள் இருப்பாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு தோழியாவது இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரகமாக இருப்பாங்க. அவங்க கூட கனெக்ட் பண்ணுறதே வந்து சில பேர் கூட கனெக்ட் பண்ணுறது ஈஸியான வேலையாக இருக்கும், சில பேர் கூட பேசுகிறதே வந்து ஒரு அரிதான விஷயமாக இருக்கும். சில பேர் கூட மொபைலில் பேசணுன்னா கூட முடியவே முடியாது, அவங்க பிஸியாக இருப்பாங்க இல்லை நம்ம பிஸியாக இருப்போம். இந்த மாதிரி வந்து திருமணத்திற்கு பிறகு தோழிகளோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம கால் பண்ணுறப்ப அவங்க எடுக்க மாட்டாங்க, இல்லை அவங்க கால் பண்ணுறப்ப நம்மளால் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம். இந்த மாதிரி சில தோழிகள் இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் கழித்து பேசினாலும் திரும்ப ஏதோ அந்த க்ளோஸ்னஸ்லாம் எதுவுமே போகாமல் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு திரும்பவும் வந்து சகஜமாக ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருப்போம். இன்னும் சில தோழிகள் இருப்பாங்க, டெய்லி பேசுவாங்க. அதாவது ஒரு வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தோழிக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்படியே அதை லவுட் ஸ்பீக்கர்லேயோ இல்லை ஹெட்செட்டையோ காலில் மாட்டிக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே வந்து தோழிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சில நட்புகள் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் தோழியும் வந்து எந்த மாதிரி தொலைபேசி அழைப்பில் இருப்பீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் தினமும் மணிக்கணக்கில் பேசுகிற தோழிகளா, இல்லை எவ்வளோ வருஷம் கழித்து பேசினாலும் அந்த இடைவெளியே தெரியாத அளவுக்கு நெருக்கமாக பேசுகிற தோழிகளா, இதெல்லாம் பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. தோழிகள் பகிர்ந்துக்கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 9566-42-72 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வந்து வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். ஃபேஸ்புக் தோழிகளுக்காக தோழிகள் அந்த போஸ்டர்லேயும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அழகான அனுபவங்களை கேட்கறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுவோம். இது வணக்கம் தொழில் தோழிகள் உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தோழிகள் அவங்க தோழிகளோட தொலைபேசி உரையாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக தான் ஒரு தோழி இணைப்பில் வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்கிறது யாருங்க?
3: நான் காட்டுமன்னார் கோயில் கோமதி.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
3: எனக்கு வந்து ஜோடி படத்துல இருந்து வெள்ளி மலரே அந்த பாடல் கொடுங்க.
2: வெள்ளிக்கிழமை வெள்ளி மலரே கொடுத்தலாம். சொல்லுங்க.
3: மலர் தோழிகளுடன் பேசுறது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டுங்களா இருக்காங்க மேடம். எனக்கு வந்து எங்க நாத்தனாருங்களே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரிதான். அவங்கள்ட்ட எல்லாம் நல்லா ஜாலியா பேசுவேன், மணிக்கணக்குல போன்ல பேசுவேன் ஃப்ரெண்டுகிட்டயும். அவங்களுக்கு வேலைக்கு தகுந்தாப்புல 8 மணிக்கு மேல ஃப்ரீயா இருப்பாங்க, அதுக்கு தகுந்த அவங்கள்ட்டையும் நல்லா பேசுவேன் மேடம்.
2: நீங்க வந்து டெய்லி பேசுற தோழிகளா, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு பேசினாலும் அந்த நெருக்கம் குறையாத தோழிகளா?
3: அந்த ரொம்ப நாள் கழிச்சு பேசுற நெருக்கம் குறையாத அந்த தொழில்
2: தான் மேடம். அதுதான்
3: கொள்ளுவோம். இருந்தாலும் பேசிக்கிறதுல வந்து வாரம் ஒரு நடை, 10 நாளைக்கு ஒரு நடை போன்ல ரொம்ப நேரம் பேசிப்போம்.
2: சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு 4-5 மாசம் கழிச்சு பேசினாலும் அந்த க்ளோஸ்னஸ் குறையாது.
3: மகிழ்ச்சியா
2: இருங்க. நன்றிமா, பாடல் வரதே கேட்கலாம்.
3: நன்றி மேடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை

0: வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இன்சுல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ரீடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தோழிகள் எல்லாம் அவங்க தோழிகளுடனான அந்த தொலைபேசி உரையாடல் அழைப்பு எப்படி இருக்கும், டெய்லி பேசுவாங்களா, இல்லை எவ்வளோ நாள் கழித்து பேசினாலும் அப்படியே அதே க்ளோஸ் டெஸ்க் குறையாமல் பேசுவாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. இணைப்பில் வரும் அடுத்த தோழி யார் கேட்கலாம்? வணக்கம்.
7: இனிய முற்பகல் வணக்கம் சித்ரா, மணக்குடி.
1: சொல்லுங்கம்மா சித்ரா, என்ன பாடல் கேட்க போகிறோம்?
7: மேடம் மகாராசன் பாடல் அரைச்ச அரைச்ச சந்தனம், அந்த பாடல் கொடுங்கம்மா.
1: பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இல்லையா, உங்க தோழிகளுடனான அந்த தொலைபேசி அழைப்பு எப்படி இருக்கும்?
7: என் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்கம்மா, நிறைய பேசுவோம்மா
1: ஃபோன்ல. டெய்லி
7: பேசுவீங்க? அடிக்கடி பேசுவோம்மா. வசந்தாங்கிற ஒரு பொண்ணு இருக்குமா, சென்னையில இருக்காங்க, அவங்களும் அடிக்கடி என்னோட போன் பேசுவாங்க, என்னோட படிக்க பொண்ணுமா.
1: டெய்லி பேசுற தோழிகள் தான் நீங்க?
7: ஆமா பேசுவோம்மா அடிக்கடி.
1: சரி,
7: ஆனா காரைக்குடியில இருந்து ஒரு ஆட்சி இருக்காங்க, புனிதவெள்ளி ஆட்சின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் எனக்கு தொடர்பு கொள்ள முடியலம்மா.
1: சரிம்மா, கண்டுபிடிங்க சீக்கிரமே உங்க ஃப்ரெண்டு, ஜாலியா பேசலாம்.
7: கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கம்மா, குடும்ப விஷயம் எல்லாம் எல்லாத்தையும் பேசுவோம்மா.
1: சரி,
7: பேசுவோம்மா.
1: சரிம்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிம்மா. பாடல் வருது கேட்கலாம்.
7: நன்றிம்மா.

0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனிலக்கரை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பேண்டா.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
5: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
6: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் August 14, 15, 16.

0: மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி தோழிகள், உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம தோழிகளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களோட தொலைபேசி உரையாடல் எப்படி இருக்கும், டெய்லி பேசுவாங்களா, அப்படி இல்லைன்னா எப்போவாவது ஒரு தடவை பேசினாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கேட்டிருந்தேன். இதே கேள்வியே நம்மளோட காரைக்கால் பண்புலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்கம் தோழி அப்படின்னு நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டராகவும் போட்டு கேட்டிருந்தேன். அதுலேயும் வந்து நிறைய தோழிகள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்தில் முதல் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்த தோழிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பித்து அந்த செல்ஃபோனில் பேசிகிட்ருக்கோம். அது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தோழிகளை இணைக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருவண்ணாமலையிலேருந்து, நான் தினமும் மணிக்கணக்காக பேசுவேங்க என்னோட தோழிக்கிட்ட, என்ன பேசுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நம்ம தோழிகிட்ட அப்படியே ஃபோன் பண்ணி பேசணுன்னா ஒரு கதை ஒரு கதை என்ன கதையெல்லாம் இருக்கோ உலக கதை எல்லாத்தையும் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் எந்த மாதிரி தொழில்கள் அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருந்தோம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொலைபேசியில் தொழில்களுடன் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், நேரில் பார்த்தா தான் கொஞ்சம் நிறைய நேரம் பேசுவேன். மற்றபடி எனக்கு அக்கா 3 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசும்போது தான் நேரம் போவதே தெரியாது. தொழில்கள்ட்ட தினம் பேச மாட்டேன், மாதத்திற்கு ஒரு தடவை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா இவங்க சொல்கிற மாதிரி அக்காக்களாக இருக்கலாம், தங்கச்சிகளாக இருக்கலாம். இன்னொரு நேயர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போது கல்யாணம் ஆகி வந்தா நாத்தனார், அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்கக்கிட்டேயும் நிறைய நேரம் பேசுவாங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோழிக்கிட்டேருந்து அழைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மனசெல்லாம் மகிழ்ச்சி ஆகிடும். 1 மணி நேரம் பேசுவோம், என்ன தான் பேசுவோன்னு எங்களுக்கே தெரியாது, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னின் தோழி நீங்கள் நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்பவே நலமாக இருக்கேங்க, கேட்டதற்கு நன்றி. ஆமாங்க, தோழிகள்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுகிறோன்னே தெரியாது. அப்படியே அந்த அவங்கள்ட்ட பேசுகிற நேரம் நம்ம வந்து அந்த உலகத்துலேயே இருக்க மாட்டோம், வேறு எங்கெங்கேயே போயிட்டு வந்துடுவோம். நடந்து முடிஞ்சதை பேசுவோம், நடந்துட்டுருக்கதை பேசுவோம், நடக்க போகிறதையும் பேசுவோம். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பேசுவீங்க அப்படிதான் கேட்டிருந்தேன் இல்லையா. அடுத்தது வந்து குறிஞ்சாக்கேணி அசூர்தீன் நூர்ஜகான் இவங்க நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் பகிரலை. தோழியோட அழைப்பு வந்துட்டால் பேசிட்டே இருப்போம், நேரம் போவதே தெரியாது அப்படின்னு நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. திருவாலப்புத்தூர் கடக்கம் தேவிதரணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் அம்மா தாங்க எனக்கு தோழி, தினமும் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், என் பள்ளி தோழிகளோட பேசும்போது குறைஞ்சது 1 40 நிமிஷம் பேசுவோங்க. ஃபோனில் அப்படியே அந்த தோழியோட பெயரை பார்த்தாலே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். தற்போது ஒவ்வொருவரும் வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால அந்த வாய்ஸ் நோட் இருக்கு இல்லையா, அதில் மெசேஜாக அனுப்பி பேசிக்கிறோம், குரலையும் கேட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வானொலி தோழிகளுடன் பேசுகிறதும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட தூரத்தில் இருந்தாலும் நீண்ட நாள் பேசாமல் இருந்தாலும் எங்களோட அன்பு மாறாது மறையாது, நானும் என் தோழிகளும் அப்படி ஒரு அன்பு தன்மையில் இருப்பதால் தொலைபேசியில் நேரம் போவதே தெரியாது, அது தெரியாமல் பேசிகிட்டே இருப்போம், பேசாமல் இருந்தாலும் அந்த உள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கொள்ளிக்காடு இலக்கியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டாங்க. பரவச்சேரி பிரியா கண்ணன் வந்து, எனக்கு நிறைய தோழிகள் இருக்கிறாங்க, தினந்தோறும் மணிக்கணக்கில் அவங்களோட பேசிகிட்டே இருப்பேன், சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், சில நேரம் சங்கடமாக இருக்கும். ஒரு நாள் என் தோழி 1 மணி இருக்கும் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி, எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா, தூங்குறியா இல்லை முழிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி, தூங்கிட்டு இருந்தேன் என்னை எழுப்பி விட்டு தூங்குறாயா முழிச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அதில் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு சங்கடம், ஆனால் அன்புனால அந்த கோபம் வந்து எனக்கு வரலை அந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்னிலம் மல்லிகா அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து படிக்கும்போது சில தோழிகளுடன், அதாவது மயிலாடுதுறையில் படித்தேன், படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோழிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட வந்து இன்னும் தொலைபேசியில் அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து ஒரு

0: தோழி, அந்த அவங்க தோழியோட தொலைபேசி உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைப்பில் வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
1: ஆக்கூர் தீபா ஜெயசலம் தோழி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: பார்வை ஒன்றே போதுமை படத்துல இருந்து நீ அசண்டாடும் காற்று, இந்த பாட்டு கொடுத்துருங்க தோழி.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. சொல்லுங்க. ஆடி வெள்ளி ஆடி புறம் அசைந்தாடும் காற்று கேக்குறீங்க? இல்ல, ஆடி வெள்ளி ஆடிப்புறத்தோட அசைந்தாடும் காற்று கேக்குறீங்க. கொடுத்துடலாம்.
1: ஒரு 11:30 மணிக்கு ஒரு காத்தோட குடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா குடுத்துடலாம். புயலாவே குடுத்துடலாம், எதுக்கு காத்து. சரி சொல்லுங்க. உங்க தொழில்களுடனான அந்த சொல்லுங்க.
1: எங்க பார்த்தாலும் நாங்க பேசிக்கிறது வந்து ஃபங்க்ஷன் தான் மேடம். ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டாவே ஆயிடுவோம். கிளம்புறதுக்கு மனசு வராது, அவசரத்துக்கு வேற வழி இல்லையே. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அப்புறம் கிளம்பியதானே ஆகணும் நம்ம.
0: ஆமா, இல்லைன்னா அவங்களே துரத்திடுவாங்க வெளியில. மண்டபத்துல டைம் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க எல்லாம் அப்படின்னு.
1: நம்ம வீட்டுக்காரங்களோட கிளம்பும் பொழுது அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணாக்க அங்க பாய் சொல்லிட்டு கிளம்புறதாலதான் இருக்கு.
0: போன்ல எப்படி பேசுவீங்க?
1: நெருக்கமான
0: தோழி இப்ப
1: தெரியும். வேற ப்ரோக்ராம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம். திருப்பி அவங்க சிஸ்டி வந்து எஃப்எம்ல வந்து இல்ல, வேற ப்ரோக்ராம்ல இருக்காங்க, அதனால நம்ம பேசுவோம்னு உடனே போட்டுருவாங்க. சிஸ்டி என்ன பண்றீங்க, சிஸ்டி என்ன பண்றீங்க, தம்பி பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்களா, நைனா வேலைக்கு போயிட்டாங்களா,
0: நிறைய பேசுவீங்க. சூப்பர்மா,
1: என்ன என்ன சிஸ்டி சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க கேட்டுட்டே இருப்பாங்க.
0: சரிம்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. பாடல் கேட்கலாமா?
1: பாடல் கேட்கலாம் மேடம்.
0: ஓகேம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்ஸ்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை.
5: தங்க மாளிகையில் வைர திருவிழா August 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
2: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த தோழி யார் கேட்கலாம்? வணக்கம்.
7: வணக்கம் தோழி.
2: வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறது?
7: சங்கரி.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
7: படம் ரஜினி முருகன்.
2: நீங்க ஹலோ பேசுறாங்க எல்லாருமே அவங்களே கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே மகிழ்ச்சியமா பாடல் கேட்போமா?
7: மகிழ்ச்சி
2: பாடல் வருது, கேளுங்க. நன்றி
7: நன்றி.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டுயல் பேண்ட் வைஃபை.
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்
4: மற்றும் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
5: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் இட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை சனிக்கிழமை காலை 8:55 மணிக்கு காரைக்கால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில், அதாவது கடற்கரை சாலையில், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு பொதுமக்களை காரைக்கால் மாவட்ட

0: மாவட்ட ஆட்சியர் ஈஷிதா ரெட்டி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தோழிகள் எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுவாங்க, டெய்லி பேசுவாங்களா, அப்படி இல்லைன்னா ரொம்ப நாள் கழித்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி பகிர்ந்துட்டுருக்காங்க. அடுத்த தோழி யார் கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: காரைக்கால் நளினி. மேடம்
0: ரொம்ப நலமாக இருக்கேன், சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க?
1: நான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் ஒன்னா படிச்சோம்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: சூப்பரா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். என்ன பாடல்?
1: என்னுடைய ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்னா படிச்சு பக்கத்திலேயே திருமணம் பண்ணிட்டு வந்து ரெண்டு பேரும் போன்லயும் பேசிப்போம், நேர்லயும் பேசுவோம். பக்கத்து வீடுதான்,
0: பக்கத்து வீட்டுக்கே போன்ல பேசிட்டு இருக்கீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே.
1: நம்ம சும்மா எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்றது, அவங்க எங்க கிட்ட ஷேர் பண்றது, ஜாலியா இருக்கும்.
0: யாராவது அடிச்சிட்டாங்கன்னா உடனே கால் பண்ணி நீ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது அப்படித்தானே? சரிம்மா, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து இந்திய வெண்மணி சிற்றி முத்தாச்சி அந்த பாட்டு.
0: பாட்டாவே பாடிட்டீங்க, பாடல் வருது கேட்போமா?
1: கேட்போமா.
0: நன்றி.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவா இணைப்புற தோழி யார் கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
1: நான் மயிலாடுதுறையிலேருந்து நாகலட்சுமி பேசுறேன் தோழி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு பட்டத்து யானையிலேருந்து அழகேடா பாடல்.
0: இந்த ஊர் அழகேடா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க தோழிகளை பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு நிறைய தோழிகள் இருக்காங்க. எப்படின்னா நல்ல பாண்டிங் ரெண்டு பேரு உயிரே கொடுக்குற அளவுக்கு எல்லாம் சென்றிருக்காங்க.
0: சூப்பருங்க, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு.
1: ஒரு ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் தான் முதல் எல்லாம் இருக்கிறது. நான் எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் தான் முதல்ல இருப்பாங்க.
0: இவங்க கூட எல்லாம் எப்படி கான்டாக்ட்ல இருக்கீங்க? டெய்லி பேசுவீங்களா இல்ல எப்பவாவது பேசுவீங்களா?
1: எந்த ஒரு டவுட்னாலும் கேட்டுப்போம்.
0: பாடல் வருது கேளுங்கம்மா. நன்றி.

நூறு புள்ளி மூன்றின் நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 12 மணி.

இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் இன்று இரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து நேரலையாக, 9:30 மணிக்கு குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் சீமாடி சில்க்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. 12:10 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வன் எம் சாய் வர்ஷன். 12:55 பன்னிசை வாசித்து என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மலை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். நெல் தரிசு பயிரில் நோய் நிர்வாகம். ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலாதேவி அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 3:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும்.

இன்று மாலை 4 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி செல்க்ஸின் ஊரும் புறவும் கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடைத்தெருவில் இருந்து நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் புறவும் தொடரும். 5 மணிக்கு திரை இசை. 5:30 மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேச செட்டியார் ஜுவல்ஸ் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் இன்று கனடா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில். 6 மணிக்கு பனிசை தீபத்தை பார் என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சொல் அமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ் 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. இன்றிரவு 8:10 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 8:15 திரை இசை. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 10:00 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமது வழங்குபவர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:05 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 10:30 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் இன்று ஒளிபரப்பாவுள்ள விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இதுவரை உலா வந்தது FM எக்ஸ்பிரஸா. இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: In and with that, we end this news bulletin.
1: நீர் இன்று அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர் துளியை. சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 12:10.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

மனதில் நின்றவை. நேர்களின் கடித விருப்ப பாடல்கள் உலாவிற மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக நம்ம இணைஞ்சிருக்கோம். பண்பலையிலும் வந்து மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் பதிவிட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நேயர்கள் நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக வரும் பாடல் அருள் ஜெயராஜ் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியது அருள் திரைப்படத்திற்காக. விருப்பம் அரியலூர் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் வானவன் மகாதேவி தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன் திருவாரூர் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மரகதவேலன் சுகன்யா ஸ்ரேயாஸ்ரீ அருண்மொழி அரசன் திருவிழிமிழலை புனிதா பழையவளம் உமாதேவி ராஜேஸ்வரன் ரஞ்சித் பாலா திருவாரூர் கந்தசாமி செல்லம்மாள் ஆண்டிப்பாளையம் மதனசேகர் தீபக் வெங்கடேஸ்வரன் தீபிகா வினுப்பிரியா எழிலரசி நாச்சியார்கோவில் ஞானசேகர் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி கோவனூர் கார்த்தி பிரதீபா சாய் யாதேஷ் சக்தி மீனா பரணிதரன் செமனார்கோவில் குணசேகர் திலகவதி திருவான்மையூர் சில்லேந்திரன் சசி திருச்செம்பள்ளி வாசு பட்டு

காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை சனிக்கிழமை காலை 8:55 மணிக்கு காரைக்கால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில், அதாவது கடற்கரை சாலையில், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு பொதுமக்களை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். புதுவை அரசு காரைக்கால் சார்பு கோட்ட நீதிபதி அலுவலகம் விடுத்துள்ள செய்தி. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் பகுதியில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடை நடத்த உரிமம் பெற விரும்புவோர் அதற்கான படிவங்களை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க HT

0: https://swscollectorate.py.gov.in என்ற இணையதளத்தில் இன்று முதல் 10/9/2026 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பித்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் எக்காரணத்தை கொண்டிட்டும் தேதி நீட்டிக்கப்படாது என அறிவிக்கப்படுகிறது. மேலும் அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தாலும் தகுதியுடைய விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பட்டாசு கடை உரிமம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. கரைக்கல் பண்பலை 100.3 அமைந்திருப்பது மனதில் நின்றவை.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதில் நின்ற நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலியோடு நாம் அணிந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஹர்ஷ் ஜெயராஜ் இசையில் செல்லமை திரைப்படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் பெங்களூரு ரவீனா பிரபு சூர்யா, செங்கம் பொன்மணி சசிகுமார் ரக்ஷிதா தினேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, நன்னிலம் அம்பலவாணன் மல்லிகா மேகநாதன் திவ்யா, நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு திரு சிவா வரதி, கீச்சாங்குப்பம் லக்ஷ்மி பால்ராஜ், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், வரத்தூர் பி ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன், தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டி விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்ஸ்டல் அமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டார் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
10: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
11: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு

0: சதவீதத்துக்கு மேல் தள்ளுபடி, அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடைவீதி திருவாரூர்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

மனதில் நின்றவை. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஹரிஹரன் பவதாரணி இணைந்து பாடியது தாமிரபரணி திரைப்படத்திற்காக. விருப்பம் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜய் சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஸ்மிதா ஸ்ரீ, திருமழிசை, கஸ்தூரி அருணாசேகர், பொழுச்சலூர் பார்வர்த்தனி, வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி சூரிய நாராயணன், வாசுகி பார்கவி, சக்தி ஜனார்தனன், சிவா மஞ்சுளா, துர்கா மணிகண்டன், மாலதி தங்கமாயன், மணிமாலா மந்தாகினி, பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, பூந்தண்டலம் புண்ணியக்கோடி உமா, ஆசிரியநகர் நட்சத்திரா தமிழினி, இமை தருண், அன்வர்த்தி கான்டென்ட் பேட்டை அருணகிரி கீதா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நம்ம காரை பண்பலினுடைய முகநூல் பக்கத்தில் மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்கள் தெரிவித்து நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. துறைமுகம் சுரேஷ் கடலூர்லேருந்து முதல் பாடலே வந்து ஸ்வர்ணலதாவோட வாய்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து அதே போல் சில்லமை படத்துலேருந்து பாடல் வந்து சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி, ரகுபதி பவித்ர மாணிக்கத்திலேருந்து பேரளம் செந்தில்கண்ணன், முள்ளக்காடு பாபு, ஆக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர், திருமுலஸ்தானம் வீரசுந்தரி, பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால், ஜோதி அன்னப்பன்பேட்டை, நந்தினி சுரேஷ் திருபுவனம், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், காரைக்கால் நளினி, இவங்கெல்லாம் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்குது, மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடர்கிறது. அட்டகாசம் திரைப்படத்திற்காக பரத்வாஜ் இசையில் வைரமுத்தியின் வரிகளில் ஒலிக்கிறது பாடல். பாடலுக்கு விருப்பம் கங்களாஞ்சலி முருகேசன், மைத்திலி முருகேசன், வெண்கரும்பூர் நேரு, மேலப்பட்டறை ரஜினி சுகுமார், செங்கம் புனிதன்.

0: ஒலித்த பாடலுடன் விடைபெறுகிறது. காரைக்கால் பி எஸ் சத்தங்க மாளிகை வழங்கிய மனதில் நின்றவை நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பி எஸ் சத்தங்க மாளிகை காரைக்கால்.
1: பி எஸ் சத்தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பி எஸ் சத்தங்க மாளிகை காரைக்கால்.

0: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயது

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. மக்களின் ஆற்றல், எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1,000-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினம் முடியும் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தில்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 664 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301 பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக

0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப் பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும், அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமுமின்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேச பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டுமென்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனித நேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு 18 கோடியே 60 லட்சம் ரூபாயை யூனியன் பிரதேச அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சம்பா மாவட்டத்தில் உள்ள உத்தர்பேகானி சுற்றுலா தலத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சீரமைக்கவும், கத்துவா மாவட்டத்தில் உள்ள பஷோலி கோட்டையை புனரமைத்து அழகுபடுத்தவும், அனுராக் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை சீரமைக்கவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அஸ்தானா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் தென்கொரியாவின் ஹீரே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அனா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் பள்ளிக்கு சென்ற சிறுவன் அருண் என்ன பண்ணானா, வழியில கீழே விழுந்திருந்த வயதான பாட்டிய பார்த்தானா. உடனே ஓடி போயிட்டு அந்த பாட்டிய எழுப்பி சாலைய கடக்க உதவினானா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, தம்பி, ஓ இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்பா, என்னைக்குமே ரொம்ப நன்றின்னு சொன்னாங்களாம் அருண் கிட்ட. அருணும் சிரிச்சுக்கிட்டே, உதவி செய்வதற்கு நன்றி தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும் பாட்டின்னு சொன்னானா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் தம்பி.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: எம் சாய்வேஷன்.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: 5th.
6: சரிங்கப்பா, நீங்க நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: பழமொழிகள்
6: எங்க சொல்லுங்கள.
7: நாம் அன்றாட வாழ்க்கையில் கேட்கும் சில பழமொழிகள் என்ன, அவற்றின் உண்மையான விளக்கங்களையும் காண்போமா? 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான், ஆடம்பரமாய் வாழும் தாய், 2 பொறுப்பில்லா போகும் தகப்பன், 3 ஒழுக்கம் தவறிய மனைவி, 4 துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, 5 பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை. இந்த 5 கொண்ட எந்த குடும்பம் முன்னுக்கு வராது என்பதே பொருள். 2 வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்மையான பொருள். மேன்மையான வாழ்க்கை எனும் வீட்டுக்கு, ஆன்மீகம் எனும் வீட்டுக்கு தான் வாசப்படி என்பதே சரியான பொருள். 3 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க உண்மையான பொருள். வாழ்க்கையில் 16 வகையான செல்வங்களான உடலில் நோயுண்மை, நல்ல கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பொறுமை, சீரான இழைமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனதில் துணிவு, நீண்ட வாழ்நாள் ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல ஊழ்விதி மற்றும் இன்ப நுகர்ச்சி பெயர், வளமாக வாழுங்கள் என்று பொருள்.
6: சரிங்க தம்பி, சூப்பரா பழமொழியும் பழமொழியோட அர்த்தங்களும் சொல்லிருக்கீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளு பாருங்க, என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
7: போலீஸ்.
6: எதனால நீங்க போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: தப்பு செய்யறவங்களை திருத்தி நல்ல வழியில நடத்துவேன்.
6: சரிங்க தம்பி, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
5: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்கியோ ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

நேரம் 12:55. வாசித்து என தொடங்கும் கிருபானந்த வாரியார் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல் கேட்கலாம்.

பன்னிசை கேட்டீர்கள். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம், இசையோடு மகிழ்ந்திருப்போம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

நேரம் ஒரு மணி. சிந்தனை துளி. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். என்றென்று அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேரம் ஒரு மணி. சிந்தனை துளி. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை இடைக்கால இனிய கானங்களின் இசை தூறல். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து
1: அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.

தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது சின்ன பூவே மெல்லபேசு. இந்த திரைப்பட பாடல் பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால்.

பண்பலை நூறு பிழை மூன்றின் தேன்மழை நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஒலிக்கிறது. சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் இசையமைத்து வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய இந்த பாடல் நேயர்கள் அனைவருக்காகவும்

0: நேர்களே, தேன்மொழி நிகழ்ச்சி பற்றின உங்களது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் தேன்மொழி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பாடல்களுக்கு இடையிடையே உங்களோட கமெண்ட்ஸையும் படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நமது பண்பலையில் நள்ளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் வசந்த் அன்கோ, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் மற்றும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர் தரம் நம்பிக்கை வசந்த் அன்கோ.
2: நாகப்பட்டினம் இஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 நான்கு நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 நான்கு நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

மனதை மகிழ்விக்கும் பாடல்களோடு இது தேன்மழை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நிகழ்ச்சியில் ஒழிக்க போற அடுத்த பாடல் கமல்ஹாசன், சரண்யா, ஜனகராஜ், நாசர், நிழல்கள் ரவி இவங்களாம் நடித்து 1987 வெளிவந்த நாயகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி வரிகளில் மனு, சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் எதிர்வரும் 15/8/2026 அதாவது நாளை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்,
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் செட் எண்ட் ஆஃப் ஆடி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட், திருவாரூர்.

தேன்மழை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி. அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். அது மட்டும் இல்லாமல் 70-80 கால பாட்டு வந்து அப்படியே காதில் தேன் பாயிற மாதிரி பாடல். ஒவ்வொரு பாடலையும் இசையமைப்பாளர்கள் முத்துமுத்தாக செதுக்கியிருப்பார்கள், கேட்கவே இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு மேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க முழக்காடு பாபு, காரைக்கால் நிரவி, நச்சுப்பிள்ளை, காட்டுமன்னார் கோயில், டிமடபுரம், வேல்முருகன், ஈஞ்சக்குடி மின்சார கண்ணன், அனப்பன்பேட்டை ஜோதி, புதுப்பட்டி பொன்னமராவதி, அப்புறம் சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, காரைக்கால் நளினி, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, சேலம் சிவா, இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவிக்கலாம். தேனாய் இணைக்கும் தெஞ்சலாய் வருடும் இது தேன்மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்க போகிற அடுத்த பாடல் வந்து மோகன்.

அர்ச்சனா, ராதிகா, வி கே ராமசாமி, செந்தாமரை இவங்கெல்லாம் நடித்த ரெட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து இந்த திரைப்படம் வந்து 1987 வெளியாகியிருக்கு. இதற்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. இந்த பாடல் உங்கள் அனைவருக்காகவும்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.

0: மாளிகை காரைக்கால். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய தேன்மழை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
3: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
2: 5000 GB டேட்டா,
3: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
2: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
3: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
2: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ராசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறதுக்கு நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு படிச்சிடலாம். அவரைக்காடு வித்யா வீரமணி நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடல்களும் அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் தென்மொழி நிகழ்ச்சியில் பாடல்கள் தேனா இனிக்கிறது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் எல்லா சாங்ஸுமே சூப்பர் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தித்திலிருந்து செல்வி. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை, பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதாசலம் அரசக்குழி ஜான் பீட்டர் வந்து தென்மொழி நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் தென்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பழைய நினைவுகளை கண்முனை கொண்டு வரும் இனிய கானங்கள், அருமையான பாடல்களை கொடுத்த வானொலிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிளையாட்டம் கோவிந்தராஜ் திருக்கண்ணபுரம் ஆனந்த் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் சோபா நிறவிலிருந்து ஜெயில்சிங், உங்கள் நிகழ்ச்சியின் பாடல்கள் அருமையாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பாடல்கள் அனைத்து மிகவும் அருமை, மேலும் மேலும் சிறந்து வளர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் வந்து தின்மழை பொழியட்டும் மனங்களில் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைவாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் பண்பலையில் பொன்பரப்பி ஆனந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்க போகிற அடுத்த பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னா, ரஜினி, சரத்பாபு, அமலா, வி கே ராமசாமி, கே ஆர் விஜயா, நாசர் இவங்கள்லாம் நடித்த வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து வா வா வா இந்த பாடல் தான். பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, வரிகள் எழுதியிருக்காங்க மு மேதா, பாடல்களை பாடியிருக்காங்க மனு மற்றும் சித்ரா.

0: காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை சனிக்கிழமை காலை 8:55 காரைக்கால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில், அதாவது கடற்கரை சாலையில், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு பொதுமக்களை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கேட்க மறந்துடாதீங்க நேயர்களே, இன்னைக்கு 4 மணிக்கு ஒரு முறவும் நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து கீழ்வேலூர் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடை திருவிழந்து நேரலையா உலாவர இருக்கு. நமது காரைக்கால் பண்பலையின் வந்து நேயர்களுக்கு உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: சிமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சிமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்
4: பிஎஸ் சதங்க மாளிகையில்.

0: இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: டிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் கடலூர் துறைமுகம் சுரேஷ் ஒவ்வொரு பாடலையும் வந்து தனித்தனியாக எழுதி அந்த பாடல் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் செங்குந்தபுரம் நடராஜன் வந்து நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி தென்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் இனிமே அருமைன்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி சின்னக்கண்ணன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்க இருக்கும் இந்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலிவரிகளில் ஜானகி பாடியது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின கொண்டாட்டங்களை துவக்கி வைக்கிறார். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்படும் போது வானிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வண்ண பூக்களின் இதழ்கள் தூவப்படுகின்றன. தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களிடம் சுதந்திர தின உரையாற்றுகிறார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150th ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இப்பாடல் இசைக்கப்படுகிறது. தேசிய மாணவர் படையினரும் எனது பாரதம் தன் ஆர்வலர்களும் வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடுகின்றனர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. 2500 மேற்பட்ட மாணாக்கர் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கின்றனர். சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க பல்வேறு தரப்புகளிலிருந்து 5000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், சிறு குறு நிறுவனங்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், சாலையோர சிறு வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி திட்டம், பாரத டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000 மேற்பட்ட பல்வேறு முகமைகளை சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர்கள் பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுகின்றனர். செங்கோட்டையை சுற்றி 1,000 மேற்பட்ட CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில்கள், பேருந்து, விமான நிலையங்கள், கோவில்கள், சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்புகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு 7 மணிக்கு சுதந்திர தின உரையாற்றுகிறார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் குடியரசுத் தலைவரின் உரை நேரடி ஒலி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இதன் தமிழாக்கம் இன்றிரவு 9:30 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80th சுதந்திர தினத்தையொட்டி 2026 ஆண்டிற்கான காவல்துறை, தீயணைப்பு, ஊர்காவல் படை, சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்த 1057 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவர் தகைசால் பணிக்கான பதக்கத்திற்கு 3 பேரும், உள்துறை அமைச்சகத்தின் சிறந்த பணிக்கான பதக்கத்திற்கு 17 பேரும் என 20 பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய புலனாய்வுத்துறையில் சிறப்பாக சேவையாற்றிய 21 பேருக்கும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை நாளை ஏற்றுக்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கி கௌரவிக்கிறார். திருச்சி மாவட்டம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகம், விமான நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை உட்பட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள், மத்திய மாநில அரசின் அலுவலகங்கள் அனைத்தும் வண்ணமயமான ஒளி விளக்குகளுடன் காட்சியளிக்கின்றன. தமிழகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன. திருச்சி மாவட்டத்தில் 404 கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அஞ்சல் துறை பணியாளர் விக்னேஸ்வரி கூறுகிறார்.
1: இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் மூவர்ண கொடியினை இந்த சுதந்திர தின விழாவிற்கு தங்கள் இல்லங்களில் ஏற்றி சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 150th வந்தே மாதர பாடலின் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்வு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டையும் சுதந்திர விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17th வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழ்நாட்டில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத்தலைவர் டாக்டர் வி சசிமோகன், சென்னை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்கக காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா, கரூர் நகர

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில்

0: காவல் நிலைய தலைமை காவலர் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு தலா 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் புலன் விசாரணை பணியில் சிறப்பாக பணியாற்றிய திருச்சி குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை துணை கண்காணிப்பாளர் திருமதி அனுஷியா, பெரம்பலூர் கைக்களத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி சித்ரா உள்ளிட்ட 10 பேருக்கு சிறப்பு பணிக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்றார்.
1: நமக்கு வந்து காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலாரிட்டியில் கொடுக்கப்பட்ட எந்த எவ்வளவு நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி கடந்த திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தமிழுக்கு தேவையான நீரை பெறுவதற்காக அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது.
0: மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட தருவைக்குளம் உரக்கிடங்கு வளாகத்தில் பசுமை மாக்கல் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், கடந்த 7 ஆண்டுகளில் 206 ஏக்கரில் 188,000 மரக்கன்றுகள் நடப்பட்டதாக குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை தாவேகா தலைமையிலான தமிழக அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகின்றன. தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெற தாவேகா அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தென்காசி, தூத்துக்குடி, நாமக்கல், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அஇஅதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை இன்று மேற்கொண்டனர். ஆடிப்பூரத்தையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு வன்னியரசு உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பங்கேற்றதாக எமது விருதுநகர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரத்தன்று நடைபெறும் தேரோட்டம் பிரசித்தி பெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு திருத்தேரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷம் விண்ணதிர திருத்தேர் 4 மாட வீதிகளில் வலம் வந்தது. இந்த திருத்தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாம் என்பது ஐதீகம். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா இக்வடரின் எக்ஸ்கோபார் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் வேங்க் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். சுதந்திர தினத்தையொட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் தமிழகத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். மெல்லிசை கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில நெல் தரிசு பயிரில் நோய் நிர்வாகம். ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலாதேவி அவர்கள் நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்காங்க. நேயர்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்து நெல் தரிசு பயிர் சார்ந்த நோய் நிர்வாகம் இதை குறித்த உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை மேடம் கிட்ட நிகழ்ச்சியில் இணைஞ்சு கேட்கலாம். அழைக்கலாம் 0436 8 இணைப்பு எண்ணுடன், 231-231-2999-480, 299-580 அலைபேசி எண் 9566-42-7231. மேலும் நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் காரை பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்காக நம்ம போஸ்டர் பதிவிட்டிருக்கோம், அதுலேயும் நீங்கள் தெரிவிக்கலாம் நேயர்களே.

0: நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் எங்களுடைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு நன்றி. இன்னைக்கு வந்து நெல் தரிசு பயிர், இதனுடைய நோய் நிர்வாகம், இதை பற்றி பேசுறதுக்காக எங்கள் கூட இணைஞ்சிருக்கீங்க. அகிலா தேவி மேம், உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: என்னுடைய பெயர் வந்து முனைவர் பி. அகிலா தேவி, உதவி பேராசிரியர், பயிர் நோயியல் துறை, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறை, இதில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன்.
0: சரிங்க மேம். இப்போ இன்றைக்கி வந்து நெல் தரிசு பயிர், அதாவது நெல்லை நம்ம வந்து அறுவடை பண்ணி முடித்த பிறகு அதில் வந்து நம்ம பயிரிடக்கூடிய பயிரை வந்து நெல் தரிசு பயிர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நெல் தரிசு பயிர்னா என்ன மேம், இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக.
1: நெல் தரிசு பயிருங்கிறது வந்து நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்ம வயலில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உபயோகப்படுத்தி பயிர் வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிர், இந்த ரெண்டு பயிர்களையும் போட்டு நம்ம வந்து மகசூல் வந்து எடுக்கிறோம். முக்கியமாக காவேரி பாசன பகுதியில் இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
0: சரிங்க மேம். இப்போ இந்த நெல் தரிசு பயிருங்கிறது நெல்லை அறுவடை பண்ணி முடித்த பிறகு நம்ம போடுறோம், பாசன வசதி அதாவது அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அந்த மாய்ச்சரை வச்சே நம்ம வளர்த்துடலான்னு சொல்கிறீங்க. இப்போ அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம தனியாக பாசனம்லாம் செய்ய வேண்டாமா மேம்?
1: தனிப்பட்ட முறையில் பாசனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பயிரை தெளித்ததுக்கப்புறம் நம்ம வயலில் இருக்கிற கூடிய அந்த ஈரப்பதத்தை வச்சு இந்த பாசிப்பயிரும் உளுந்தும் வந்து உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும்.
0: பாசனத்துக்காக நம்ம அதிகம்
1: பாசனத்துக்காக நீங்கள் நிறைய தண்ணி ஊற்ற இது

0: பண்ண தேவையில்லை,
1: அது வந்து நமக்கு மிச்சம்,
0: மிச்சம் தண்ணி வந்து மிச்சம்.
1: சரிங்க மேம், இப்போ வந்து அறுவடைக்கு அப்புறம் வந்து உளுந்து பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த நம்ம குறிப்பிட்ட பகுதியில் இருக்கோம், இங்கே வந்து இந்த பயிருக்கு இல்லை இந்த நாற்றுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது, இதை வந்து உற்பத்தி செஞ்சால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் பயிரை தேர்வு பண்ணிட்டேன். அப்போ அதுக்கான விதை தேர்வு, அந்த விதை நேர்த்தி எப்படி இருக்கணும் மேம்? இப்போ நான் உளுந்து தயார் ரெடி பண்ணுறேன், இந்த இடத்துல உளுந்து விதைச்சா எனக்கு கிடைக்கும், நல்ல டிமாண்ட் இருக்குது, அதை எப்படி மேம் செய்கிறது?
0: இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து நல்ல உற்பத்தி பண்ணணும், நிறைய வந்து மகசூல் வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அதிகம், சரிங்களா? அதனால் வந்து விதை நேர்த்தி ரொம்ப அவசியமாக இருக்குது. விதை நேர்த்திக்கு வந்து நம்ம ட்ரைகோடர்மா விருடிங்கிற வந்து ஒரு பூசணத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய பூசணம் தான், அதனால் போதிய அளவில் நம்ம மண்ணில் கிடையாது. அதனால் நம்ம வந்து பேரளவு உற்பத்தி நம்ம வந்து ஆய்வகத்தில் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இந்த வந்து விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் வந்து விதை நேர்த்தி பண்ணி நீங்கள் விதைச்சிங்கன்னா மண் மூலம் பரவக்கூடிய நோய்களான நோய்கள் எதுவுமே வந்து நம்ம பாசிப்பயிருக்காக இருக்கட்டும் உளுந்துகாட்டும் வராதுங்கிறது ஒரு உறுதிமொழி.
1: சரிங்க மேம், இப்போ விதை நேர்த்தி பண்ணுறப்ப இதை வந்து 1 கிலோவுக்கு 4 கிராம்
0: 4 கிராம்
1: நம்ம வயல் எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கறத பொறுத்து
0: நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு கெமிக்கல் மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது அந்த பாதிப்பு வந்து கொடுக்காது. இந்த ட்ரைகோடர்மா விருடிங்கிறது ஒரு இயற்கை உயிரி, ஒரு இயற்கை பூசணம், மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய பூசணம் தான். ஆனால் வந்து போதிய அளவு மண்ணில் இருந்து நோயை கட்டுப்படுத்த முடியல, அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஆய்வகத்தில் பேரளவு உற்பத்தி பண்ணி திருப்பி வந்து மக்களுக்கே வந்து நம்ம கொடுக்குறோம். 1 கிலோவோட விலை வந்து 163 ரூபா.
1: இது வந்து மண்ணிலே இயற்கையாக கிடைக்கக்கூடியது,
0: கிடைக்கக்கூடிய இது உயிரி, ஆனால் வந்து போதிய அளவில் இல்லை. நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து ஆய்வகத்தில் பேரளவு உற்பத்தி பண்ணி நம்ம திருப்பி மக்களுக்கே வந்து கொடுக்குறோம். விதை நேர்த்தி பண்ணு போடும்போது நம்ம பூசண நோய்கள் வந்து முற்றிலுமாக குணப்படுத்தப்படுகின்றது.
1: அப்போ இதனுடைய அடிப்படை வந்து ஒரு இயற்கையான உயிரி தான் இது.
0: ஆமாம்,
1: ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம தொடக்கத்தில் வந்து பாசனம் அதிகம் தேவைப்படாது, அதே போல் விதை நேர்த்தி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்ததாக இந்த பயிர் வந்து இப்போ நமக்கு அதோட விதை இதெல்லாம் எடுத்த போக நமக்கு இது கால்நடை தீவனமாக பயன்படுத்த முடியுமா?
0: கண்டிப்பாக வந்து இதை கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து இந்த பயிர் வகை பயிர்களில் வந்து முக்கியமாக புரத சத்து வந்து அதிகமாக இருக்குது, அதனால் புரத சத்து உள்ள அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம கால்நடை உரமாக நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் ஒரு நேர் வராங்க, சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன். வணக்கம்மா.
0: வணக்கம் சார்,
2: சொல்லுங்க. நான் வந்து மாடி தோட்டம் தான் வச்சிருக்கோம்.
0: சரிங்க சார்.
2: கொஞ்சம் கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் ஓரளவு காய்ச்சிட்டு இருக்கு.
0: சரிங்க.
2: இப்ப வந்து மாடி தோட்டத்தை இந்த பருவத்துல என்ன போடலாம் அது சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். வாய்ப்பு.
0: நன்றி சார். இப்ப மாடி தோட்டம் எவ்வளவு ஏரியா வச்சிருக்கீங்க?
1: ஹலோ மேடம், அவங்க இணைப்புல இல்ல மேடம்.
0: சரிங்க. இப்போ மாடி தோட்டம் வந்து உங்களுக்கு ஏரியா எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் எவ்வளோ யூசேஜ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கத்தரி, தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி பயிர்களை போட்டு நம்ம வந்து லாபம் எடுக்கலாம். மற்றபடி வந்து காளானையும் கூட நம்ம வந்து அது கூட சேர்த்து வளர்க்கலாம் மாடி தோட்டத்தில்.
1: இப்போ வந்து ஒரு 2 அடி உயரமுள்ள செடி வளர்க்கக்கூடிய பயிலாக இருக்குல்ல மேம், இந்த க்ரோ பேக் இப்போ அந்த அளவுக்கு நல்ல 2 அடி உயரம், 1 அடி அகலம் இல்லை 1.5 அடி அகலம் அப்படிங்கிற குரூப் பையில் நீங்கள் சொன்ன போல் இந்த தக்காளியோ கத்திரியோ இதெல்லாம் வந்து எத்தனை செடிகள் வச்சு நம்ம வளர்க்கலாம் இப்போ மாடி தோட்டம் அப்படின்னா? இல்லை கீழே நமக்கு இடம் இல்லை, போதிய இடம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த மாதிரி
0: ஒரு க்ரோ பேக்கில் 3 செடி வச்சு வளர்க்கலாம்.
1: 3 செடி
0: அது டிபெண்டிங் அப்பான் தி சைஸ், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய க்ரோ பேக் எடுக்கிறீங்கிறதுக்கு நம்ம இருக்கு. ஏன்னா வந்து பாப்புலேஷன் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஏன் பாப்புலேஷன் மெயின்டைன் பண்ணுன்னா நமக்கு எவ்வளோ ஏரியா இருக்கோ அந்த இடத்துல உள்ள சாப்பாடை தான் அந்த பயிர் எடுக்க போகுது. நம்ம நிறைய வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு இல்லைன்னா வந்து அதால் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியாது, ஒரு லாபகரமாக ஒரு மகசூலை வந்து ஈட்ட முடியாது. அதனால் வந்து சைஸை பார்த்து எவ்வளோ பாப்புலேஷன் வைக்கணுமோ அதை பார்த்து நம்ம வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும்.
1: இப்போ அவங்க சொன்ன மாதிரி மாடி தோட்டமே நம்ம வச்சாலும் இருக்கிற இடத்த பார்த்து நம்ம செடி ரொம்ப அதிகம் வைக்கக்கூடாது, எவ்வளோ நமக்கு வைக்க இடம் இருக்கோ போதிய இடைவெளி கண்டிப்பாக
0: அந்த இடத்துக்கு ஏற்ற சத்து அது எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை தகுந்து தான் நம்ம வந்து நம்ம அந்த பயிரை வந்து சூஸ் பண்ண போகிறோம்.
1: சரிங்க மேம், அடுத்த ஒரு நேயரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம், இணைப்பில் தொடரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். சரி மேம், இப்போ

0: கால்நடை தீவனமாக சொல்லியாச்சு. அதே போல் அடுத்து வந்து நோய்கள் இணைப்பில் வரக்கூடிய நேர் சந்திச்சுட்டு நம்ம நோய்கள் சார்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தென்பிடாயில இருந்து ஆனந்தன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: வந்து மேடம், ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல் தரிசியில வந்து விவசாயிகளுக்கு அதிகமா லாபம் தரக்கூடியது இந்த பயிர் உளுந்து தான். எந்த விதமான மருந்து அடிக்க மாட்டோம், போட்டோம்னா நல்ல லாபம் தரக்கூடிய. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல மேடம், அறுவடைக்கு போட்டோம்னா நம்ம ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி அடிக்க வேண்டியதா இருக்கு, மருந்து அடிச்சு அது படிச்சாதான் கிளம்புறாங்க. இதுக்கு என்ன மேடம் காரணம்?
2: விளக்கம் சொல்றேன் சார். இப்ப வந்து நம்ம ஒரு வயலே இருக்கு அப்படின்னா அந்த வயல்ல வந்து நம்ம அடுத்தடுத்து நம்மளோட காசு தேவைக்காக நம்ம அடுத்தடுத்து போட்டுட்டு வந்து அந்த மண்ணில் உள்ள சத்தெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். அந்த மண்ணோட சத்தை நம்ம வந்து வளம்படுத்துறது கிடையாது. அதனாலதான் இப்ப வந்து புதிய புதிய நோய்கள், புதிய புதிய பூச்சிகள், உரப்பற்றாக்குறையினால நோய்கள், இதை மாதிரி நிறைய வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து மண்ணை வந்து வளப்படுத்தணும் அப்படின்னா சில ப்ரொசீஜர்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அடுத்த கல்டிவேஷனுக்கு போகணும். இப்போ ஒரு ஒரு சீசனுக்கு வந்து ஒரு கிராப்பை போடுறோம், ரைஸ் போடுறோம், நெல் போடுறோம். அப்போ அதுக்கு தகுந்தமான நுண்ணூட்டச்சத்து, பேரூட்டச்சத்து, பசுந்தாள் உரம் எல்லாத்தையும் போட்டு நம்ம கரெக்டாக பண்ணிங்கன்னாதான் அந்த ஒரு மகசூலை வந்து நம்ம எடுக்க முடியக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த சீசன் முடிச்சதுக்கப்புறம் உடனே அடுத்த கிராப் போட போறீங்க அப்படின்னா மண்ணை வளப்படுத்திட்டு நீங்கள் போடணும். மண்ணை வளப்படுத்துறதுக்கு நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு. பசுந்தாள் உரம் வந்து போடலான்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து வேப்ப புண்ணாக்கு போடலாம், 500 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு. அப்புறம் வந்து விதை நேர்த்தி பண்ணி போட்டிங்க, விதை நேர்த்தி பண்ண ரைசோபியம் இருக்குது, அசோஸ்பைர் எல்லாம் பாஸ்போ பாக்டீரியாங்கிற வந்து உயிர் உரங்கள்லாம் இருக்குது. அந்த உயிர் உரங்கள்லாம் ரைசோபியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வந்து பிடிச்சி எடுத்து மண்ணுக்கு கொடுக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூரியா அங்கே அப்ளை பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நம்ம காவேரி பாசன பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம மண்ணில். அதனால் வந்து பாஸ்பரஸ் நிறைய இருக்குது ஆனால் கரையாத பக்குவத்தில் இருக்குது. அதை கரைக்கிறதுக்கு பாஸ்பரஸ் பாக்டீரியா நம்மக்கிட்ட இருக்குது, அது பேர் பாஸ்போ பாக்டீரியா. அந்த பாஸ்போ பாக்டீரியாவில் போட்டு நீங்கள் விதை நிறுத்தி பண்ணிங்கன்னா கரையாத பாஸ்பரஸும் கரையும். இருக்கு ஏற்கனவே மண்ணுல, ஆனால் உபயோகப்படாமல் இருக்குது. அந்த உபயோகப்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸை கரைச்சி தர பாக்டீரியா நம்ம கிட்ட இருக்கு, நெல் ஆராய்ச்சி நிலையத்துல இருக்கு. 1 கிலோ வந்து 70 ரூபாய் தான். நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ரைசோபியம் போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வளிமண்டலத்துல இருக்க நைட்ரஜனை எடுத்து செடிக்கு கொடுக்கும், மண்ணையும் வளப்படுத்தும். அதனால நீங்க யூரியா எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாஸ்போ பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்கு, அதுவும் கிலோ 70 ரூபாய் தான். அது என்ன செய்யும்னா பாஸ்பரஸை கரைச்சி கொடுக்கும். அடுத்து வந்து பொட்டாஷ் சாலியபிளைசிங் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது, அதுவும் கிலோ 70 ரூபாய் தான். அது என்ன பண்ணும், செடிகளுக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வந்து கொடுக்கும். அது கொடுக்கறதன் மூலம் நோயோ பூச்சோ செடிகளை அண்டாது. இப்படிலாம் பண்ணி தான் நீங்கள் மண்ணை வந்து வளப்படுத்தணும். வளப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு சீசன் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அதுக்கு எடுத்துருது, அந்த செடி எடுத்து உங்களுக்கு ஒரு மகசூல் கொடுக்குது, நீங்கள் அதை பைசாவாக மாத்துறீங்க. அடுத்து நீங்க வந்து வளப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த வயலை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்.
0: இப்போ வந்து அந்த பசுந்தாள் உரம் அப்படிங்கிறது வந்து நம்ம இலைத்தலையெல்லாம் போட்டு
2: மடக்கி உழுதுட்டு
0: மண்ணை வந்து கொஞ்சம்
2: வளப்படுத்துறோம், அதுக்கு தேவையான சத்தை கொடுக்கறோம்.
0: அப்போ ஒரு அறுவடை முடிஞ்சோன்னா நம்ம கண்டிப்பா வந்து மண்ணை வளப்படுத்திட்டு தான்
2: அடுத்த சீசனுக்கு நீங்க அதுல இருந்து லாபத்தை எடுக்கணும்.
0: இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிற லாபம்
2: லாபம் கிடைக்காது. மண்ணு வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மண்ணா இருக்கும். நீங்க போட்டு மகசூல் எடுக்கிறது வேஸ்ட்.
0: பயிர் சுழற்சி எப்படி முக்கியமோ அதே போல நம்ம மண் வளத்தை பாதுகாக்கிறது முக்கியம்,
2: ரொம்ப முக்கியம்.
0: அப்பதான் நமக்கு ஈல்டு
2: கிடைக்கும்.
0: ஓகே மேம். அடுத்ததான் வந்து இந்த நோய்கள். இப்போ இந்த தரிசு பயிர் விளைவிக்கிறோம்ல மேம், இதில் என்னென்ன நோய்கள் வருது, அதை எப்படிலாம் வந்து நம்ம சரி செய்யலாம், இயற்கை முறையாகவும் சரி இல்லை செயற்கை பூச்சிக்கொல்லிகள் அது மாதிரி பயன்படுத்தியும் சரி, இதை எப்படி சரி செய்யலாம், என்னென்ன நோய்கள் வருது மேம்?
2: இப்போ பாசிப்பயிர் உளுந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூசன் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இலை புள்ளி நோய், சரிங்களா? அது இலை புள்ளி நோய்னா என்னென்னா இலையில் மேலே வந்து இலை புள்ளி வட்ட வடிவில் புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகள் நாளடைவில் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து பெரிய புள்ளிகளாகி இலைகள் காய்ந்து கீழே விழுந்துவிடும். இதனால் இலைகளுக்கு போதிய வெளிச்சம், ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கை நடக்க முடியாமல் இந்த பயிர் வந்து இறந்துவிடும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது, சாஃப்னு சொல்லுவோம், கார்பன்டசின் பிளஸ் மேன்கோசப். இந்த மருந்து

0: எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்குது. இதோட அளவு வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். இந்த மருந்து தனித்தனியாகவும் கிடைக்குது, கார்பன்டசிம் தனியாகவும் கிடைக்குது, மேன்கோசப் தனியாகவும் கிடைக்குது. எது நமக்கு கிடைக்குதோ மார்க்கெட்டில் நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இலை புள்ளி நோய், அடுத்து வந்து ஆந்த்ரக்னோஸ் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இந்த புள்ளி இலை புள்ளியே பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆந்த்ரக்னோஸ், இலை கருகல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சாரி, இங்கே தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் ஆந்த்ரக்னோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய் பார்த்திங்கன்னா இந்த கருகல் வந்து இலையோட ஓரங்கள்லேருந்து பின்னோக்கி கருகிட்டே வரும். இதனால் இலைகள் இதே மாதிரியே போன இலை புள்ளி மாதிரி இந்த நோயும் வந்து இலைகள் காய்ந்து கீழே விழுந்து மகசூல் இழப்பை அதிகமாக தரும். இதையும் கட்டுப்படுத்துறதுக்கு மேன்கோசப் மருந்து 1 கிராம் பெர் லிட்டர் வந்து நம்ம பயிர்களுக்கு தெளிக்கலாம்.
1: ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளை தொடர்ந்து.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: உழவை போற்றுவோம். இன்னைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில நெல் தரிசு பயிரில் நோய் நிர்வாகம், ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலா தேவி அவங்க நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம், இப்போ இடைவேளைக்கு முன்பு வந்து நம்ம என்னென்ன நோய்கள் இருக்குது அந்த தரிசு நெல் தரிசு பயிரில் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் வந்து இந்த வாடல் நோய், அழுகல் நோய், இதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: நல்ல கேள்வி. வாடல் நோய், அழுகல் நோய் ரெண்டுமே வந்து மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். வாடல் நோய், அழுகல் நோய்க்கு உள்ள வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். வாடல் நோய்க்கும் அழுகல் நோய்க்கும் இலைகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மஞ்சள் நிறமாக மாறிடும், சரிங்களா? அழுகல் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டாக வரும், இல்லைன்னா முழுசாக வந்து காஞ்சிரும். அதே மாதிரி செடியை எடுத்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நஞ்சி அழுகி காணப்படும் அழுகல் நோயில். வாடல் நோய் எடுத்து பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நல்லாவே இருக்கும், ஆனா ஈஸியா புடுங்க முடியாது. அழுகல் நோய் தாக்கப்பட்ட பயிரை ஈஸியா புடுங்கிடலாம், ஏன்னா திசுக்கள் வந்து அழுகிடுச்சு, ஈஸியா வந்து மண்ணில இருந்து புடுங்கினீங்கன்னா வந்துடும். அதே வந்து வாடல் நோய் தாக்கப்பட்ட பயிரை புடுங்கினீங்கன்னா வராது. இதுதான் வந்து வாடல் நோய்க்கும் அழுகல் நோய்க்கும் உள்ள வித்தியாசம். இதே வாடல் நோய் உள்ள பயிரை வந்து உடச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செம்மை நில கோடு வந்து உள்ளார போகும். அந்த கோடு வந்து என்ன உணர்த்துது அப்படின்னா இந்த பூசணங்கள், மண்ணில் இருக்கிற பூசணங்கள் உள்ளார வந்து செடிக்கு உள்ளார சென்று இருக்கிறது. அதனால தண்ணி வந்து உள்ளார செடிக்கு கிடைக்கவில்லை. அதை தான் வந்து அந்த செம்மை நிற கோடுகள்

0: உணர்த்துகின்றன.
1: அப்போ வந்து வீக்காக இருக்குன்னா நம்ம ஒரு செடியை பிடிங்கி பார்த்து அப்படி முறிச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும்
0: வாடல் நோய் எப்படி இருக்குது, அழுகல் நோய் எப்படி இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரிங்க மேம், அடுத்து வந்து இந்த நச்சு உயிரி நோய் இதை பற்றி பேசலாம். அதுக்குள்ளே ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சுட்டு நம்ம பேசலாம் மேம். தொடர்ந்து வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கிமாச்சு தருப்பியாமா.
1: சொல்லுங்க.
2: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
2: சார். இந்த உந்து பயிருக்குதான்மா இந்த மஞ்சள் நோயின்னு ஒன்று வருது, மாதிரி என்னடமா வருது?
0: நான் உங்களுக்கு இந்த செஷனை வந்து நான் இப்போ கொஞ்சம் தெளிவாக நான் பேசுறேங்கய்யா. இப்போ
2: நான்
0: லைன்ல இருங்க, கேட்டுக்குங்க.
1: சொல்லுங்க
0: மேம். மஞ்சள் தேமல் நோய் அப்படிங்கிறது வந்து இந்த பாசிப்பயிராக இருக்கட்டும் உளுந்தா இருக்கட்டும் ரொம்ப வந்து நிறைய வந்து நிறைய பாதிப்பையும் இந்த நோய்கள் வந்து கொடுத்துட்ருக்கு. முக்கியமாக வந்து இந்த நோய் வந்து நோய் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை. விதையில இந்த வைரஸ் கிருமிகள் வந்து இருக்கும். அது வந்து நம்ம சீசன் விட்டு சீசன் வந்து போடும் போது அந்த கிருமிகள் வந்து அந்த நோயை வந்து தொற்றுவிக்கின்றன. ஃபர்ஸ்ட் வந்து விதை, சரிங்களா? அடுத்தது வந்து வெள்ளை ஈ, சரிங்களா? இங்கிலீஷ்ல அதோட பேர் வந்து பெமிசியா டபாசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை ஈ என்ன செய்யுதுன்னா நோய் தாக்கப்பட்ட பயிரில் போய் உட்காந்து அதோட சாரை உறிஞ்சி நோய் இல்லாத பயிருக்கும் கொண்டு போய் அதை வந்து சேர்த்து நோயை வந்து பரப்புகின்றது. அப்புறம் வந்து சீசன்னா நம்ம எந்த இந்த மஞ்சள் தேமல் நோய் வராத சீசன்ல வந்து நம்ம வந்து பயிரை பயிரிடணும். இல்லனா மஞ்சள் தேமல் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகத்தை நம்ம தேர்வு செஞ்சு நம்ம வந்து பயிர் பண்ணணும். இப்ப இந்த மூணு விஷயத்தையுமே நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மஞ்சள் தேமல் நோய் வராது. ஒண்ணு வந்து பூச்சை கட்டுப்பாடு பண்ணணும், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகத்தை நம்ம தேர்வு செய்யணும், விதையை வந்து நோய் தாக்கப்பட்ட செடியிலேருந்து எடுக்கிற விதையை நம்ம அடுத்த சீசனுக்கு பயன்படுத்தக்கூடாது, நோய் தாக்கம் இல்லாத செடியிலேருந்து பிரிக்கப்பட்ட விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். இதுதான் வந்து மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தும் முறைகள். இதை தவிர்த்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு நான் மூணு கெமிக்கல்ஸ் சொல்கிறேன், எந்தெந்த ஸ்டேஜில் அடிக்கணும்னு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா மஞ்சள் தேமல் நோய் நம்ம வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது, ஒரு 50% வந்து நம்ம வந்து கட்டுப்பாடு பண்ணலாம், சரிங்களா? அதில் வந்து முதல் விஷயம் வந்து பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு, சரிங்களா? அது வந்து 2.5 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு, ஒரு ஹெக்டேருக்கு 2.5 கிலோ நல்லா 500 கிலோ தொழு உரத்தோட கலந்து போடணும். எப்ப ஃபைனல் உழவு ஓட்டுறோம் இல்லையா, அப்ப வந்து கலந்து நம்ம கொடுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் வந்து பேசிலஸ் சப்டிலிஸ். அடுத்தது வந்து நம்ம விதை நேர்த்தி பண்றோம், விதை நேர்த்தி அது வந்து நம்ம பேசில சப்டிலிஸ் கொண்டும் பண்ணலாம், இல்லைனா ட்ரைகோடர்மா விருடி கொண்டு கூட பண்ணலாம், சரிங்களா? பேசில சப்டிலிஸா இருந்துச்சு அப்படின்னா அது 10 கிராம் 1 கிலோ விதைக்கு, ட்ரைகோடர்மா விருடியா இருந்துச்சுன்னா 4 கிராம் 1 கிலோ விதைக்கு, சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு ஏக்கருக்கு 20-40 மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறி வந்து யூஸ் பண்றோம். மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சாட்டில் எண்ணெயை தடவி நம்ம அங்கங்க வந்து நிப்பாட்டி வைப்போம், சரிங்களா? அந்த வெள்ளை ஈ வந்து போய் பயிரை தாக்காம அந்த அட்டையில போய் ஒட்டிக்கிறதுக்கு அப்புறம் அதால பறக்க முடியாது, சரிங்களா? இப்ப 3 ஸ்டெப் சொல்லிட்டேன், சரிங்களா? என்ன பண்ண, மண்ணுல வந்து பேசில சப்டிலிஸ் போடணும், அடுத்தது வந்து விதை நேர்த்தியும் பண்ணணும் விதைக்கு, அடுத்து வந்து மூணாவது வந்து என்ன பண்ணும், மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறி வந்து யூஸ் பண்ணணும், நாலாவது வந்து ஸ்பைரோ ட்ரெட்ரமாட், ஸ்பைரோ ட்ரெட்ரமாட் அந்த மருந்து வந்து 10 நாள்ல நம்ம தெளிக்கணும், சரிங்களா? ஒரு ஏக்கருக்கு 240 மில்லி, சரிங்களா? அடுத்தது 20 நாள்ல ஒரு மீன் அமிலம் அப்படிங்கறத நம்ம ஸ்ப்ரே பண்றோம், சரிங்களா? அந்த மீன் அமிலத்தோட அளவு வந்து 20 மில்லி 1 லிட்டருக்கு,
1: 20 மில்லி
0: 1 லிட்டருக்கு, சரிங்களா? அப்புறம் 25வது நாள்ல செடி மஞ்சள் நிறமா மாறப்பட்ட செடியை நீங்க புடுங்கிடுறீங்க, புடுங்கி எரிச்சிடுறீங்க. ஏன்னா நீங்க புடுங்கிட்டீங்கன்னா அதை எரிச்சிடும், ஏன்னா நீங்க எங்கேயாச்சும் வெளியில போட்டீங்கன்னா திருப்பி வெள்ளை ஈ வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு திருப்பி நோயை பரப்போம். அதை வந்து 20 நாள்ல நீங்க கண்டிப்பா 25 நாள்ல நீங்க கண்டிப்பா பண்ணணும். மீன் அமிலத்தை தான் 20 நாள்ல கொடுக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பல்ஸ் ஒண்டர் அப்படின்றது டிஎன்ஏயுல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா பூவோட வளர்ச்சி, பூ நல்லா பிடிச்சி காய் பிடிக்கிறதுக்காக கொடுக்குறோம். அதோட

0: அளவு வந்து 5 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு.
1: ஓகே,
0: எவ்வளோ லிட்டர் தண்ணியில்? 500 லிட்டர் தண்ணியில் கலக்கணும்.
1: சரிங்க மேம்.
0: சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் தேமல் நோயிலேருந்து வெளிவரலாம். ஒரு 30 நாளுக்குள்ளே நீங்கள் பயிரை பாதுகாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மஞ்சள் தேமல் நோயோட வாய்ப்பு வந்து மிக கம்மியாயிடும். அந்த 30 நாள் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா அதோட தீவிரம் அதிகமாக தான் ஆகும்.
1: ஓகே மேம். இப்போ வந்து நான் நச்சு உயிரி நோய் மஞ்சள் தேமல் இதை சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டெப் சொல்லியிருக்கீங்க. விதை நேர்த்தியிலேருந்து நம்ம நடுறப்ப என்ன பண்ணணும், 20வது நாள் மீன் அமிலம் கொடுக்கணும், அடுத்து வந்து இந்த பல்சஸ் வண்டர் அது வந்து ஒரு 5 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்கணும், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம விதை தெளிச்சதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 25 நாள் கரெக்டாக வந்து ஒரு மாதம் இதை சரியாக செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து பாதிப்பு அதிகம் இருக்காது. கூடுமான அளவுக்கு 90% அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். சரிங்க மேம். அதே போல் அடுத்ததாக வந்து என்னோட அடுத்த கேள்வி இது சார்ந்து இந்த வீரியம் மிக்க ரகம் இதை வந்து நம்ம எப்படி தேர்வு பண்ணி பயிரிடுறது மேம்? நீங்கள் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட செடியிலேருந்து இருக்கிற விதையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது பொதுவாக எல்லா செடிகளுக்குமே நம்ம பாதிக்கப்பட்ட விதை தேர்வுங்கிறது ரொம்ப அவசியம். முன்னாடியும் வந்து தொடக்கத்திலே நீங்கள் அதான் சொன்னீங்க, விதை தேர்வு ரொம்ப அவசியம் அந்த விதை நேர்த்தி. அப்போ அந்த வீரியம் மிக்க ரகங்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம பயிரிடலாம்?
0: வீரியம் மிக்க ரகம் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகம். நம்ம வந்து இப்போ மஞ்சள் தேமல் நோய் தான் ரொம்ப வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு, பரவலாக அதிகமாக இருக்கு. கட்டுப்பாடு வந்து நம்ம வந்து எதுவுமே ப்ராப்பராக செய்யாததுனால வந்து இதோட
1: ஒரு நிமிஷம் மேம்.

0: கரெக்டாக பற்பலை 100.3 நாம் இணைந்திருப்பது உழவை போற்றுவோம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதை நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசந்தலில் மளிகை பொருட்களை மலி விலையில் அலிச்சில வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை.

காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏர்ஸ் நடிகர் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 4:30 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் நண்பேண்டா நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: இன்றைக்கி வந்து உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் முனைவர் பி அகிலா தேவி அவங்க தாவர நோயியல் துறை உதவி பேராசிரியர் நம்ம கூட நேரலை நிகழ்ச்சியில் நினச்சிருக்காங்க. நெல் தரிசு பயிர் இதனுடைய அந்த நோய் நிர்வாகம், அதை எப்படி மேலாண்மை செய்கிறது, உயிர் எதிர்கொள்ளியாக என்னென்ன கொடுக்கறது, மண் வளத்தை எப்படி நம்ம மேம்படுத்துறது, விதை நேர்த்தி செய்கிறது, பாசனம், தீவனம், அதாவது கால்நடை தீவனமாக இது பயன்படும், என்னென்ன மாதிரியான பூச்சிக்கொல்லிகள் எந்தெந்த நாளில் கொடுக்கணும் அப்படி நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே போல் அடுத்ததாக நம்ம இடைவேளைக்கு முன்பு வந்து இந்த வீரியம் மிக்க ரகங்கள் இதை பற்றி கேட்டிருந்தோம். அதை பற்றி தொடர்ந்து மேடம் அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வராங்க, அவங்கள சந்திச்சுட்டு நம்ம வீரியம் மிக்க ரகங்களை பற்றி பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
1: அம்மா, வீட்டில் வந்து இந்த பாழை மரத்துல அதிக அளவிலான இந்த மாவு பூச்சி தொல்லை அப்படிங்கறது இருக்கு, அதற்கு என்ன பண்ணணுமா, என்ன வேப்பெண்ண கரைசல் அப்படிங்கறது பெஸ்டா இருக்குமா, அல்லது மாவு பூச்சிய கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுமா?
0: சரிங்கம்மா, கேட்கலாம். மேடம்
2: சொல்லுங்கப்பா.
0: இப்ப வந்து அவங்க வீட்டுல இருக்கிற அந்த செடியை பத்தி கேக்குறாங்க, வாழை வந்து. சொல்லுங்க மேடம்.
2: இப்போ வாழையில் வந்து மாவு பூச்சியோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து வேப்பை எண்ணெய் சாறு 3% கொடுங்க. அது இல்லாமல் வேப்பங்கொட்டை சாறுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து 5% வந்து கொடுக்கலாம். இதை தவிர்த்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி ஊறுறதுக்கு பிவேரியா பேசியானா இல்லைனா மெட்டாரைசியம் அனைசோஃபிலியேங்கிற வந்து உயிர் எதிர் உரம் வந்து நம்ம தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்குது. அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் என்ற அளவில் கரைச்சி தெளிச்சிங்கன்னா அந்த மாவு பூச்சியோட இது வந்து குறையும், மென்மேலும் பரவாது.
0: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நேர் வராங்க, அவங்கள சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
1: மாவு பூச்சி இருக்கு, எலுமிச்சம்பழம் சின்ன சின்னதா இருக்கு, அது எப்படி கண்ட்ரோல் பண்றது? மாமரத்துல பாத்தீங்கன்னாக்கா மாம்பழம் பழுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது, உடனே அரிச்சு பார்த்தா உள்ள அப்படியே ரெண்டு சைடும் அப்படியே புழுவாவே இருக்கு.
0: வாழையில மாவு பூச்சி தான் கேட்டாங்க, இவங்களும் வந்து எலும்புச்சையில மாவு பூச்சி தான் கேக்குறாங்க. மேம் சொல்லுங்க. மேம்,
2: ஐயா என்னோட உரையோட முடிவில் என்னோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் இமேஜ் அமைங்க, நான் உங்களுக்கு வந்து அதுக்கு மருந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில மருந்துகளை நான் இங்கேயும் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணுல நம்ம நீம் ஆயில் வேப்பை எண்ணெய் 3% வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைனா வேப்பை கொட்டை சாறு வந்து 5% ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மாவு பூச்சி கண்ட்ரோல் ஆகும். அதை தவிர்த்து பிவேரியா பேசியானா மெட்டாரைசியம் அனைசோபிலியேங்கிற வந்து எதிர் உயிர் பூசணம் வந்து நம்ம தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்குது. 1 கிலோவோட விலை 175 ரூபாய். இதை நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணியில் 5 கிராம் என்ற அளவில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த மாவு பூச்சியோட தாக்கம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும்.
0: சரிங்க மேம், அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மானாம்பட்டிலம் தேவி.
0: சொல்லுங்கம்மா.
3: அத நாவ மரத்திலயும் மாமரத்திலயும் அந்த மொசலி எறும்பு இருக்குல்ல மேடம், அது நிறைய அப்படியே கூடு கட்டி கூடு கட்டி இலைய பூரா சுத்தி சுத்தி வச்சிருக்கு, அது அழிக்கவே முடியல, என்ன எப்படி அழிக்கலாம்?
0: சரிங்க மேம், கேட்கலாம். சொல்லுங்க மேம்.
2: ஓகே, இந்த மாவு அந்த எறும்போட தாக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேப்பச்சாறு, வேப்ப இலைச்சாறு அது வந்து 5% கொடுங்க. நான் இப்போ எல்லாமே இயற்கை மருந்து தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வேப்ப இலைச்சாறு 5% நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே நம்ம வந்து செடியை வந்து முற்றிலுமாக குணப்படுத்தலாம். இதை வேப்பச்சாறு சொல்கிறேன் இல்லையா 5%, அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா 5 கிலோ வேப்ப இலை

0: எடுத்து ஒரு 100 லிட்டர் தண்ணியில நைட்டு ஊற வச்சிடணும்.
1: ஊற வச்சிடணும்
0: நல்லா அரைச்ச
1: இலை,
0: இடிச்சோ அரைச்ச இலைய நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த தண்ணி 100 லிட்டர் தண்ணியை வந்து வடிகட்டி திருப்பி ஒரு 100 லிட்டர் தண்ணி அதில் கலந்து நம்ம பயிர்களுக்கு தெளிக்கும் பொழுது அந்த கசப்பு தன்மைக்கு வந்து அந்த எறும்புகள் வந்து வராது.
1: சரிங்க மேம், அதாவது இலைச்சாறு அதை தயாரிக்கிற முறையும் சொல்லிட்டீங்க, அடுத்தும் ஒரு நேர் வராங்க அவங்களும் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். உடையார் பாளையம் மதியம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: இந்த மேடம், இந்த செடிகளில் இந்த கொய்யா, இந்த எலுமிச்சம்பழம், இந்த இந்த செடிகள்ல பாத்தீங்கன்னா இந்த குருப்பை வந்து ஓனம் வெட்டிடுது மேடம். அதுக்கு என்ன மேடம் செய்யலாம்?
1: சரிங்க ஐயா, கேட்கலாங்க ஐயா. நன்றி மேடம்.
0: ஓனாய் வந்து ஓனாய் வராமல் தான் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம பூச்சி நோய் மாதிரி உள்ள இதுகளுக்கெல்லாம் நம்ம வந்து மருந்து சொல்லலாம். ஓனாய் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன்.
1: சரிங்க மேம், அடுத்து ஒரு நேர் வராங்க அவங்களையும் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் சேவியர் பேசுகிறேம்மா.
1: சொல்லுங்க. அனைவரும் நலமா இருக்கோம், நீங்கள் நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கம்மா. அம்மா நலமா இருக்காங்களம்மா?
1: ம், சொல்லுங்க.
0: நல்லா இருக்கேன்ப்பா, சொல்லுங்க.
3: என்ன
0: பயிர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
3: இதுதான் நெல் விதமா சொல்றேன்மா. சங்கரமண்டல அண்ணாட்ட வாங்கினது அந்த பயிர்.
0: நெல் தான் போட்டிருக்கீங்களா?
3: என்ன
0: ரகம் வாங்கிட்டு போனீங்க? எங்க வாங்கிட்டு போனீங்க?
3: காரைக்கால இருந்து வாங்கிட்டாங்கம்மா.
0: சரி,
3: அது என்ன ரகம்னு எனக்கு தெரியலமே. மைத்தனர் தான் வாங்கிட்டு போட்டு பயிர் கிளம்பவே இல்லம்மா.
0: நட்டு எத்தனை நாள் ஆகுது? நட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க?
3: இப்போ வந்து ரெண்டு மாசம் ஆகுதுமா.
0: நேரடி நிலை நெல் விதைப்பா இல்ல வந்து தகவல் தெரிஞ்சிட்டு என்ன வந்து தொடர்பு கொள்ளுங்க, நம்ம என்ன பாத்துட்டு செய்யலாம். இது வந்து நீங்க சொல்றத வச்சு நம்ம ஒரு நோயா பூச்சா இல்ல என்னன்னு சொல்ல முடியாது. பூச்சா இருக்கலாம், நோயா இருக்கலாம், உரப்பற்றாக்குறையா இருக்கலாம், மண்

0: இடத்துல வாங்கிட்டு போனீங்கன்னு தகவல் தெரிஞ்சுட்டு நான் வந்து பின்னாடி வந்து என் நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க, நம்ம என்ன பார்த்துட்டு செய்யலாம். இது வந்து நீங்க சொல்றதை வச்சு நம்ம ஒரு நோயா பூச்சா இல்லை என்னன்னு சொல்ல முடியாது. பூச்சா இருக்கலாம், நோயா இருக்கலாம், உடப்பற்றாக்குறையா இருக்கலாம், மண்ணில் வந்து சத்து பற்றாக்குறையா இருக்கலாம், தண்ணியில பிரச்சனை இருக்கலாம். அதனால இத்தனை பிரச்சனை இருக்கு ஒரு பயிர் வந்து வராம இருக்கிறதுக்கு. நம்ம வந்து என்னங்கிறத நம்ம நான் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்துல தான் இருக்கேன், உதவி பேராசிரியரா இருக்கேன். நீங்க நேரா கூட எனக்கு வந்து பயிரை எடுத்துட்டு வந்து என்ன பார்க்கலாம், இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல இமேஜ் அனுப்புங்க.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில.

0: இன்றைக்கி வந்து நம்மளுடைய லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் உழவை போட்டுருவோம்ல. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலாதேவி அவங்க தான் நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அந்த நெல் தரிசு பயிரில் நோய் நிர்வாகம், அந்த பயிரை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணணும், நோய் தாக்கினா என்ன செய்யணும், முன்னாடியே வந்து விதை நேர்த்தி பண்ணுறப்ப எதை கலந்து இந்த விதையை நம்ம பாதுகாத்தோம்னா நமக்கு வந்து விதை நேர்த்தி அது கரெக்டாக இருக்கும், இயற்கையாகவே என்னென்ன இருக்குது, மண்ணுலேருந்து எடுத்த அந்த ஊட்டச்சத்தையே கூட திரும்ப நம்ம லேபில் வச்சு வளர்த்து அதை நமக்கு தரோம், மண்ணுக்காக தரோம், அது வந்து இயற்கையான முறை தான், அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னு நிறைய தகவல்கள் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்பு நம்ம கேட்ட அதே கேள்வி தான் மேம், அதை இன்னும் நம்ம நிறைவு செய்யலை. இந்த வீரியமிக்க ரகம், அந்த வீரியமிக்க ரகம் என்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விரிவான தகவல் சொல்லுங்கள் மேம்.
1: வீரியமிக்க ரகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உளுந்து பயிரில் வந்து ADT7 அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ரகம். அதோட மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா 741 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு. சீசன் வந்து நீங்கள் ரைஸ் ஃபேலோ அப்படின்னா அந்த சீசன் வந்து டிசம்பர் டு ஜான்வரி போடுறோம். நெல் தரிசு பயிரில் அதோட சீசன் வந்து டிசம்பர் டு ஜான்வரி. அதோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65-70 நாள் சரிங்களா. அது வந்து இப்போ அதில் வந்து ஹையஸ்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டோட அளவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 21.6%. அப்புறமா பார்த்தோம்னா இதில் வந்து மஞ்சள் தேமல் நோயோட தீவிரம் வந்து மிக குறைவாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய ப்ராக்டிசஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா மகசூல் இழப்பை வந்து நம்ம வந்து முற்றிலுமாக தவிர்க்கலாம். இப்போ மஞ்சள் தேமல் நோய் வந்துடுச்சு அப்படின்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறமாகவும் செடிகள் கட்டையாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப திறன் வந்து கம்மியாக காணப்படும், வளர்ச்சி வந்து கம்மியாக காணப்படும். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வந்து மஞ்சள் தேமல் நோயினால் இருக்குது. அதனால் நான் சொன்ன ஒரு 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மஞ்சள் தேமல் நோயிலேருந்து முற்றிலுமாக நீங்கள் குணப்படுத்தலாம். ஏன்னா பயிரை வந்து நீங்கள் பயிரை விதைச்சிட்டு அதை கண்காணிக்காமல் ஒரு மாதம் விட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் தேமல் நோயோட தீவிரம் வந்து அதிகமாக தான் ஆகும்,
0: பலன் இருக்காது,
1: பலன் இருக்காது. சில பேர் வந்து டிசம்பரில் வந்து விதைப்பு எடுக்க மாட்டாங்க, டிசம்பரில் எடுக்காம லேட் டிசம்பரில் எடுத்தீங்கன்னா பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். சில பேர் ஜான்வரி லாஸ்ட்டில் எடுப்பாங்க, நெல் தரிசுன்னு சொல்லிட்டு ஜான்வரி லாஸ்ட்டில் எடுக்கிறது வேஸ்ட்டு. எப்போ நெல் தரிசு எடுக்கணும், சோயிங் எடுக்கணும் அப்படின்னா விதைப்பு எடுக்கணும்னா டிசம்பர் 15 எடுத்துறணும்.
0: அந்த சீசன் அந்த நாள்
1: அந்த நாளில் தான் உங்களுக்கு வெள்ளை ஈயோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காலத்தோட தட்ப வெப்ப நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு தேவையான ஒளி சேர்க்கை, அந்த சூரிய ஒளி, காற்றோட ஈரப்பதம் அந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் போது வெள்ளை ஈயோட தாக்கம் வந்து உங்களுக்கு அங்கே கம்மியாக இருக்கும். அதனாலதான் நம்ம சீசனை வந்து ரொம்ப அந்த பருவத்தை வந்து கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிறைய மஞ்சள் தேமல் நோயை வந்து நம்ம முற்றிலுமா வந்து குணப்படுத்தலாம். இப்ப அந்த சீசனை மிஸ் பண்றதுனாலதான் இந்த மஞ்சள் தேமல் நோய் நிறைய பேருக்கு நிறைய பாதிப்பை இந்த 2026 நாங்கள் நிறைய சர்வே போய் பார்த்துட்டு வந்தோம், நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால் நம்ம விவசாயிகளிடம் ஒரு நல்ல நம்பிக்கை இல்லாத தனம் வந்து வருது அப்படின்னா இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து போடாததுனால தான் இந்த ஒரு பாதிப்பு வந்து வருது. நான் சொல்லக்கூடிய ஒரு 5 பாயிண்ட்டை நீங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மஞ்சள் தேமல் நோயை முற்றிலுமாக குணப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேசிலஸ் சப்டிலிஸ், 2.5 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நல்லா 500 கிலோ மக்குன தொழில்

0: தொலைதூரத்தோட கலந்து போடணும் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து தயோமீத்தாக்சம் அப்படிங்கிற ஒரு மருந்து, அது வந்து வெள்ளை ஈக்காக உள்ளது. அதை வந்து 5 ml ஒரு கிலோ விதைக்கு விதை நேர்த்தி பண்ணி போடணும். ரெண்டாவது, மூணாவது வந்து எல்லோ ஸ்ட்ரிப் கீ ட்ராப் என்றக்கூடிய மஞ்சள் நிற வண்ண ஒட்டுப்பொடி, சரிங்களா, அது வந்து 20-40 நம்பர் ஒரு ஏக்கருக்கு வைக்கணும். அடுத்து வந்து ஸ்பைரோ ட்ரெட்ராமேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது, அது வந்து நட்ட 10 நாளில் தெளிக்கணும். அதோட அளவு வந்து 240 ml/acre, 10 நாளில் கண்டிப்பாக தெளிக்கணும். அந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி சொல்கிறேன் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் நட்ட மறுநாளே வைக்கணும்,
1: ஓகே மேம்,
0: சரிங்களா. அடுத்து வந்து மீன் அமில கரைசல், அது வந்து 20 ml/1 L 20 நாள், அதாவது 20வது நாளில் தெளிக்கணும்,
1: ஓகே மேம்.
0: அடுத்து வந்து நோய் பாதிக்கப்பட்ட செடியை வந்து 25 நாளில் அகற்றணும். அகற்றப்பட்ட செடியை வந்து பக்கத்திலே போடக்கூடாது, எடுத்து எரிச்சிடணும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பயிரை வந்து மஞ்சள் தேமல் நோயிலிருந்து முற்றிலுமாக காப்பாற்றலாம்.
1: சரிங்க மேம், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நேயர்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஆலோசனையும் விளக்கமும் அளித்ததற்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி மேம்.
0: நன்றி.
1: நேர்களை, இன்றைக்கு உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நெல் தரிசு பயிரில் நிர்வாகம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலாதேவி அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி. நீங்கள் வந்து மேடம் கிட்ட வந்து உங்களுடைய இந்த நெல் தரிசு பயிர் சார்ந்த மேலும் சந்தேகங்கள், அதாவது விளக்கம் வேணும் அப்படின்னா மேடம் வந்து அவங்களுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, அதை நான் இப்போ சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு மேடம் கிட்ட வந்து விளக்கமும் ஆலோசனையும் பெறலாம். முனைவர் பி அகிலாதேவி அவர்களுடைய அலைபேசி எண் 80-72-88-37-35. என் மீண்டும் ஒருமுறை 80-72-88-37-35. நிறைவு பெறுகிறது உழவை போற்றுவோம். நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் ஸ்மைலார் துரையாசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
10: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாகப்பட்டினம் 12 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, எடப்பாடி, புதுக்கோட்டை, மலையூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வாழப்பாடி, திருப்பத்தூர், குறுங்குளம், விருதாச்சலம், காரைக்குடி, பெருங்களூர், ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, தானியமங்கலம், பார்வுட், ராசிபுரம், சின்கொனா, மேட்டுப்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், குருவடி, கீழச்சிறுவாய், காரியாப்பட்டி, உபாசி, ஏத்தாப்பூர், சாத்தியார், பேராபூரணி, ஹாரிசன், மிமிசல், தேவாலா, வலங்கைமான், உட்பிரையர், தேவக்கோட்டை, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குடலூர் பசார், சிவகங்கை, அருப்புக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கொடிவேரி, மேல்குடலூர், குப்பநத்தம், ஆவுடையார் கோவில், கரம்பு

0: குடி தொண்டி விண்ட்வர்த் அகரம் சீகூர் கிளென்மார்கன் ஆயன்குடி அதிராமப்பட்டினம் காரைக்கால் முத்துப்பேட்டை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் சென்னை ஐஸ் ஹவுஸ் தேனி மாவட்டம் மஞ்சளாறு திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை மதுரை மாவட்டம் சோழவந்தான் பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை செம்பரம்பாக்கம் கொப்பம்பட்டி பாண்டவையர்தலை குண்டார் அணை ஆகிய இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர் தருமபுரி ஈரோடு திண்டுக்கல் மதுரை நாகப்பட்டினம் சேலம் திருவள்ளூர் நீலகிரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் நீலகிரி தேனி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் சில இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடல் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 16 தேதி அன்றும் இதே வானிலை நிலவும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தள வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.8 டிகிரி செல்சியஸ் குறைந்தள வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 18 தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: திசை பிரிந்து இசை மீட்டும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால், திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
7: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
8: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
9: தங்க மாளிகை காரைக்கால்.

எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம தினம் தினம் நிறைய மனிதர்களை சந்திச்சுட்டே தான் இருப்போம். நம்ம நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், தெரிஞ்சவங்களாகட்டும், தெரியாதவங்களாகட்டும், நம்மகிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து நம்மளை சோகமாக்கும், நிறைய கேள்விகள் இரிட்டேட் பண்ணும், நிறைய கேள்விகள் வந்து நம்மளை ஹாப்பியாக்கும். உதாரணத்துக்கு சில பேர்கிட்ட போயிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளை கேர் பண்ணி இந்த கேள்வியை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. சில பேர்கிட்ட உனக்கு ஏதாவது வேணுமா, நான் வாங்கி தரவா அப்படின்னு கேட்டால் அப்படியே குஷி ஆயிடுவாங்க. சில பேர்கிட்ட வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டாலே ஜாலியாகிடுவாங்க. சில பேர்கிட்ட டீ குடிக்க போவோமா அப்படின்னு கேட்டால் பயங்கர ஜாலியாகிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் வந்து ஒவ்வொருத்தவங்களை சந்தோஷப்படுத்தும். அந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கேள்வி எது, எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட சுவாரஸ்யமான ரிப்ளைஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். உங்களோட ரிப்ளைஸ் அப்படியே நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டில் ரிப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். Doom, doom, doom, shock.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேங்கன்னா, ஒரு கேள்வியை தாங்க கேள்வியாக கேட்டிருக்கேன், குழப்பமாக இருக்கா, உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி எது அப்படின்னு சொல்லி தான் கேள்வியாக கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சிடலாம். மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் வந்து, நம்ம பழைய நண்பர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் சந்திக்கலாமா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டார வடை ஸ்ரீ கிருஷ்ணா, கொஷின் கேட்டாலே எஸ்கேப் ஆகிடுவேங்க. அதாங்க, எஸ்கேப் ஆனாலும் ஹாப்பியாக்கும் இல்லையா சில கொஷின், அது எதுன்னு எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நண்பர்களோட இருக்கும்போது ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னு நண்பர்கள் கேட்கும்போது ஹாப்பியாக இருக்கும். அவங்களோட ஹோட்டலுக்கு போய் ஒன்றா அப்படியே அமர்ந்து சாப்பிடும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கனரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் அவங்க சொல்லியிருக்காங்க. வீரவநல்லூர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமிரபரணி ஆற்றில் நண்பர்களோட குளிப்போம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வியை வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன், சரியான விடையாக சொன்னீங்க அப்படின்னா கேள்வி நிகழ்ச்சி வந்து நல்லா போகும். என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, இப்போ சில பேருக்கு வந்து டீ குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கும் மாதிரி, அவர் டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு கேட்டால், சில பேருக்கு வந்து பைக்கில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் மாதிரியா அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு டூர் போவோமா அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துகிற அந்த ஒரு கேள்வி எது அப்படின்னு தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டிருக்கேன். வேறு யார் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பேரளம் செந்தில்கண்ணன், நீங்கள் எப்போ ரேடியோவில் பேசுனீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷமாயிடும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி கேள்விகள் தான் என்னை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு பாப்பாக்குடி மோகன் தாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ஒரே ஒரு கேள்வி, சாப்பிட்டீங்களா, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நானும் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட வேறொருத்தவங்க கேட்குற கேள்வியில் என்ன கேள்வி உங்களுக்கு பிடிக்கும், உங்களை சந்தோஷப்படுத்தும், ஹாப்பியாகும், உங்களோட மூட மாற்றும், மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டிருக்கேன். இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், இன்றைக்கு இந்த நாளில் என்னை சிரிக்க வைத்த மகிழ்வித்த சின்ன விஷயம் எது அப்படின்னு என்னை நானே கேட்டுக்கிறதா ஹாப்பியான விஷயம்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த கேள்வி அப்படியே கொஞ்சம் குழப்பி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம டெய்லி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸாக சந்திப்போம், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் தம்பி இந்த மாதிரி அம்மாவாக கூட இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை, உங்கள் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து என்னையை வெளியில் அழைச்சிட்டு போகிறீங்களா, நம்ம ரெண்டு பேர் விளையாடுவோமா அப்படின்னு கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை மகிழ்ச்சியாக்கிற ஒரு கேள்வி எது அப்படின்னு தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டிருக்கேன். உங்களோட பதிலை நம்ம FB-ல கமெண்ட் பண்ணுங்கள், FM-ல கேளுங்கள். இது LSC, லைக் ஷேர் கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் வசந்த் அன்கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர், தரம் நம்பிக்கை வசந்த் அன்கோ.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களை ஹாப்பி ஆக்கிற கேள்வி எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, காரைக்கால் பண்பலை 100.3 பேச

இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே ஹாப்பி ஆகிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்த்த மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர்கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், மற்றவங்க என்கிட்ட அக்கறையாக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஸ்கூல்லேருந்து என் கணவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி அவங்க சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம் நலனில் அக்கறை கொண்டவர்கள் வந்து நம்மளை பற்றி கேள்வி கேட்டாலே ஹாப்பியாக தாங்க இருக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. வணக்கம், நலமாக இருக்கீங்களா, குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, எப்படி விசாரித்தாலே சந்தோஷமாக தானங்க இருக்கும் அப்படின்னு அதம்பார் ராமன் சொல்லியிருக்காங்க. கிழக்குடியிருப்பு சிங்காரவேலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கச்சேரிகள்லாம் பாடுறீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா மகிழ்ச்சி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறது மனசுக்குள்ளே ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் மற்றவங்க கேட்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு சொல்லும்போதே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து, மற்றவங்க என்னை அக்கறையாக நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற கேள்வி தான் என்னை ஹாப்பியாக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை, பணம் எதுவும் வேணுமா, இப்படி யாராவது கேட்டால் மகிழ்ச்சி, கேட்டால் மகிழ்ச்சி தாங்க, யாருங்க கேட்பா. மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம் அவங்க தான் இந்த பதிலை சொல்லியிருக்காங்க. என்ன ஹாப்பியாக வைக்கிற கேள்வி, நண்பர்களோட வெளியில் போகலாமா அப்படிங்கிற கேள்வி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் வினோத், உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டால் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. வயசு என்னான்னு கேட்டால் சந்தோஷப்படுற கொஞ்சம் ஆட்களில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளவரசி பிரபாகரன், திருவாரூர் கூடுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு திரும்ப நீ அவங்க கேட்பாங்க, நானும் திரும்ப நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காலையில் வணக்கம் தோழிக்கு கொடுத்தோம் இல்லையா, தோழிகளும் தொலைபேசி அழைப்பும் அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்க மாதிரியே சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுலா போலாமா அப்படின்னு கேட்டால் நான் மகிழ்ச்சி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி எது அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டாக டைப் பண்ணுங்கள். 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது LSE, லைக் ஷேர் கமெண்ட்.

0: காரைக்கால் திருச்சென்னியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் மற்றும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சினை பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 3:31. எங்கெங்கும் இசை என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா.

0: சில்க்ஸ் திருவாரூர்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
2: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாட்டின் 80th சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
6: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
5: 5000 GB டேட்டா,
6: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
5: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
6: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
5: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: எல்லசி நிகழ்ச்சிக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து உங்களை ஹாப்பியாக்குற கேள்வி எது அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். மேலுவாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பிள்ளைகளும் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, என்ன நல்லா இருக்கீங்களா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, இந்த கேள்வி தான் என்னை சந்தோஷப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இந்த சின்ன கேள்வி வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதை கேட்க யாருக்கும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி வாய்மேடு ராதிகா அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உன்னோட இளமையின் ரகசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாலே சந்தோஷமாயிடுவேங்க அப்படின்னு காரைக்கால் தலைத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் கேள்வியை பார்த்ததுமே மகிழ்ச்சி தான், அதாவது அந்த கேள்வியை பார்த்தா கமெண்டில் என்ன சொல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறதே மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்ட கேள்வியவே தப்பாக புரிஞ்சிருக்கீங்க, நான் கேட்டதே கேள்வி தாங்க, என்னென்னா உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி அது, அந்த கேள்வியை தான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நனிலம் அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்கால் பண்பலையில் உன்னுடைய பேர் வந்தது அப்படின்னு கேட்டால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து நம்மளுடைய கேள்வியை வந்து தவறாக புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி அது. நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு கேட்கல, எது உங்களை மகிழ்ச்சி படுத்தும் இப்படிலாம் கேட்கல, உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி எது அப்படின்னு கேட்டது தான் கும்பகோணம் குமரன். அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என்னப்பா சாப்பிட்டியா அப்படிங்கிறது என்னை ரொம்ப ஹாப்பியாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலையில் உங்கள் பேர் அடிக்கடி வருது அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க, அப்போ எனக்கு ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அப்படி சொல்லியிருக்காங்க. கடுமனார் கோயில் டீமடப்புரம் வேல்முருகன், அதாவது எல்லாருமே கேள்வியை தவறாக தான் புரிஞ்சிட்ருக்காங்க. நான் வந்து தினசரி வேலை செஞ்சிட்டே இருக்கேன், எனக்கு லீவ் கிடையாது, என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த கடையை அடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நான் கேள்வி இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி எது, அதுதான் நீங்கள் எல்லாம் வந்து உங்களை ஹாப்பியாக்குற விஷயம் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே வந்து எடுத்துப்பேன். ஹாப்பியாக்குற கேள்வி எதுன்னு கேட்டிருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ரிப்ளை பண்ணுங்கள். FB-ல கமெண்ட் பண்ணுங்கள், FM-ல கேளுங்க. இது LSC, லைக் ஷேர் கமெண்ட்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ

0: ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
6: திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்னென்னா உங்களை ஹாப்பியாக்குற ஒரு

திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்னென்னா உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி எது அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம கனக சுந்தரி சுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு யாருன்னே தெரியாதவங்க எங்கள் அம்மா பேரை சொல்லி அவங்க பொன்னாணி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகளை தான் நீங்களும் வந்து அதுலேயும் உங்களை மகிழ்ச்சியாக்குறது எது அப்படின்னு சொல்லி எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் குழந்தைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே வந்து கேள்வியை தப்பாக தான் புரிஞ்சிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், எங்கள் ஊரில் வந்து வானொலி கேட்டுட்டு உங்கள் பேர் மட்டும் தினந்தோறும் வானொலியில் வருது, எப்படி லைன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்க, அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிவபுரி கீர்த்திராஜன், நீங்கள் எனக்கு செஞ்ச உதவியால் இன்றைக்கி நான் நலமாக இருக்கிறேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா, இந்த கேள்வி தாங்க என்னை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாமான்னு கேட்டாலும், என் ஹஸ்பண்ட் வந்து அவுட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்டாலும் எனக்கு ஒரே ஹாப்பி தாங்க அப்படின்னு திருவாரூர் நஸ்ரீன் அயான் தாவூத் இவங்களாம் சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், குடும்பத்தோட டூர் போகலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியே சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருத்திய சிந்துஜா மாரிமுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் குழந்தையை பற்றிய கேள்விகள், அதாவது என் குழந்தையை பற்றி, குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சா, தவழ ஆரம்பிச்சிட்டாங்களா, முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, ஒரே வார்த்தையில் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் தாங்க என்னை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. முல்லக்காடு பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்தவர்கள் பிடித்தமான நேரத்தில் ஃபோன் செஞ்சு பேசுவது கூடுதல் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மகிழ்ச்சி எது, மகிழ்ச்சியாக்கிற கேள்வி எது அப்படின்னு அவங்க சொல்லலை. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொன்னால் மகிழ்ச்சியாகனு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு எந்த மகிழ்ச்சியாகிற வாக்கியம் அந்த மாதிரிலாம் கேட்கல, ஒரு சில கேள்விகள் வந்து நம்மளோட மூடை அப்படியே மாற்றிடும். நம்ம சோகமாக இருக்கும்போது, இல்லை நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை ஏதோ ஒரு மென்டலி நம்ம டவுனாக இருக்கும்போது, ஒருத்தவங்க வந்து திடீர்னு நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நமக்கு தோணும், நம்ம தனியாக இல்லை, ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு வந்து அது சாப்பிட்டியா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டால் சந்தோஷமாயிடுவாங்க. இந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துகிற கேள்வி எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது தான் என்ன சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், உங்கள் ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாவே மகிழ்ச்சியாக இருக்கும், எங்கள் ஊர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் மன்னார்குடி அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி தான் கொஞ்சம் யோசிச்சோன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு 1000 கேள்விகள் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதில் சில கேள்விகள் வந்து நம்மளை கோவப்படுத்தும், சில கேள்விகள் வந்து சோகமாக்கும், சில கேள்விகள் வந்து ரொம்ப நம்மளை இரிட்டேட் பண்ணும், சில கேள்விகள் மட்டும்தான் ஹாப்பியாக வச்சுருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஹாப்பியான கேள்வி எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்கால் எஃப்எம்ல எங்கள் பேரை படிக்கிறது தான் எங்களுக்கு ஹாப்பின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே ஆக மொத்தத்தில் போஸ்டரில் உள்ள கேள்வியை பார்க்கலை, எல்லாம் வந்து ஹாப்பிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டு உங்களுக்கு ஹாப்பியாக எது இருக்குமோ அதை தான் சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து அதாவது இவங்களுமே வந்து எல்லாருமே கேள்வியை தப்பாக புரிஞ்சிட்டீங்க, பீச்சுக்கு போகணும் குழந்தைகள் மனைவியோடு சொல்லுவாங்க, போயிட்டு வந்தால் நாங்கள் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி தாங்க அப்படின்னு சொல்லி காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, இவங்க நிறைய கேள்விகள் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க என்கிட்ட கேட்குற கேள்வியில், வானொலியில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நிகழ்ச்சி எது அப்படின்னு கேட்டால் எனக்கு மகிழ்ச்சி ஆகிடுவேன், ஏன்னா அதை பற்றி பேசுவோம் இல்லையா நிறையா, அதனால் மகிழ்ச்சி ஆகிடுவாங்களாம். அவங்களே அவங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வியில் வந்து, இன்றைக்கி என்னை சிரிக்க வச்ச விஷயம் எது, இன்றைக்கி நான் யாரோட முகத்துலேயாவது சந்தோஷத்தை வரவழைச்சனா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் அவங்களே அவங்கள கேட்டுப்பாங்களாம், அதுதான் அவங்களுக்கு பிடிக்குமா. அதம்பார் கலைச்செல்வி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் காரை பண்பலையில் பேசுனீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி எது அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துக்கோங்க. எஃபி கமெண்ட்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும் இட்ஸ் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சாய்பால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நன்பேண்டா.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களை ஹாப்பியாக்குற ஒரு கேள்வி எது? இந்த கேள்வியை தான் நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உடனுக்குடனே பதில் கொடுப்பேங்க. அதுக்கு வந்து மற்றவங்க எல்லாரும் இதுக்கு எப்படி சரியான பதில் உடனே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து காரைக்கால் பண்பலையில் பேசினேன் ஒரு டேட், அதாவது 8ஆம் தேதி பேசினாங்களாம். அதை எல்லாருக்கிட்டேயும் அது எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அது தான் எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடிவேல் உங்கள் ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய பொண்ணு வந்து எல்கேஜி படிக்கிறாங்க. அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் பேசினாலே அழகு தானே. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எனக்கு வந்து இவங்களும் வந்து கேள்வியை தவறாக புரிஞ்சிருக்காங்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது என் மனைவி மற்றும் மகள் அன்பான அணுகுமுறையால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றுலா போவோமா அப்படின்னு கேட்டாலே மகிழ்ச்சி ஆயிடுவேன்னு சொல்லி சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் இவங்க சொல்லியிருக்காங்க.

அதாவது பூந்தோட்டம் கார்த்திகேயன் அவங்களும் வந்து அவங்களுக்கு ஹாப்பியாகிற ஒரு விஷயம்தான் சொல்லியிருக்காங்க, ஒரு கேள்வியை சொல்லலை. திருவாரூர் மாவட்டம் பூதமங்கலம் காதர், என்னோடய ஃப்ரெண்டு கேட்பாங்க குளத்துக்கு குளிக்க போகலாமா அப்படின்னு, அப்படியே வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் எஃப்எம் ரேடியோவில் டிஆர் பட்டினம் ரமேஷ்னு நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறாங்களே, அது நீங்கள் தானா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபி கமெண்ட்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும் இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் 4 மணி.

சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். என்றென்று மக்கரையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நீங்கள் நேசிக்கும் அறிவிப்பாளர்கள் உறவுகளான உங்களை தேடி வந்து உரையாடும் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்று

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் செட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
0: ஊரும் உறவும். என்னதான் எஃப்எம்க்கு கால் பண்ணி பாடல் கேட்கறது கருத்துக்களை பகிர்றதுன்னு நேயர்கள் கூட பேசினாலும், அவங்கள நேரில் பார்த்து அவங்களோட கதையை கேட்டு மகிழ்ச்சியான நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறது எப்பவுமே ஸ்பெஷல் தான். அப்படி ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி தான் நம்மளோட ஊரும் உறவும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஊரா மக்களை தேடி போய் பேசுறது நம்ம அறிவிப்பாளர்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியான, ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு முறை நிகழ்ச்சி கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடை தெருவிலிருந்து நேரலையா உலாவர இருக்கு. நிகழ்ச்சியில நேயர்கள் கூட சேர்ந்து உரையாடுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க நமது நிலைய அறிவிப்பாளர் எம்கே அன்பழகன் சார். அவங்க ரெடியா இருக்காங்க பேசுறதுக்கு. வாங்க நேயர்களே, நாமளும் கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடை தெருவிற்கு போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: நன்றி நித்யா. அழகான இனிய மாலை பொழுதை அந்திமகளை வரவேற்க முந்தி வரும் காரைக்கால் பண்பலையினுடைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் மேலப்படாகை கடத்தெருவில் இருந்து நேரலையா உலாவரவிருக்குங்க. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து 4 மணிக்கு எந்த ஊருக்கு எப்போ எந்த நேரம் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நகர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய காரைக்கால் பண்புடைய ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக நாம் வந்திருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலப்படாக கடத்தெருவு. இது இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்து திருத்துறைப்பூண்டி செல்கிற கிழக்கு கடற்கரை சாலையில, நாகப்பட்டினத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் தொலைவிலும், திருத்துறைப்பூண்டியில இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் அப்படின்னு சொல்லலாம். முழுவதுமாக விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற நேயர்களை இப்ப நம்ம சந்திக்க போறோம். அவர்களை நிகழ்ச்சியின் தொடக்கமா ஐயா வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: எஸ் மாதவன்.
5: மாதவன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: மேலப்படாதுல மெடிக்கல் ஷாப் ஒரு 30 ஆண்டு காலமா வச்சிருக்கோம்.
5: எப்படி போயிட்டு இருக்கு?
6: பரவாயில்ல, நல்லா இருக்கு.
5: இப்போ காரைக்கால் பண்பலையினுடைய ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம், எப்படி உணர்றீங்க?
6: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
5: ஆடி கடைவெளியும் ஆடிப்புறமும் சிறப்பான ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. இந்த நாளை எப்படி கொண்டாடி?
6: கோயிலுக்கு போய் சந்தன காப்பு விஷயங்களை கலந்துகிட்டு அன்னதானத்துல கலந்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகு உங்க நிகழ்ச்சியை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
5: ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மருந்து ஆளுநரா இருக்கிறேன் அப்படின்றீங்க. இப்போ இந்த எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மருந்தினுடைய தேதி முடிந்த பிறகு அதை எத்தனை நாட்களுக்குள்ள திரும்ப ஒப்படைப்பீங்க?
6: இப்ப முன்னெல்லாம் ஒப்படைக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்தது, இப்ப அது மாதிரி ஒப்படைக்கிற சூழ்நிலை எல்லாம் இல்ல. ஏன்னு அதுக்கு தகுந்தவளதான் மருந்து மாத்திரையை நாங்க வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறோம்.
5: சிறப்பு மருத்துவர்கள்லாம் வரவேப்பீங்களா?
6: டாக்டர் வந்துட்டு
5: இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு அவசர நேரத்துல வந்து மருந்து கேக்குறாங்க அப்படின்னா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க கூடாதுங்கிறது தெரியும். இருந்தாலும் ஒரு தலைவலி அப்படிங்கிற மாதிரி நேரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: இன்னும் குடுக்கற சூழ்நிலைதான் இருக்கு. எல்லாம் கிராமத்துல இருக்கிறோம், பக்கத்துல டாக்டர் தேடி போறவாங்க. இருந்தாலும் நாங்க வந்து எங்களை குறிப்பிட்ட அளவு எங்களால் முடிஞ்ச வியாதிகளுக்கு தான் கொடுக்க முடியும். அனைத்துக்கெல்லாம் கண்டிப்பா முடியாது. அவசர அட்டாக்குன்னு ஏதாச்சும் மாத்திரையை கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருவோம்.
5: மாதவனை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன?
6: பொழுதுபோக்குங்கிறது காலையில இருந்து கடைக்கு வர்றது, எப்பவும் கேக்குறது, இது சிறப்பா இருந்துச்சு.
5: ஆமா, இப்ப பேசிட்டு இருக்க இந்த நேரத்தை எப்படி உணர்றீங்க?
6: மிகவும் சந்தோஷமான நாளா உணர்றேன். ஹாப்பியா இருக்கு.
5: சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி உங்களுக்கு. நன்றிகள். அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் வனிதா சார்.
5: வனிதா, எந்த ஊருமா உங்களுக்கு?
7: எனக்கு வந்து கடத்தலக்கரை.
5: கள்ளத்திடல் கரை. இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
7: இங்க இருந்து 2 கிலோமீட்டர்.
5: 2 கிலோமீட்டர். இங்க வந்திருக்கீங்க?
7: நாங்க வந்து கடத்தூருக்கு.
5: இப்போ கடற்கரையில இருந்து மேலப்படாக தான் உங்களுக்கு வந்து எல்லா கடைத்தெரு

0: ஆமா சார்.
1: ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை இங்க வருவீங்க?
0: என்ன
1: சிறப்பு ஆடி வெள்ளியில?
0: லாஸ்ட் வெள்ளி சார்.
1: கடைசி வெள்ளி வீட்டுல என்ன சிறப்பு?
0: வீட்டுல சாமி கும்பிடுவோம்.
1: சாமி கும்பிடுவீங்க, அது இயல்பா கும்பிடுறதுதான். வேற என்ன?
0: வேற
1: சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவாரோ அப்படின்னு பயத்திலே சொல்ல
0: மாட்டேங்கிறீங்க.
1: வட பாயசம்லாம் இல்லையா? அதத்தாங்க கேக்குறேன். அது சொல்ல கூடாது. எங்க சொன்னோம்னா சாப்பிட வந்துருவாங்களோ என்ன சொல்ற மாதிரி இல்லையா? அப்படி எல்லாம் இல்ல. சரி, சிறப்பா எல்லாம் சரி தயார் பண்ணிட்டீங்க இல்ல? இனிமேதான் போய் தயார் பண்ணுங்க. சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா. அடுத்த ஒரு தொழிலை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
0: மகேஸ்வரி சார்.
1: மகேஸ்வரி, உங்களுக்கு எந்த ஊரு?
0: மேல வாழக்கரை.
1: மேல வாழக்கரை, அது எங்க இருக்கு?
0: திருக்குவளையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர், மேலப்படாதிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர்.
1: உங்களுக்கு இந்த ஊர் தான் மீன் கடத்துறோம்?
0: இல்ல சார், நாங்க திருக்குவளையூர்.
1: திருக்குவளையே வந்துருக்கோம். இப்ப எங்க போயிட்டு வரீங்க?
0: இப்ப நாங்க ஓட்டம் போயிட்டு வரோம்.
1: போயிட்டு வர்றீங்க? அப்படியே காரைக்கால் பண்பில பேசிட்டு போயிடலாம். அப்படியே
0: நிக்கிறீங்க?
1: சரிங்க. இன்னைக்கு சிறப்பு என்னங்க உங்க வீட்டுல?
0: இன்னைக்கு வழக்கம் போல வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி சாம்பாரு.
1: கடைசி வெள்ளி தான் சாம்பாரா இல்ல எல்லா வெள்ளியும் சாம்பார்?
0: ஆடி மாசம் எல்லா வெள்ளியும் சாம்பார் தான்.
1: அதான் கேட்க வந்தேன். முழுமையா நாங்களும் அனுபவிக்கிறோம்ல ஒவ்வொரு வீட்லயும் செவ்வாய் வெள்ளி சாம்பாரு ரசம் இப்படியாதான் போகும்.
0: எல்லா வெள்ளியும் சாம்பார் தான் சார். சாம்பாரு வட பாயசம்
1: எல்லா வெள்ளியும் சாம்பார். இன்னைக்கு கடை வெளியில என்ன சாம்பார்? அதே சாம்பார் தான் சார்.
0: சாம்பார்
1: தான். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு காரைக்கால் பண்பலையில பேசிட்டீங்க, எப்படி உணர்றீங்க? ஏற்கனவே ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இல் ஊரும் உறவும்.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரு உலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
4: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வாய்க்கிங் பனியன்.

0: பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சலமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் வசந்தன்கோ மற்றும் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர், தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
5: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்.
6: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும். இன்னைக்கு நம்ம ஊருமுறவும் நிகழ்ச்சி கீழ்வேலூர் வட்டம் மேலப்படாகை கடை தெருவிலிருந்து நேரலையா உலாந்துட்டு இருக்குங்க. வாங்க நேயர்களே, நம்மளும் கீழ்வேலூர் வட்டம் மேலப்படாகை அங்க கடை தெருவுக்கு போய் நம்ம அன்பழகன் சாரும் நேயர்களும் என்னென்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
7: அழகான இனிய மாலை பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் மேலப்படாகை கடத்தெருவில் இருந்தாங்க நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. இப்ப நித்யா சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கலகலப்பா போயிட்டு இருக்க நம்முடைய ஊரும் உறவு நிகழ்ச்சியானது கடத்தெரு அப்படிங்கறதுனால ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. ஒளி வாங்கி நீட்டின உடனே ஓடுறதுக்கு தயாரா இருக்காங்களே, வழியே பேசுறதுக்கு யாரும் தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. இருந்தாலும் பேசுவதற்கென்று நம்முடைய நேயர்கள் நான் பேசிட்டு தான் போவேன். வேற சில நேயர்கள் நின்று இருக்காங்க, அவங்களை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
8: பிரிஸ்கா.
7: எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கு.
7: என்ன பண்ணிட்டு
8: இருக்கீங்கம்மா? நர்ஸா இருக்கேன்.
7: ஓ, செவிலியர்னா அது ஒரு தனி தியாக பணி. சரி, எந்த ஊர் உங்களுக்கு?
8: கருங்கண்ணி.
7: கருங்கண்ணி. சரி, இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு?
8: ஒரு மாசம் வேலை பார்த்தேன், அப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். சிறுபொண்டியில வேலை பார்த்தேன் 2 வருஷமா.
7: இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம்?
8: இல்ல இல்ல, பிரைவேட்டா கிளினிக்ல வேலை பார்த்தேன். இப்போ ஒரு 3-4 மாசமா இங்கே வரேன். இது பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுக்கா.
7: பிரிஸ்காவை பொறுத்த வரைக்கும் இந்த செவிலிய பணி அப்படிங்கறது வந்து ரொம்பவே பொறுமை வேணும், அதை விட பெரியது. அதற்கென்று ஒரு தனி பயிற்சியே வேணும் இல்லையா? நோயாளிகள் பாக்குறப்போ அவங்களெல்லாம் இப்படிதான் நம்ம வந்து கைப்பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க? சில நேரம் கோபம் கூட வரும்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன?
8: ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் எல்லா மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்க படபடன்னு பேசுறவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் சாதுவானவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருந்துக்கணும். ஒரு குழந்தை வருதுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும்.
7: என்னைக்காவது காரைக்கால் பண்பலையில இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா?
8: பண்ணது கிடையாது.
7: இந்த முயற்சி இப்ப நேரடியா உங்களுக்கு கொடுத்துருங்க. எப்படி உணர்றீங்க?
8: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பேசுறத 4 பேர் கேக்குறாங்கிறப்போ.
7: பிரிஸ்காவை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு என்ன?
8: வீட்டுல
7: யாரும் ரொம்ப பிடிக்கும்? அப்பா செல்லமா அம்மா செல்லமா?
8: அம்மா அப்பா ரெண்டு பேருமே தான், ஏன்னா ஒரே பொண்ணு. அதனால
7: ஓ ஒரே பிள்ளைங்கிறதுனால ரெண்டு பேரும்
8: கண்டிப்பா
7: மகிழ்ச்சியா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க.
8: கண்டிப்பா எல்லாமே.

0: இன்னைக்கு பண்பலையில பேசின இந்த மகிழ்ச்சியை வீட்டுல முதல்ல யார்கிட்ட போய் சொல்லு?
1: என்னோட அம்மாட்ட.
0: அம்மாட்ட தான். அப்ப அம்மா சொல்ல தானே?
1: இல்ல இல்ல, ரெண்டு பேருமே சொல்லுவேன். அம்மாதான் எதா இருந்தாலும் நான் அம்மாட்ட ஒண்ணு கூட விடாம இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன்.
0: நிச்சயமா ஒரு பெண்ணும் வந்து தாய்கிட்ட முடிந்தவரை தான் வந்து இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயத்த ஒண்ணு விடாம சொல்றது நல்ல பழக்கம. நல்ல பழக்கத்தை கத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு. மகிழ்ச்சி. நன்றிமா உங்களுக்கு.
1: நன்றி நன்றி. எனக்கும் நன்றி.
0: நன்றிமா. பாடல் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? என்ன பாட்டு?
1: யாரனி நீ மோகினி மூவில இருந்து வெண்மேகம் பெண்ணாக ஒரு
0: வணக்கம். அறிவிப்பாளர் நித்யா உங்களுக்காக அற காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஐயாவை நம்ம சந்திக்கலாம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
2: பழனிவேல்.
0: பழனிவேல் ஐயா எப்படி இருக்கீங்க?
2: இருக்கா, நல்லா இருக்கிறோம்.
0: எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கீங்களா?
2: சிரிச்சுட்டே இருக்கிறோம்னா எல்லாரையும் பாக்குறோம். எப்ப முடிஞ்சதுனால
0: ரொம்ப
2: மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
0: மகிழ்ச்சியா
2: இருக்கோம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சைக்கிள் தொழில் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அதுதான் வேணும் எங்களுக்கு. எத்தனை வருட காலமா பண்ணி?
2: ஒரு 30 வருடமா பண்ணிட்டு
0: இருக்கேன். 30 வருட காலம். ஆமா. எந்த வயதுல தொடங்கினீங்க?
2: நான் வந்து 24 வயதுல தொடங்கினேன்.
0: 24 வயது.
2: ஆமா.
0: சரி, அந்த வயதுல வந்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம்
2: இல்ல. அப்பெல்லாம் வந்து தொழிலே வீட்டு கஷ்டங்கள் சம்பாதிக்கணும் ஒரு அறுப்புல வந்தது. அதனால
0: வீட்டோட சுமை உங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
0: இப்ப இந்த பணி செஞ்சிட்டு இருக்கும் போது உங்களுடைய மனநிலை வந்து எவ்வளவு மன நிறைவு கொடுக்கும்?
2: அதே நிறைவு கூடனும். ஒவ்வொருடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவு கொடுக்கும். வருமானம் எல்லாம் கொஞ்சம் சுகமா இருக்கும். அந்த நேரத்துல எஃப்எம் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்போம்.
0: இன்னைக்கு இருசக்கர வாகனங்கள் நிறைய பெருகின பிறகு மிதிவண்டிக்கான அந்த தேவை வந்து குறைந்திருக்குதான்னு
2: நினைக்கிறீங்க? குறைந்து இருக்குது. தொழிலும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கு. அதனால இரு இப்ப இருந்து மோட்டார் வாகனமா போயிடுச்சு. இப்ப சின்ன பிள்ளைங்க சைக்கிள் தான் அதிகமா இருக்கு. அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோம்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் இருக்கும்?
2: ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் வரும்.
0: கடை வாடகை
2: இன்னைக்கு
0: பண்பலையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்திருக்கா?
2: இன்னைக்கு ஆர்வத்தோட தான் பேசிட்டு இருக்கேன்.
0: தொடர்பு கொண்டு பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் தொழிலும் நீங்களும் சிறக்கட்டும். ஆடி வெளியில உங்களை வாழ்த்துறோம். மிக மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கு சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் பெஸ்கி.
0: பெஸ்கி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு.
0: எந்த ஊர் உங்களுக்கு? 30 கோட்டகம். இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
3: இங்க இருந்து 3 கிலோமீட்டர்.
0: 3 கிலோமீட்டர். சரி,
3: என்ன
0: அலுவலா
3: வந்தீங்க? சிமரா இருக்கு. ரொம்ப பரபரப்பா சிமரா இருக்கு.
0: இருக்கிற அடிக்கிற வெயில்
3: மக்கள்கிட்ட பண வசதி இல்லையே.
0: ஜூஸ் குடிக்கிறதுக்குமா பண வசதி?
3: ஆமா, அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியா இருக்கு கிராமங்கள்.
0: ஓ அப்படியா? இப்ப காரைக்கால் பண்பலையில நேரில் பேசிட்டு எப்படி உணர்றீங்க?
4: கொத்தனார்கள்
0: பேசுறீங்க?
4: விடுதலைனால
0: வந்து மகிழ்ச்சியா கொண்டாடணும். சரியா? ஒரு ஆனந்த கண்ணீர்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா?
4: வச்சுக்கலாம்
0: சொல்லுங்க. மகிழ்ச்சியோட தான் இருக்கணும். சரியா? மிக மகிழ்ச்சி. நன்றி. உங்களை சந்திச்சு. ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய ஊரும் உறவும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: நேரம் 4:30. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சினி பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா கடை வீதி திருவாரூர்.
5: நீடித்த நிலையான பேட்டரி.

0: சாம்சங்கில் அடங்கி பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-4257-7007 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: ஒரு முறவும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடைத்தருவில் இருந்து நேரலையா உலா வந்துட்டுருக்கு. நேரலையில் நேயர்கள் கூட இணைஞ்சு நம்ம அன்பழகன் சார் அவங்கள பற்றின நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. நம்மளும் அதை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். வாங்க நேயர்களே, திரும்பவும் நம்ம கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடைத்தருவிற்கு செல்வோம்.
4: இனிய மாலை பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்க காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்தடுத்து நம்முடைய நேர்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசலாம். அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: பேர் நாகமால்.
4: நாகமால், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும்.
4: எந்த ஊர் உங்களுக்கு?
5: சடையன்கோட்டகம்.
4: சடையன்கோட்டகம் எங்க இருக்குது? திருஞ்சிமலையில இருந்து பக்கம். திருப்பூண்டியில இருந்து காரப்படாகை வழியா போகணும். சரியா? சரி, இங்க எங்க வந்தீங்க?
5: அப்பா வீட்டுக்கு.
4: அப்பா வீட்டுங்களா? அந்த ஊரு இப்ப கட்டி கொடுத்த ஊரு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி?
5: என்ன சாப்பாடு சமைச்சு கேட்டது?
4: மீன் குழம்புதான். ஆடி வெளியாச்சு. சமைச்சு காசு கொடுத்தாலும் கிடையாது. கட்டாயப்படுத்தி சமைக்க சொன்னா என்ன
5: பண்ணுவீங்க?
4: சமைக்க மாட்டீங்க. சரி, நீங்க ரசிச்சு ருசிச்சு சமைக்கிறது
5: சாம்பார் ரசம்?
4: சாம்பார் ரசம் தான். வீட்டுக்காரையாவுக்கு மட்டும்தான் மீன். சரி, ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை சந்திச்சதுல. நன்றி, நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு அம்மாவை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேரு கார்த்திகா.
4: கார்த்திகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் இசையாசிரியரா இருக்கேன்.
4: ரொம்ப மகிழ்ச்சி. எந்த பள்ளியில?
6: ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, திருக்கோலையில்.
4: திருக்கோலையில. சொந்த ஊர் எது?
6: சொந்த ஊர் வந்து பூவைத்தடி.
4: பூவைத்தடி. அங்க தினமும் அங்கிருந்தா வரீங்க? எவ்வளவு தூரம் இருக்கும்?
6: பஸ்ல ஒரு 18 கிலோமீட்டர்.
4: 18 கிலோமீட்டர் பயணிச்சு போகும். இசை ஆசிரியர் அப்படின்னாலே வந்து இசைக்கு மயங்காதார் யாரும் உண்டு அப்படிங்கிற மாதிரி மாணவர்களையும் மயங்க வைப்பீங்க இல்லையா?
6: பாடுவாங்க.
4: சரி, அப்போ கர்நாடிக் பேசிக் தான்.
6: ஆமா ஆமா, எல்லாமே சொல்லி தரோம்.
4: சரி, நீங்க உருவாக்குன குழந்தைகள்ல வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்த மாணவர்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க.
6: நிறைய இந்த கலை திருவிழா மூலமா வந்து ஸ்டேட் லெவல்ல போயிருக்காங்க பசங்க. ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணல, ஆனா போயிட்டு வந்திருக்காங்க.
4: அதுவே நமக்கு ஒரு
6: மகிழ்ச்சி. இப்ப வருஷம் வருஷமே ஸ்டேட் லெவலுக்கு அனுப்புறோம் நாங்க.
4: கார்த்திகாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல்?
6: அடிக்கடி வந்து நிறைய பாட்டு பாடுவாய். இளையராஜா சாங்ஸ் எல்லாம் ரொம்ப
4: பாடுவேன்.
6: அதுல வந்து கண்ணா வருவாயாதான் ரொம்ப பிடிக்கும்.
4: ரொம்ப மகிழ்ச்சி.
6: கௌரி மனோகரி ராகத்துல உள்ள கண்ணா வருவாயா
4: ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு காரைக்கால் பண்பலையில பேசிட்டீங்க, எப்படி உணர்றீங்க?
6: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னமோ லக்கு மாதிரி இருக்குது. பஸ் ஏறதுக்காக வந்தேன், டக்குன்னு கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றீங்க.
4: பண்பலை நிகழ்ச்சியில வழக்கம்
6: உண்டு. காலையில இந்த தென்கட்சி கோ சாமிநாதன் சார் பேசுவாங்க, அது அப்புறம் சிந்தனை அரங்கம் இதெல்லாம்
4: கேட்பேன்.
6: எல்லாரும் கேட்பாங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது.
4: இரட்டிப்பு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நன்றி கார்த்திகா உங்களுக்கு.
6: தேங்க்யூ.
4: அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
7: சௌந்தர்யா.
4: சௌந்தர்யா, என்ன ஊர் உங்களுக்கு?
7: சிந்தாமணி.
4: சிந்தாமணி எங்க இருக்குது? இப்ப சொன்ன இந்த சடையங்கோட்டம் பக்கம். சரியா? அந்த பகுதி தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
7: அதனால
4: அப்பாவுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த தொழிலுக்கு பிரியம் தாச்சு. இப்ப காரைக்கால் பண்பல பேசிட்டு இந்த நேரத்தை எப்படி உணர்றீங்க?
7: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: இப்படிதான் உதடே பிரியாம வீட்டுல பேசுவீங்களா? யாருக்காவது காதல் விழுமா விழாது? என் ஒளி வாங்கி அவ்வளவு வர வேண்டியிருக்கு. எப்போ அமைதியான பிள்ளையா? சரி, வீட்டுல யாரு செல்லம்?
7: அப்பா செல்லம்.
4: அப்பா செல்லம். பெண் பிள்ளைகள் அப்படின்னாலே அப்பா செல்லமா தான் இருப்பாங்க.

0: அப்பாவை ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன்னு
0: தெரியல, ஆனா அப்பாவை பிடிக்கும். அப்பா கிட்ட மனசு விட்டு பேசுற வழக்கம் எல்லாம் உண்டுங்களா? எனக்கு இது வேணும், இது இல்ல, இது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க அப்பாட்ட கிட்ட?
1: இப்ப அதிகமா பேசுறது இல்ல, முன்னாடி பேசிட்டு
0: இருந்தேன். இப்ப நேரம் கிடைச்சா விடுமுறை நாட்கள்ல பேசுற வழக்கம் உண்டா?
1: பேசுறேன்.
0: எது குறித்தான உங்க அப்பாவுடைய பேச்சு இருக்கு?
1: நார்மலா சும்மா பேசிட்டு இருப்பேன்.
0: ஜாலியா இருப்பீங்களா? யார் ரொம்ப அரட்டடிப்பா அதுல? அப்பாவா நீங்களா?
1: நான் தான்.
0: அப்பாவை எனக்கு கலாச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா சிரிச்சிருக்காங்களா அதை பார்த்து? இப்ப அம்மா அதே மாதிரி கலாச்சி அப்பா சிரிச்சிருக்காங்களா? அப்ப வீட்டுல வந்து நகைச்சுவை கதாநாயகி நீங்க தான் சொல்லிடலாமா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிமா. இப்ப பண்பலையில பேசிட்டு இருக்க இந்த நேரத்தை எப்படி உணர்றீங்க?
1: சந்தோஷமா இருக்கு,
0: மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல போய் சொல்லணும், யார்ட்ட சொல்லுவேன்?
2: ஒன்றரை கிலோமீட்டர் பரவாயில்ல, அந்த டைம் பரவாயில்ல. ஆடி மாசம்
0: முடி மருத்துவர் அப்படின்னாலே பண்பலை ஒழித்து கொண்டே இருக்கும்.
2: கண்டிப்பா கலைத்துறை.
0: சரி, காலையில எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிப்பீங்க?
2: நான் காலைல 8 மணிக்கு தொடங்கி நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க.
0: எத்தனை பேர் காலமா இந்த முடி மருத்துவர்?
2: நானா? நான் 12 வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன், 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, இன்னைக்கு இருக்கிற இளைய சமூகம் வந்து விதவிதமா ஒரு மாதிரி அந்த தலைய வந்து வெட்ட சொல்றாங்களே, அதெல்லாம் அந்த இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
2: அது தெரியும் இருந்தாலும் நான் அதிகம் அதை பண்றது இல்ல.
0: இளைய சமூகத்தை திசை திருப்பறது.
2: ஆமா, நான் திருப்பறது இல்ல.
0: சொல்லிருக்கீங்களா? இது மாதிரி
2: சொல்லிருக்கேன். வேணாம், காலேஜ் போகும்போது பண்ணிக்கலாம், நல்ல லைஃப் அமைஞ்ச பிறகு இதெல்லாம் பண்ணிக்கலாம். நல்ல லைஃப் ஆகும்போது இந்த ஹேர்ஸ்டைல பண்ணிக்க முடியாதுன்னு
0: சொல்லியிருக்கேன்.
2: அது ஒரு காலகட்டம் லீவ் டைம்ல பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன் பசங்கள்ட்ட.
0: ஒரு காலகட்டத்துல வந்து தலைமுடியை வெட்டிட்டு முகத்துல வந்து தாடி மீசா அப்படி வைப்பாங்க, மொத்தமா இங்க எல்லாம் வச்சுட்டு தலையோட வெட்டி எடுத்துறாங்க. மேல ஒண்ணு
2: தாடியை வச்சுட்டு இப்ப தலையதான்
0: பேர் என்ன சொல்றாங்க இப்போ?
2: அது எதுமோ அசல் கோளாறுன்றாங்க.
0: அசல் கோளாறு,
2: அசல் கோளாறு.
0: அந்த முடிய அந்த வெட்டுறதுக்கு அந்த ஸ்டைல்,
2: அதை பண்றதுக்குள்ள நாங்க கோளாறு ஆயிரும்.
0: சரி, இப்ப பள்ளிகள் எல்லாம் வந்து அது மாதிரி வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சுற்று
2: வாத்தியார் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சார். அந்த வாத்தியாருங்கெல்லாம் வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கோம். இருந்தாலும் நாங்க பண்ணாருனாலும் நாங்க பண்ணலன்னா அடுத்த கடைக்கு போங்க, அங்க இல்லைன்னா அடுத்த கடைக்கு போங்க. இருந்தாலும் பேர
0: நீங்க பண்றது இல்லைன்னு?
2: நாங்க பண்றது இல்ல, நான் பண்றது இல்ல.
0: சரி, இப்ப பண்பலை பேசிட்டு இருக்கேன், நேரத்தை எப்படி முன்னாடி கட்டி
2: ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கு. இதே மகிழ்ச்சியோட இப்ப எனக்கு முடிவுனா எவ்வளவு அழகா இருக்கும்
2: உங்களுக்கு? உங்களுக்கு இதே ஹேர் ஸ்டைல் நல்லதா இருக்கு,
0: இதுவே நல்லா இருக்கு. இதுக்கு மேல
2: வேண்டாம் வேண்டாம்.
0: சரி, நீங்க சொன்னா சரியாதான்
2: இருக்கும். கண்டிப்பா
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கு
2: நன்றி.
0: நேர்களே, ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் செட் எண்ட் ஆஃப் ஆடி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா August 18 வரை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடை தெருவிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. வாங்க நம்மளும் மேலப்பிடாகை கடை தெருவிற்கு செல்வோம்.
6: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடை தெருவிலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் நம்ம எப்படி கடந்து போச்சுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்பவே பரபரப்பா சிறுசிறப்பா கலகலப்பா போயிட்டு இருக்க நம்முடைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில. அடுத்து நம்மோடு இணைகிற நேயர் ஒன்று பேர் சொல்லுங்க.
7: கே சதீஷ்குமார்.
6: சதீஷ்குமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: சரி, நான் ஆம்னி பேருந்துல ராஜா டிராவல்ஸ் சென்னை
6: சென்னையில
7: போயிட்டீங்களா?
6: ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்?
7: சோழ வித்யாபுரம்.
6: அங்கிருந்து இங்க மேலப்படாதுக்கு எவ்வளவு தூரம்?
7: 3 கிலோமீட்டர்.
6: சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்களுக்கான பணி அந்த பேருந்துல?
7: பேருந்துல வந்து 8 ஹவர், 8 மணி நேரம்.
6: எத்தனை மணிக்கு ஏறுவீங்க, எத்தனை மணிக்கு இறங்குவீங்க?
7: நைட்டு 9 மணிக்கு ஏறுவோம். காலையில் மார்னிங் வந்து 4:30
6: அப்போ இறங்குவீங்க. சரி, சதீஷுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன?
7: பொழுதுபோக்குன்னா நமக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இன்னைக்கு கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆடி வெள்ளியன்ட்டு.
6: ஓ, அதான் ஆடி வெள்ளியும் ஆடி புறம் சேர்ந்து வந்ததுனால கோயிலுக்கு போனீங்களா?
7: ஆமாம்.
6: சரி, வீட்டில் யார் நல்லா?
7: அம்மா மட்டும்தான்.
6: அம்மா மட்டும்தான். அம்மா எப்படி இருக்காங்க?
7: அம்மா வீட்டில தான் இருக்கு.
6: இன்னும் திருமணம் ஆகலையா உங்களுக்கு?
7: திருமணம் ஆயிடுச்சு. இன்னொரு இது பார்த்துட்டு இருக்கோம்.
6: ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ரொம்ப தூரம் போனது அப்படின்னா சென்னை பேருந்தை விட்டு வேற ஊருக்குலாம் போன அனுபவம் உண்டா?
7: கேரளா, பெங்களூர் எல்லா ஊருக்கும்
6: போயிருக்கீங்க.
7: ஊட்டி, கொடைக்கானல்
6: எல்லா ஊர். எந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் தமிழ்நாட்டுல?
7: தமிழ்நாட்டுல வந்து ஊட்டி, கொடைக்கானல்.
6: அப்ப உங்க சொந்த ஊர் பிடிக்காது?
7: சொந்த ஊர் விவசாயம் தான் இல்லையே. தண்ணி வரல.
6: தண்ணி வந்தா
7: மேட்டூர்ல தண்ணி வரவில்லை.
6: அதாவது விவசாயம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்.
7: ஆமா, பிடிக்கும்.
6: ரொம்ப நன்றி சதீஷ் உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு ஐயாவை நம்ம சந்திக்க போறோம். காரைக்கால் பண்பலை 100.3 உங்க பேர் சொல்லுங்க.
8: வணக்கம் சார். திருஜிமலை ஜி ரவிச்சந்திரன்.
6: ரவிச்சந்திரன் ஐயா நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய நேயர். எவ்வளவு தூரம் பிரிஞ்சு முளைக்கும்?
8: ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கும் சார். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி.
6: அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நாங்க சந்திச்சதுல.
8: காரைக்கால்
6: பயணிச்சு வந்திருக்கீங்க?
8: நாகப்பட்டினம் போய்கொண்டு இருக்கிறேன்.
6: இப்ப இடையிலே பண்பலையில பேசிட்டு
8: பேசுனதுல ஒரு சந்தோஷம், பார்த்ததுல ஒரு மகிழ்ச்சி.
6: சரிங்க. இப்ப பண்பலை நேர்களுக்கு அடிக்கடி தொலைபேசி தொடர்புல எல்லாம் வருவீங்க. இப்ப வர முடியாத அலுவல் பணிச்சுமையா?
8: ஆமா சார், உடல்நிலைகள் சரியில்லாம இருந்துச்சு. அலுவல் பண்ணதுனால கொஞ்சம் வர முடியல. இடையில இடையில நேரம் கிடைக்கிறப்ப இரவு நேரங்கள்ல பேசுவது உண்டு.
6: இப்பவும் நல்லா இருக்குங்களா?
8: நல்லா
6: இருக்கேன். மகிழ்ச்சியான விடயம். இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்து பண்பலையில பேசணுங்கிற உங்களுடைய ஆர்வம் வந்து உங்களை போன்ற நேர்களை காரைக்கால் பண்பலை கொடுத்து வைத்திருக்கிறது மிக மகிழ்ச்சி.
8: சந்தா சார், ஒரே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஏதாவது நல்ல விஷயம் நடக்கிறப்ப அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மக்கள்கிட்ட. சாலையில ஒரு விதத்து வச்சுக்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி, திருவாரூர்.

0: பாத்துட்டு வேடிக்கை பாக்கிறதுக்கு செல்போன் இருக்கு தான் இருக்காங்களே இருந்து ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது. உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்தாக்க ஒரு உயிர் பிழைக்கும் இல்லைங்களா, அது செய்யலாம். அப்படி இல்லைன்னா 108 போன் பண்ணி சொன்னாவது அவங்க மருத்துவ முன்னையில சேர்ப்பாங்க.
1: உயிரை காப்பாற்றிய அந்த
0: ஆமா
2: நேரத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்தி.
0: ஆமா, இதுக்கு திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு, அந்த நன்றி மறப்பது நண்டு நண்டல்தான் அண்டே மறப்பது நண்டு அப்படின்னு அந்த திருக்குறள் தான் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கேட்டீங்களா அந்த திருக்குறள் தான் சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரி இன்னொரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு, செய்யாம செய்த உதவிக்கு இந்த வையகத்தையும் வானகத்தையுமே கொடுத்தோம்னு
1: கேட்டாங்க.
0: வையகமும் வானகமும் ஆற்றல் அது நீங்க சரியா சொல்றீங்க. இந்த அதாவது எதையும் எதிர்பார்க்காம செய்யற உதவி இருப்பீங்களா, இந்த பூமியை விடவும் வானகத்தை விடையும் அந்த அளவுக்கு கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்பாரு. அதுக்காக தான் சொல்லணும், எதையும் எதிர்பார்க்காம செய்யறதுதான் உதவிங்கிறது. சின்ன உதவி ஏதாவது செஞ்சுட்டு அதுல நம்ம பேரை இது போட்டோம்னு அது விளம்பரம் ஆயிடும் இல்லைங்களா. நானு பல இடங்களை பார்த்துருக்கேன், ஒரு கோயில பல்பு பாத்தீங்கன்னாக்க வரிசா இருக்கு,
1: டியூப்லைட்ல பேர் எழுதி.
0: ஆமா, ராமேஷ்ணா
1: வல்லலாட்டு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, நேரமும் காலமும் வந்து உங்களுக்கானதாக அமையிட்டு மிக வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நேர்களே, ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரம் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: இன்னைக்கு ஒருமுறவும் நிகழ்ச்சி ரொம்பவே உற்சாகமா மகிழ்ச்சியா கீழ்வேலூர் வட்டம் மேலப்பிடாகை கடை தெருவுல இருந்து நேரலையா உலாவந்துட்டு இருக்கு. நேர்களே வாங்க, நம்மளும் அங்க போவோம்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 அழகான இனிய மாலை பொழுதினுடைய ஒரு ஊர்வலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய நேயர்கள் வந்து இந்த மேலப்பிராக கடத்தர்கள் வந்து நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல அடுத்து ஒரு நண்பரை நாம இப்ப சந்திக்க போறோம். அவங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம். தோழ வித்தி அப்புறம் வி எஸ் நடராஜ்.
4: எஸ் நடராஜ், நம்ம காரைக்கால் பண்பலையினுடைய தொலைபேசி நேயர், அடிக்கடி சிந்தனை அரங்கத்துல பங்கேற்கக்கூடிய நேயர், எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலம் நலமடிய ஆவல்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கிறோம். சொல்லுங்க நடராஜ், இப்போ மேலப்படாகை சோழ வித்தியாபுரத்துக்கும் மேலப்படாகைக்கும் 2 கிலோமீட்டர் தூரம்,
5: 3 கிலோமீட்டர்
4: தூரம் அப்படின்னாங்க. காரைக்கால் பண்பலை உங்க ஊரை தேடி வந்திருக்கு, எப்படி உணர்றீங்க?
5: மிக சிறப்பா இருக்கு, ஏன்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு வந்திருக்குல்ல.
4: ஓஹோ,
5: அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
4: இன்னைக்கு வந்து இந்த ஆடி மாதம் வந்து நிறைவுறுகிற வகையில உங்களுக்கு அந்த இந்த பகுதியினுடைய சிறப்பா என்ன சொல்லு?
5: இந்த பகுதியோட சிறப்புனாக்கா, அதாவது வந்து கோயில்ல, அதாவது திருக்கோவில் எட்டுக்குடி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா காடந்துத்தி, இந்த மாதிரி ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நெரிசல் ஜாஸ்தியான இடமா இருக்கும் இந்த சாயங்காலம் மாலையில மட்டும்.
4: இந்த மேலப்பிடாக,
5: ஆமா ஆமா ஆமா, அதுதான் ஒரு சிறப்பு. அதனால சுற்று வட்டார கிராம மக்கள் பூரா இங்கதான் வந்து வணிகத்துக்கு வரணும். அதனால இந்த இடம் கொஞ்சம் பரபரப்பாக காணப்படுறேன் எப்பொழுதுமே.
4: நடராஜ், என்ன பண்ணிருக்கீங்க?
5: நான் பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்கெஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன், கவியரங்கம் நடத்திட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்.
4: எந்த வயசுல இருந்து தொடங்கினீங்க இந்த கலைத்துறை?
5: இந்த கலைத்துறை வந்து பாத்தீங்கன்னா 17 வயசுல இருந்து நம்ம தொடங்கிட்டு இருக்கோம். 17 வயசு தொடங்கி அப்புறம் வந்து வானொலி, டிவி, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் போய், அப்புறம் பாண்டிச்சேரி தமிழ் பண்பாடு துறை, இது மாதிரி எல்லாம் நிறைய அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம். நல்ல நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கு.
4: நல்லா போயிட்டு இருக்கீங்களா?
5: சிறப்பா போயிட்டு இருக்கு.
4: நீங்க ரொம்ப தூரமா போய் பண்ண ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, மறக்க முடியாத நிகழ்வுன்னு இருக்குமா? அது எங்க?
5: அது சென்னையில வந்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி தான்.
4: பாட்டுக்கு,
5: அதாவது தனியார் வானொலியில பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி. ஆமா, அதாவது கங்கை அம்மன் கையால தங்க நாணய பரிசு வாங்கியிருக்கேன்.
4: முதல் பரிசுங்களா?
5: ஆமா.
4: மிக்க மகிழ்ச்சியானுடைய சவாலா நின்றுருக்கு. எத்தனை வாரம் நின்றுருப்பீங்க?
5: கிட்டத்தட்ட ஒரு 7 வாரம் நின்றுருக்கோம். பல போட்டியாளர்கள் தோக்கடிச்சு, ஆனா கங்கைமன் சார் வந்து என்ன வந்து காங்கிற எழுத்துலயே போட்டு கொண்டுட்டாரு. அதுலயும் சமாளிச்சு அன்னைக்கு வந்து ஒரு
4: திரும்ப காசு சொல்லும் போது காவலே பாட்டு ஆரம்பிச்சு,
5: காவலே பாட்டு ஆரம்பிச்சாச்சு.
4: சரி,
5: கடைசியில வந்து இருந்தாலும் கூட ஒரு நல்ல நிலைமை கொண்டாந்து, அவர் சொன்ன ஒரு செய்தி இருக்கு, உங்க ஊருக்குள்ள பக்கத்துல ஊர்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் அவரு எங்க தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் எப்படின்னு சொன்னேன், பக்கத்துல உள்ள செம்மீன் மகாதேவி விட்டுட்டீங்கன்னு சொன்னாரு. அது வந்து மறக்க முடியாத சம்பவம். அப்ப சொன்னாரு, நாங்க வந்து அந்த இடத்துக்கெல்லாம் வந்து கோயில் கட்ட, கோயில் கட்டத்துல வந்து நாங்க பாட்டு பாடி வருமானம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அந்த பெரிய நாயகி அம்மன் கோயில் கட்டிருக்காங்களே.

0: யாரால் கட்டப்படும் சொன்னாங்க, அது வந்து ராஜராஜனுடைய பாட்டியால கட்டப்பட்ட வீடு.
1: நிறைய விடயங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, தொடர்ந்து நாம் பேசலாம். காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் பண்பலை உங்களுக்கு பாராட்டி விடை கொடுக்கிறது, மிக மகிழ்ச்சி. நன்றி நடராஜன். அடுத்து ஒரு பள்ளி மாணவர் நிக்கிற, உங்க பேர் சொல்லுங்க.
2: ரோஷன்.
1: ரோஷன் என்ன படிக்கிறீங்க?
2: 11th.
1: ஆஹா, 11th வகுப்பு. எந்த பள்ளியில?
2: விளையாட்டு
1: தடவி கொடுக்கணும். சரியா? சரிமா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி உங்க சைஸ்ல. அடுத்து உங்க பேர்?
3: என் பேர் முருகேசன்.
1: முருகேசன் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்க செம்மறி ஆடு வச்சிருக்கோம்.
1: செம்மறி ஆடு வச்சிருக்கீங்க? எவ்வளவு ஆடு இருக்கு?
0: காரைக்கால் நேரம் கூட.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: நிறைய கவிதைகள், சிறுகதைகள், இந்த நிறைய கவிதை அரங்கத்துல எல்லாம் கலந்து
1: நிறைய கலந்துருக்கிறீங்க. இப்ப உங்கள்ட்ட நிறைய பேசணும்னு ஆசைதான். நேரமின்மை காரணமா உங்க பேரை மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு விடை கொடுக்கறது காரைக்கால் பண்பலை. மிக்க மகிழ்ச்சி. நன்றியா. நேர்களை, இதுவரை காரைக்கால் பண்பலை 100.3 ஊர்முறை நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் மேலப்படாகை கடத்தெருவிலிருந்து நேரலையாக உலா வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு இல்லத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நன்றி கூறி, இளைய ஒளிபரப்பு கூடத்தில் இன்றைய ஊர்முறை நிகழ்ச்சிக்காக என்னோடு ஒளிபரப்பில் உதவிய அறிவிப்பாளர் சகோதரி நித்யாவுடன் விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
4: நன்றி அன்பழகன் சார். நேயர்கள் இதுவரை கேடு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 முதல் 17 வரை. 4 நாட்களுக்கு மட்டும் சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: 14 அகஸ்ட் 1947, भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर, परिवार, जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना।

மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்பு

0: பூக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: 4 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12 முதல் செப்டம்பர் மாதம் 12 வரை மட்டுமே.
2: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
7: தங்க மாளிகை காரைக்கால்.
0: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
8: காரைப்பன்மலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் திரை சேல் அடுத்து.

0: காரைப்பண்பலையும் திரைசி நிறைவாக நாம் கேட்டு ரசித்தது உன்னுடன் படப்பாடல். இணைந்திருக்கிறோம் நேர்களை தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 5:15.
1: ஜுவல்லரியில்
2: ஒரு பாட்டு

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: பலகாலம் தங்கும்.
3: இன்னைக்கு சிட்டுக்கூர் பாட்டு நீங்க கொல்லுமாங்குடி கற்கத்தி இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாப்பா வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேரு?
4: ரிஷிகா.
3: என்ன படிக்கிறீங்க?
4: Fourth
3: standard. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னென்ன பாடம் ரொம்ப பிடிக்கும்? நீங்க படிக்கிற பாடத்துல
4: தமிழ் பிடிக்கும், இங்கிலீஷும் பிடிக்கும், சோசியல் பிடிக்கும், சயின்ஸ் பிடிக்கும்.
3: அப்படியா? உங்களுக்கு என்ன பிடிச்சமான உணவு, என்னென்ன உணவு பிடிக்கும்?
4: எனக்கு வந்து லெமன் சாதம்.
3: இப்ப ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டும் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா?
4: சாப்பிடுவோம். சரி,
3: என்னென்ன விளையாட்டுலாம் பிடிக்கும் உங்களுக்கு?
4: ஓடி வச்சு பிடிக்கும், கண்ணாமூச்சி, கண்ணை கட்டி விளையாடுவாங்களே அது மூணு பிடிக்கும்.
3: பரவாயில்ல. திருக்கோள் தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். ஒரு திருக்கோள் சொல்லுங்க.
4: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலட்டே உலகு.
3: அப்படியாப்பா. நீங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவீங்களா, செகண்ட் வருவீங்களா, தேர்ட் வருவீங்களா?
4: சில நேரத்துல பெஸ்ட் வருவேன், நான் செகண்ட் வருவேன்.
3: பாப்பா உங்களுக்கு எது சினிமா பாட்டு வேணுமா?
4: சினிமா பாட்டுல வந்து சந்திரமுகில ஒரு பாட்டு வருமுல்ல, அந்த பாட்டு தான் இருக்கிறாங்க.
3: நல்லா படிங்கம்மா.

0: சுட்டுக்கு ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: தம்பி வணக்கம். தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
3: கவியரசன்.
2: கவியரசன் நல்லா இருக்கீங்களா? கவியரசன் என்ன படிக்கிறீங்க? ஆறாவதுப்பா. சரிங்க. புது வருஷத்துல வீட்டுல அம்மா அப்பா எதுவும் கேட்டீங்களா? எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, பேனா வாங்கி கொடுங்க கேட்டீங்களா? என்ன
3: கேட்டீங்க?
2: அப்படியா, வாங்கி தானே சொல்லிட்டாங்களா? சரி, ரைட். உங்களுக்கு நீங்க படிக்கிற பாடத்திலேயே ரொம்ப பிடிச்சமான பாடம் என்ன பாடம்?
3: உங்களுக்கு
2: நீங்க படிச்சுட்டு பெரிய பிள்ளையான பிறகு என்ன வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையா இருக்கு? போலீஸ் ஆகணுமா? சரி, என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க நீங்க?
3: கபடி, கொக்கோ, கேரம் போர்டு.
2: யாரும் உங்க ஃப்ரெண்டுங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் யாராரு உங்களுக்கு?
3: சத்யகுமாரி, பரணின்னு
2: ஒருத்தன். காலையில என்ன சாப்பிட்டீங்க வீட்ல? ஸ்கூல்ல மதியம் சாப்பிட்டு
3: சாப்பிட்டீங்களா?
2: நீ வீட்ல எடுத்து போயிடுவீங்களா?
3: என்ன
2: சாப்பிட்டீங்க? தக்காளி சாதமா? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாதமா? நீங்க வீட்டுல சாப்பிடறப்ப எந்த சாப்பாடு விரும்பி கேப்பீங்க உங்க அம்மாவை?
3: எனக்கு எப்பவும் பிடிச்சது தோசை தான்.
2: உங்க அப்பா பேர் என்ன?
3: முருகானந்தம்.
2: அம்மா பேரு?
3: சித்ரா.
2: ஓகே. உங்க கூட பிறந்தவங்க யாரா இருக்காங்க வீட்டுல?
3: கூட வந்த அக்கா இருக்கு.
2: என்ன பேரு அக்கா பேரு?
3: பிரீதியா, பிரீதிஷினி.
2: ஓ, ரைட் ரைட் ரைட். அக்கா என்ன படிக்கிறாங்க?
3: ஒரு அக்கா பத்தாவது, ஒரு அக்கா பன்னிரண்டு.
2: ரைட், ரொம்ப சந்தோஷம். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
3: கொத்தனார்.
2: என்ன சினிமா பாட்டு கேப்பீங்களா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கவிகிருஷ்ணன்.
2: கவிகிருஷ்ணனா, சூப்பரா இருக்கு பேரு. நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: ஃபிஃப்த்து.
2: சரி, உங்க பாடத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் எதுல அதிகமா மார்க் எடுப்பீங்க?
3: சயின்ஸ்.
2: ஓ, எதிர்காலத்துல ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஆக போறீங்க இல்லையா? அப்பா அம்மா பேர்
3: என்ன?
2: அப்பா அம்மா என்ன வேலை பாக்குறாங்க?
3: அப்பா வந்து இன்ஜினியர்.
2: சரி, அம்மா?
3: அம்மா ஹோம் மேக்கர்.
2: தம்பி, இந்த 2025 இந்த வருஷத்துல அப்பா அம்மா எதுவும் கேட்டுக்கிறீங்களா? எதுக்கும் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க கேட்டுருக்கீங்களா?
3: இல்ல, இன்னும் கேட்கல.
2: சரி, உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க?
3: ஓ,
2: தம்பி பேர் என்ன? உங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டு அப்படின்னா என்ன விளையாட்டு
3: சொல்லுவீங்க?
2: அப்புறம்
3: அவரும்
2: கண்ணாமூச்சி. ஸ்போர்ட்ஸ் என்ன விளையாடுவீங்க?
3: ரன்னிங் ரேஸ், ஃப்ராக், லெமன் ஸ்கூன்னு நிறைய விளையாடுவேன்.
2: அப்பா அப்பா, ரவுண்டு கட்டி நிறைய விளையாடுவீங்க. உங்களுக்கு பிடிச்சமான உணவு அப்படின்னா என்ன உணவு பிடிக்கும்?
3: புளிசாதம்.
2: புளிசாதமா?
3: ஒயிட் ரைஸ் பிடிக்கும்.
2: ஒயிட் ரைஸா? சரி, எதிர்காலத்தில் நீங்கள் என்ன வேலைக்கு போகலான்னு ஆசை?
3: இன்ஜினியர்.
2: இன்ஜினியர் ஆகணுமா? உங்கள் அப்பா இன்ஜினியர், நீங்களும் இன்ஜினியர் ஆகணுமா? சரி சரி சரி, நல்லா படிங்க தம்பி. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சினிமா பாட்டு சொல்லுங்கள்.
3: விஜய்
2: படத்துல இருந்த பாட்டா?
3: விஜய் இல்லை, கோட் சாங்.
2: கோட்டா?

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்

0: நேர்கள் கேட்கவிருப்பது சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று இடம்பெறுவது கனடா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில். நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC பராமரிப்பு பணிதாங்கறத புரிஞ்சுக்கங்க.
3: நம்ம காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமா நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சதுனால ONGC இனிமே புது கிணறு எதையும் தோன்றதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே உள்ள பழைய கிணறுகளை பராமரிச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
2: இன்னொரு விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி மீத்தேன் ஷேல் கேஸ் எல்லாம் எடுக்கல. நீங்க தேவையில்லாம குழம்பவோ பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இங்க கிணறு தோண்ட இருந்த எந்திரங்கள் எல்லாம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிட்டாங்க. இதே நிலை நீடிச்சதுன்னா மத்த எந்திரங்களையும் வெளி மாநிலத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இதனால ONGC நம்பி இருக்கக்கூடிய 10,000 ஏழை தொழிலாளிகள் வேலை வாய்ப்பு தான் பறிப்போகும். இது புரிஞ்சா சரி.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

0: என்றும் மக்கள் பணியில் ONGC.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை, ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: காரிப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இது சக்தியின் திருவிழா. இன்று இடம்பெறுவது கனடா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலானது கனடாவில் வாழும் தமிழ் மற்றும் தென்னிந்திய மக்களின் ஆன்மீக தேவைக்காக கட்டப்பட்டது. வெளிநாட்டில் இருந்தாலும் நமது பாரம்பரியமும் வழிபாடும் தொடர வேண்டும் என்பதற்காக அந்த சமூகம் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஆலயம் இது. இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதிகளாக அம்மன் மூலவர் மட்டுமல்லாமல் உள்ளே வேறு தெய்வங்களும் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் மூலவர் லலிதா திரிபுர சுந்தரி வடிவத்தில், ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் சனிக்கிழமை தோறும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இந்த தலத்தில். செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஸ்ரீ சக்கரம் ஒன்று அமைக்கப்பட்டு பௌர்ணமி சக்கர பூஜையும் நடைபெறுகிறது இந்த திருக்கோவிலில். இந்த கோவிலின் சிறப்பு பூஜைகள் மற்றும் வேண்டுதல்கள், பக்தர்கள் இந்த முக்கியமான சில வேண்டுதல்களை மனதில் வைத்து இந்த கோவிலுக்கு தரிசனம் வருகிறார்கள். திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வெற்றி பெறவும், ஆரோக்கியம் மேம்படவும் அம்மனை துதிக்கிறார்கள். அம்மன் அர்ச்சனை, சந்தான பூஜை, சரஸ்வதி லக்ஷ்மி பூஜை, வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் நடைபெறும் அபிஷேகத்தின் மூலம் அம்மன் அருளை வேண்டி நிற்கிறார்கள் பக்தர்கள். இந்த கோவில் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் இலவச தமிழ், யோகா, தியானம் முதலிய வகுப்புகளும் நடைபெறும் ஒரு அரங்கமாக திகழ்கிறது. முக்கியமான பண்டிகை நாட்களில் அன்னதானமும், பரதநாட்டியம் மற்றும் கர்நாடக இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஸ்தலமாகவும் விளங்குகிறது இந்த திருக்கோவில்.

மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

காரி பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி சக்தியின் திருவிழா. நேர்களே, ஆடி மாதமும் பூரம் நட்சத்திரமும் சேரும் ஒரு அற்புதமான திருநாளாக இந்த நாள் உள்ளது. இது ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் அவதார தினமாக ஆண்டாள் ஜெயந்தி எனவும் கொண்டாடப்படுகிறது. ஆடி பூரம் இன்று. இந்த திருநாளின் வரலாற்று பின்னணி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் கோதை நாச்சியார்தான் ஆண்டாளாக வழிபடுகிறார் மக்கள். ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாழ்வார். திருப்பாவை நாச்சியார் திருமொழியை பாடியவர் இவர். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ரங்கநாதர் ஏற்றுக்கொண்டதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற பெயரும் உள்ளது. இந்த ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவம் என்ன? தாய்மைக்கான திருநாள் இது. ஆடி மாதம் தட்சிணாயணம் தொடங்கும் காலம் இது. அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். வளமும் விவசாயமும் பெருக மழைக்காலம் தொடங்குவதால் விவசாயிகள் மனமுருகி வளம் பெற வேண்டுவார்கள். இத்திருநாளில் பெண்களின் பண்டிகையாகவும் திகழ்கிறது இந்த ஆடிப்பூரம். சுமங்கலிகள் தாலி பாக்கியம் நிலைக்கவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன் கிடைக்கவும் அம்மனை வேண்டிக் கொள்ளும் திருநாள் இது. இந்த திருநாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம், ஆடிப்பூர தேரோட்டம் மிக பிரசித்தியானது. பெண்கள் புது வளையல் வாங்கி அணிந்து கொள்வார்கள். சுமங்கலிகள் புது மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்வார்கள். சில இடங்களில் அம்மனுக்கு கூழ் படைத்து ஊருக்கெல்லாம் வழங்குவார்கள். ஆண்டாள் பாசுரங்களும் திருப்பாவையும் ஒழிக்கும் ஆடிப்பூரம் இன்று.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
2: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம

0: தப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: காரிப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி சக்தியின் திருவிழா. உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று இடம்பெறுவது கனடா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில். கனடா மிசிசௌகாவில் அமைந்துள்ள இந்த ஆலயம் கனடாவில் வாழும் தமிழர்களின் ஆன்மீக மையமாக திகழ்கிறது. இங்கு அன்னை செல்வம், ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை மற்றும் வெற்றிக்கு எல்லையில்லாத கருணையோடு அருள் புரிகிறாள். இந்த கோயில் வளாகமே அமைதியானதென இங்கு வந்து செல்லும் பக்தர்கள் மனநிறைவோடு சொல்கிறார்கள். காலை 9:00 முதல் 12:30 வரையிலும், மாலை 5:00 முதல் 8:30 வரையிலும் இங்கு தரிசனம் கிடைக்கும். இங்கு வந்து அர்ச்சனை செய்தால் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்பிக்கையோடு சொல்கிறார்கள். இந்த கோவிலின் உயிர் நாடியே திருவிழாக்கள் தான். நவராத்திரி நாட்களில் 9 அம்மன் 9 அலங்காரத்தில் காட்சி தருகிறார். குழந்தைகள் பொம்மை கொடு வைக்கிறார்கள். கார்த்திகை நாட்களில் 1000 விளக்குகள், ஐயப்ப பஜனை, சிவன் பார்வதி ஊர்வலம், இரவு முழுவதும் வண்ண விளக்குகளால் கோவில் ஜொலிக்கிறது. தைப்பூசத்திலும் சித்ரா பௌர்ணமியிலும் இத்திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று இடம்பெறுவது கனடா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவில். அங்குள்ள பக்தர்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலை வெறும் கோவிலாக மட்டுமல்லாமல் ஒரு கலாச்சார பள்ளியாக கொண்டாடுகிறார்கள். இலவசமான தமிழ் வகுப்புகளுக்கும் யோகாவுக்குமாக இங்கு தினந்தோறும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. குழந்தைகளுக்கு பாரத கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கும் இடமாக விளங்குகிறது. பண்டிகைகள், அன்னதானம், சமூக சேவை என இந்த கோவில் மத நல்லிணக்கத்தோடு அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. தொலைவில் இருந்தாலும் தாயின் அருள் தொடர்வதாக பக்தர்கள் மன நிம்மதியோடு இந்த கோவிலை தொடர்ந்து வணங்கி வருகிறார்கள்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: தொடர்வது ஜிக்கி பாடியிருக்கும் பாடல்.

0: காரை பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லஸ், காரைக்கால் ஒயின்ஜிசி காவேரி அசர் வழங்கிய சக்தியின் திருவிழா நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லஸ் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோஜுவல்லஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நேரிலை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில். நேரம் 6 மணி. இனி நாம் கேட்கலாம் பண்ணிசை. பாடியவர் தர்மபுரம் P. சுவாமிநாதன் அவர்கள்.

0: member allegedly opened fire on them following a scuffle in Udhampur district today. The incident took place in remote Pancheri area when the VDG members were heading for Damnot police post. The injured person was shifted to hospital while a police party rushed to the scene immediately after getting the information. Efforts are on to arrest the accused. India has dispatched the first tranche of the 20 metric ton relief supplies to Colombia to support the ongoing post-earthquake recovery efforts. In a social media post, External Affairs Minister Dr. S. Jayashankar said, the assistance includes medicines and medical equipment, temporary shelter and hygiene support, and other essential items needed in the aftermath of the disaster. He noted that India stands in solidarity with the people of Colombia during these difficult times. In Orissa, 2 days of incessant rain have triggered a fresh flood threat in the northern parts of the state, with several rivers swelling rapidly and crossing danger levels. Our correspondent reports the flood situation is grim in several parts of northern Orissa. Flood water is spreading into low-lying areas, roads are submerged and swollen rivers are cutting off connectivity. Meanwhile, IMD has issued an orange alert for heavy to very heavy rain today in Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Jharkhand, Uttar Pradesh and Uttarakhand. Heavy rain is also likely in northern states including Delhi, West Madhya Pradesh, Madhya Maharashtra, Vidarbha, Odisha, among others. And that is the end of this news bulletin.
1: Vanakkam. ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 மணிக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரைகள் இன்று மாலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரை இடம்பெறும். தூர்தர்ஷனில் குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவங்கள் இடம்பெறும். குடியரசுத் தலைவர் உரையின் பிராந்திய மொழிபெயர்ப்பை ஆகாஷ்வாணி இன்று 9:30 ஒலிபரப்பும். 80th சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். விழாவின் போது 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட உள்ளது. இந்திய விமானப்படையின் MI-17 விமானங்கள் மூலம் விழா பகுதி மீது மலர்களை சொரியவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். சுதந்திர தின விழா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: இவ்வாண்டு சுதந்திர தின விழா வந்தே மாத்திரம் தேசபக்தி பாடலின் 150 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலும், விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஆற்றல்மிகு இளையோர் சக்தியின் முக்கிய பங்களிப்பை கொண்டாடும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் முறையாக செங்கோட்டை கொண்டாட்டங்களின் போது வந்தே மாத்திரம் தேசபக்தி பாடல் இசைக்கப்பட உள்ளது. தேசிய மாணவர் படையினர் மற்றும் மை பாரத் தொண்டர்கள் தேசிய கீதத்தை தொடர்ந்து வந்தே மாத்திரம் பாடலை இசைக்க உள்ளனர். தேசிய மாணவர் படையின் முப்படை பிரிவுகளைச் சேர்ந்த 2500 மாணவ மாணவர் மை பாரத் தொண்டர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். வாழ்வின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் விழாவை நேரில் காண சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட கலைஞர்கள், முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பெண் தொழில் முனைவோர், ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற சாலையோர வியாபாரிகள் மற்றும் பாரத் டாக்ஸி டிரைவர்கள் இதில் அடங்குவர். சுதந்திர தின விழாவையொட்டி தலைநகரில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பாதுகாப்பு படையினர் 15,000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டை பகுதியில் 5,000 CCTV கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி மக்களிடையே தேசப்பற்று மற்றும் கொண்டாட்ட உணர்வை தூண்டும் வகையில் நாடு முழுவதும் முக்கியமான 343 இடங்களில் பேண்டு வாத்திய நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: பிரிவினை கால கொடுமைகளை நினைவு கூறும் நாளான இன்று

0: இத்தகைய கொடுமைகளால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பெரும் துயருக்கு ஆளானவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தியுள்ளார். 1947 August 14 வரலாற்றின் மிக கொடூரமான அத்தியாயத்திற்கு சாட்சியமாகவே நீடிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். பிரிவினையின் போது வீடுகள், சொத்துக்கள் மற்றும் அன்பானவர்களை விட்டு புலம்பெயர நேர்ந்த லட்சக்கணக்கிலான மக்களின் துயரங்களை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக் கூறுவதன் மூலம் மறுபடியும் நாட்டை துண்டாட முயலும் சக்திகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதே பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் சமூக ஊடகத்தில் அஞ்சலி பதிவு வெளியிட்டுள்ளனர். போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுவோர் வெளிநாடுகளுக்கு தப்பினாலும் அவர்களை தேடிப்பிடிக்க அரசு அயராத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போதை மருந்து கடத்தல் புள்ளி வீரேந்திர சிங் பயோசா இன்று அதிகாலை டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பினரால் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். UAE அதிகாரிகள் மற்றும் இந்திய ஏஜென்சிகளுக்கு இடையிலான தொடர் ஒருங்கிணைப்பு காரணமாகவே இது சாத்தியமாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். போதை மருந்து கடத்தல் புள்ளிகள் மற்றும் இதர குற்றவாளிகளை தேடி பிடித்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான குளோபல் ஹண்ட் நடவடிக்கையின் கீழ் துருக்கியிலிருந்து முகமது சலீம் தோலா, மலேசியாவிலிருந்து நவீன் சிக்கர் ஆகியோர் ஏற்கனவே இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காவல், தீயணைப்பு, ஊர்காவல் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணிபுரிந்த மற்றும் வீரதீர செயல் புரிந்த 1057 பேருக்கு மத்திய அரசு பதக்கங்களை அறிவித்துள்ளது. இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீரதீர செயல் புரிந்த 197 பேரும் இதில் அடங்குவர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு விருது மற்றும் பதக்கங்களை அவர் வழங்குகிறார். விழாவின் போது பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளன. விழாவை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாமிலும், குடிமைப் பொருள் வழங்குதுறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து மாகேயிலும், வேளாண் அமைச்சர் திரு ராஜசேகரன் காரைக்காலிலும் தேசிய கொடி ஏற்ற உள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் இன்று கடற்கரை சாலை காந்தி திடலில் ஹர்கர் திரங்கா கண்காட்சியை தொடக்கி வைத்தார். வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் உணர்வை கருப்பொருளாக கொண்டு கலை பண்பாட்டுத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கண்காட்சியின் தொடக்க விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மூவர்ண கொடியுடன் படம் எடுத்துக்கொள்ள செல்ஃபி பாயிண்ட் வசதியும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ஹர்கர் திரங்கா தொடர்பான இதர நிகழ்வுகள் குறித்து ஒரு தொகுப்பு.
2: ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் ஒரு பகுதியாக காரைக்காலில் காவல்துறை சார்பில் உரிய பாதுகாப்புடன் இன்று நடைபெற்ற படகு பேரணியில் தேசிய கொடியால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் 60 காவல்துறை படகுகள், சுங்கத்துறை படகுகள் மற்றும் மீன்பிடி படகுகள் கலந்து கொண்டன. அரசலாறு மற்றும் கடற்கரை பகுதிகளும் மூவர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏனாமில் மை பாரத் அமைப்பினர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் இணைந்து இன்று ஹர்கர் திரங்கா சைக்கிள் பேரணி நடத்தினர். தொடர்ந்து ராஜீவ் ரிவர் பீச் பகுதியில் ஸ்வச்சதா இயக்க பணிகளிலும் இவர்கள் ஈடுபட்டனர். மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா மற்றும் இதர அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெற்ற ஹர்கர் திரங்கா வாக்கத்தான் நிகழ்வை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஜிப்மர் மருத்துவர்கள், ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் மூவர்ண கொடி ஏந்திய வண்ணம் இதில் கலந்து கொண்டனர்.
0: வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழு நீரம்மன் ஆலய தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு தேரிழுத்தனர். செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தை ஆளுநர் தொடக்கி வைப்பது பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்தே வழக்கமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தென்னக பண்பாட்டுத்துறையுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது.

0: வேளாண் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் நடைபெறும் தொடக்க விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை விழாவை தொடக்கி வைக்கிறார். உள்ளூர் கலைஞர்கள் மட்டுமின்றி குஜராத், தெலுங்கானா, கேரளம் உள்ளிட்ட வெளிமாநில கலைஞர்களும் இவ்விழாவின் போது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். கலை நிகழ்ச்சிகள் காரைக்கால் கடற்கரை திடல் மற்றும் திருநள்ளாறு ஆங்கில பூங்காவில் நடைபெறும். காரைக்காலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடை உரிமம் பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அதற்கு மேல் அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை இருக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 மணிக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழிநீரம்மன் ஆலய தேர்த்திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 6:20.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கு ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
5: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த உலகத்துல மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யார் மூணு பேரு? பெரியவர்கள், சிறியவர்கள், கயவர்கள். சரி, இந்த மூணு பேரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? யார் யார் எப்படி? ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க செய்யற உதவியோட வகைகள் அவங்க மூன்றா பிரிக்கலாம்னு அவையார் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற உதாரணம் இருக்கு பாருங்க. அப்படி இயற்கையெல்லாம் பார்க்கிற காட்சிகள்ல இருந்தே சொல்றாங்க. அதுக்கு மரத்தை எடுத்துக்கிறாங்க. மூணு மரம், ஒன்னு பலாமரம், இன்னொன்னு மாமரம், இன்னொரு பாதிரி மரமா. பலாமரம் என்ன பண்ணும்? அது முதல்ல பூத்துட்டு காய்க்குமா, நான் அந்த பூவை பாக்குறதுக்கு முன்னாடி பலா காய்க்கும் அண்ணுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து மாமரம், அவன் பூ பூக்கும், அப்புறமா பிஞ்சு வரும், அப்புறமா காய் வரும், அப்புறம் இறுதியில கனி வரும். ஆனா பாதிரி மரம் அழகா பூக்கும், ஆனா ஒரு கனியை கூட தராதுங்க. இந்த மூணு மரங்களையும் மனிதரோட செயல்களோட குணங்களோட ஒப்பிட்டு அவ்வையார் ஒரு அழகான நீதியை சொல்றாங்க. சொல்லாமலே பெரியார், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குணமாள வேர்க்கன் நாய், கூறுமவை நாடில்

0: பலா மாவை பாதிரியை பாருங்கிறாங்க. இந்த பாட்டில் அவையார் மூன்று வகையான மனிதர்களை சொல்றாங்க. என்னது? முதலாவது பெரியவர்கள், சான்றோர்கள். இவங்க சொல்லாமலேயே பிறர் தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு துன்பத்தில் இருக்கிறத பார்த்து உதவிக்கிற நிட்டுவாங்க. அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவங்களை தான் பூக்காம காய்க்கக்கூடிய பலாமரத்தோடு ஒப்பிடுறார். ரெண்டாவது சிறியவர்கள். இவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சொல்ல வேணும், கேட்ட பிறகுதான் அவங்க செய்வாங்க. இவங்களை பூத்து காய்க்கும் மாமரத்தோடு ஒப்பிடுறார். மூன்றாவது கயவர்கள். அவங்க எவ்வளவு எடுத்து சொன்னாலும், எவ்வளவு வேண்டி கேட்டாலும் நல்ல செயல்களை முன்வர மாட்டார்கள். அவங்க பூத்தும் பயன் தராத பாதிரி மரத்தோட ஒப்பிடுறார். எவ்வளவு அருமையான ஓமை. இந்த பாட்டில் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குது. என்னது? நாம் எந்த மரத்தை போன்றவர்கள்? யாராவது கேட்ட பிறகுதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோமா? அவர்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்குறோமா? ஒரு தாய் குழந்தை எழுவதற்கு முன்பே அதோட பசியை உணர்றா. ஒரு நல்ல ஆசிரியர் மாணவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுடைய சந்தேகத்தை புரிந்து கொள்கிறார். ஒரு நல்ல நண்பன் ஒருவருக்கு உதவி வேண்டும்னு சொல்றதுக்கு முன்னாடியே தோல் கொடுக்கிறான். இதுதான் பெரியவருடைய பண்பு. கேட்ட பிறகு உதவுவது நல்லது, கேட்கும் முன்னே உதவுவதுதான் உயர்ந்ததுங்கிறாங்க. நம் வாழ்க்கை பிறருக்கு பயன் தரும் பலாமலத்தை போல இருக்கட்டும். நம் சொற்களை விட செயல்கள் பேசட்டும். அப்பதான் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நம்மால் உண்மையாக புகழ் சேர்க்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையோட நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமுது நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை வடம் தெரு, மயிலாடுதுறை.
2: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நேரம் 6:25.
6: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14-17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19-10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
10: கல்யாணத்துல கவனிச்சியா?
11: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
12: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
13: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 லைட் ஹவுஸ். இன்று நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இன்றிரவு 7 மணிக்கு தில்லியிலிருந்து நேரலையாகும். இன்றிரவு 9:30 குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாளர் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசை தூரிகை. இன்றிரவு 8:10 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 8:15 திரை இசை. 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருவாரூர் சிமடிசல்சன் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். இன்றிரவு 10:00 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. 10:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும். இன்றிரவு 10:30 திருவாரூர் மகாராஜா சில்ஸ். காரைக்கால் PSR தங்க மளிகையின் இரவும் மலரும்.

0: இரவு 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நிகழ்ச்சிகளை கேட்கலாம், ரசிக்கலாம், நிகழ்ச்சிகளில் பங்கு பெறலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களை காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். கேட்டது லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சில நொடிகளில் மாலை 6:30 மாநில செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 4,24,000 கோடி ரூபாயை எட்டியதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துறையில் மகளிர் பங்களிப்பு 30% உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜே பி பர்திவாலா, திரு வினோத் சந்திரன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த படிப்பும் வழங்கப்பட உள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கான வகுப்புகளை இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
3: தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 36,344 இருக்கைகளுடன் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் 26,388 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகுப்பு இன்னைக்கு வந்து நம்ம துவக்கி வச்சிருக்கோம். சென்னையில இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்ப நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இன்னையிலிருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனி வரும் காலங்கள்ல என்னென்ன டெக்னாலஜி வைஸ் செய்யணுமோ அது எல்லாமே செய்யறோம் சார். மெயின் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து AI ரிலேட்டட் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 ஐடி கல்லூரி புதிதாகவும் நம்ம கொண்டு வரோம்.
2: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவேக கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது.

0: சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரியில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக ஜெர்மனி வங்கியிடமிருந்து கடனாக பெறப்பட்ட 59 கோடி ரூபாயை கரையை பலப்படுத்துவதற்காக செலவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த அணுகுமுறை தவறானது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: கர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் இயக்கத்தின் கீழ் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் 100க்கணக்கான மாணவிகள் பங்கேற்ற பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சுதந்திர தினத்தையொட்டி மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள நங்கவள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகள் 80 அடி நீள தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக வந்தனர். நங்கவள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து நங்கவள்ளி தேர்வீதி மற்றும் முக்கிய வீதிகளின் வழியாக கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பேரணியாக வந்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பேரணி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையிலும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறும் அது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் 80வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் 80 எனும் எண் வடிவத்திலும் நின்று மாணவியர் அசத்தினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இதேபோல் தூத்துக்குடியில் 1000 அடி நீள தேசிய கொடியை 1000 மாணவர்கள் ஏந்தியபடி தேசப்பற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தூத்துக்குடியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியினுடைய தேசப்பற்று மற்றும் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை நினைவு கூறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 1000 மாணவ மாணவியர்கள் 1000 அடி நீள மூவர்ண தேசிய கொடியை பள்ளி முன்பாக கையில் ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை புரிந்தனர். முன்னதாக பள்ளி வளாகத்தில் 1000 மாணவர்கள் ஐ லவ் இந்தியா என்ற வாசகத்தில் நின்று இந்தியாவை தாங்கள் நேசிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த சாதனை நிகழ்ச்சியில் 1000 மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமாபுரம் மணப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அமுதம் பல்பொருள் அங்காடியில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மேட்டூர் அணையில் அணை பாதுகாப்பு மதிப்பீடு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று வழங்கினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தூய்மை இந்தியா குறித்த விழிப்புணர்வு

0: இயக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்பகுதியில் அலையில் சிக்கி போராடிய 14 வயது சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். விளையாட்டுச் செய்திகள். கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் தனிநபர் பிரிவில் அதித்தி சுவாமி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம் உட்பட 35 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி பிரிவு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜப்பானையும் மகளிர் பிரிவில் பங்களாதேஷையும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி எதிர்கொள்கிறது. சின்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்றுமிழுவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 2வது இடத்தில் உள்ளார். தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கொரியா சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவங்களுக்கு ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
2: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
7: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 6:42.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: நேயர்களை இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை.
11: உங்கள் கடை காரைக்கால்.
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால். நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
7: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
13: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
14: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
13: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
14: தொடர்புக்கு 8925936936.
15: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
16: இன்றைய உணவு முறை
11: நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எப்படி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் உள்ள இந்த மாற்றம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டில் அல்லது பொதுவாக உலகம் ஃபுல்லாகவே 1960 வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா உணவு பஞ்சம், எங்கே பார்த்தாலும் உணவு பஞ்சம். 1960 to 1980 பிறகு வரைக்கும் பார்த்திங்கன்னா உணவு பஞ்சம் இல்லை, ஆனால் இதில் சத்து இருக்குது அதில் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து ரசித்து சத்துக்காக சாப்பிட்டோம். 1980 to 2000 வரைக்கும் பார்த்திங்கன்னா சத்து அதோட சேர்த்து சுவையாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு தலைமுறை வந்துச்சு. 2000 பிறகு உள்ள தலைமுறை பார்த்திங்கன்னா சத்து பற்றி கவலையே இல்லை, சுவை மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் உணவு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், இப்போ வடை செஞ்சோன்னா தங்க நிறத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு விளம்பரம் வருது. அந்த மாதிரி ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் ஐஸ்கிரீம் கிடைக்குது. ஸ்வீட் கடையில் உள்ள ஸ்வீட்ஸ் பார்த்தோம்னா அதுலேயும் கலர் கலராக இருக்குது, அதில் போடுற கலரு, அதில் போடுற ப்ரிசர்வேட்டிவ், அதில் போடுற சுவையூட்டிகள், இது எல்லாமே

0: ஸ்வீட் கடையில் உள்ள ஸ்வீட்ஸ் பார்த்தோம்னா அதுலேயும் கலர் கலராக இருக்குது. அதில் போடுற கலரு, அதில் போடுற ப்ரிசர்வேட்டிவ், அதில் போடுற சுவையூட்டிகள், இது எல்லாமே வந்து நமக்கு கெடுதலை உண்டாக்குது. அதிக மசாலா கலந்த உணவுகள், எண்ணெயில் பொறித்த உணவு தான் கிடைக்குது, அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த உணவு தயாரிக்கும் போது அதில் வைக்கிற வெப்பத்தை பார்த்தோம்னு வச்சிங்கன்னா அதில் வந்து இயற்கையாக எந்த பொருளும் எந்த விட்டமின்ஸ் மினரல்ஸுமே இருக்கவே இருக்காது. இயற்கை சத்துக்கள் எல்லாம் போய் கருகி போயிடும் அந்தளவுக்கு அதில் வெப்பத்தை வைக்கிறாங்க. அதில் வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து செயற்கை நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகளை கலந்து அதை தான் சாப்பிட்றோம். பெரும்பாலும் காய்கறி பழங்கள் வந்து சாப்பிட்றதே இல்லை, பெரும்பாலும் நிறுத்திட்டாங்க. சாப்பிட்டாலும் ஜூஸ் மாதிரி சாப்பிட்றாங்க. அதில் வந்து நார் சத்து கிடைக்காது. நார் சத்துன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சத்து. அது வந்து நம்ம குடலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. சாப்பாடுங்கிறது ஏதோ சாப்பிட்றோம் நாக்குக்கு சுவை தருது வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்றது கிடையாதுங்க. அது நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையும் நம்மளோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற கருவி அது தான். உணவு சாப்பிட்றதுன்றது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, அது ஒரு அறிவியல் பூர்வமான நிகழ்வு. உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் நம்ம மூளையை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி அப்பிடைட் சென்டர்னு ஒன்று இருக்குது. அப்பிடைட் சென்டர்னா என்னென்னா நமக்கு பசியை உண்டாக்குறதுக்குன்னு ஒரு பகுதி மூலையில் இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாட்டைட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி மீசோலிம்பிக் பாத்வே அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ளஷர் பாத்வே அப்படின்ட்டு. அதாவது பசியும் இல்லை தேவையும் இல்லை, ஆனாலும் சுவைக்காக சாப்பிட்றது. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் பருமன் நோய் வரும், அப்படி ஒரு பாத்வே இருக்குது. இப்போ அப்பிடைட் சென்டரோட வேலை என்ன அப்படின்னா பசிச்சிச்சுன்னா இறைப்பைக்கு சொல்லி சாப்பிடு அப்படின்னு சொல்ல வைக்கிறது அதோட வேலை. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சிங்களேன், தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை என்ன இருக்குது, அதுக்கு வந்து அழுத பிறகு பால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அப்பிடைட் சென்டர் நல்லா வளரும். அப்போ வந்து எதிர்காலத்துலேயும் அந்த அப்பிடைட் சென்டர் நல்லா வேலை செய்யும். ஆனால் நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு அப்படியே வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பிடைட் சென்டர்ன்ற ஒரு பகுதி வளரவே வளராமல் போயிடும். எதிர்காலத்தில் பசின்னு ஒன்று அந்த உறுப்பு வேலையே செய்யாது, அதனால் பசின்னு ஒன்று தெரியவே தெரியாது. அதே மாதிரி சாட்டைட்டி சென்டர் அப்படின்றது போதும் சாப்பிட்டது போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை நம்ம வேலை செய்ய விடுறது அப்படின்னா குழந்தை சாப்பிட்றது போதும்னு தட்டி விட்டுச்சு அப்படின்னா அதோட நிறுத்திடணும். அப்புறமும் போட்டு திணித்தோம் அப்படின்னா வாந்தி எடுத்துகிட்டு வயிறு தொந்தரவு வந்து உடல் தொந்தரவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதுதான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கெடுதல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: நாம் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்,
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நேர்களை நம்ம இணைந்திருக்கிறோம் தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
8: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
7: 5000 GB டேட்டா,
8: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டூயல் பேண்ட் வைஃபை.
7: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
8: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
7: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின்.

0: புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: காணி பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் இசை தூரிகை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

0: வருகிறது.
1: காரைப்பண்பலையில் 1.3 எல்லாம் இணைந்திருக்கிறோம் நமது காரைப்பண்பலையில். நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரியசர் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகசின் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா அம்மாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்கு திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம், உங்கள் கடை தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் வழங்கும் நண்பண்டா.
7: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
10: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1,947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1,947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1,947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1,947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
12: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம்.

0: மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
6: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் இசை துறையை நிறைவாக ஒழிக்கிறது நெற்றிக் கண்பட பாடல்.

கேட்ட ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. இன்னும் சில நொடிகளில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை தில்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஹரிபண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடைய

அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அசாமில் 1000க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத்துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் டாஷ்கெண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி

0: நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 8:10:30.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கல்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: ரேஜக்கா, ஏதோ காய்கறி பறிக்கணும்னு சொன்னீங்கல்ல, எப்ப பறிக்கணும்?
9: அட, இந்த நேரத்துல பூங்குடி இதுக்காகவே வந்தியா? ஆமாம்மா, பறிக்கத்தான் வேணும். என்ன ஒண்ணு, அக்காவுக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு அரை மணி நேரம் மட்டும் உட்காருறியா? சேர்ந்தே போய் பறிப்போம்.
8: அதனால என்னக்கா, நீங்க வேலைய பாருங்க, நான் போய் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு இருக்கேன்.
9: அப்படிங்கிறியா? சரி, இந்தா தோட்ட சாவி.
8: அது சரிக்கா, இது என்ன இவ்ளோ பெரிய பானை? அதுவும் வெள்ள துணி எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கீங்க. ஏதாவது மாங்கா கிங்கா வட்டி போட்டு வச்சிருக்கீங்களா என்ன?
9: ஓ, இந்த பானைய பத்தி கேக்குறியா பூங்குடி? உள்ள இருக்கிறது அமுத கரைசலு.
8: என்னக்கா நீங்க ஏதோ அமுத சுரபி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
9: சொன்னாலும் சொல்லாட்டியும் இது ஒரு அமுத சுரபிதான் பூங்குடி.
8: அமுத சுரபியா அக்கா? அப்ப அத சாப்பிடலாமா? இனிப்பா இருக்குமா?
9: பூங்குடி, இந்த அமுத கரைசல் எதெல்லாம் வச்சு செய்யறேன்னு நான் சொல்றேன். சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்றத அப்புறம் நீ முடிவு பண்ணு.
8: எதை வச்சு எதை வச்சு சொல்லுங்க சொல்லுங்க.
9: இந்த மண்பானைக்குள்ள இருக்கிறது 10 லிட்டர் தண்ணீரு, 1 கிலோ பசுஞ்சாணம், 1 லிட்டர் பசுங்கோமியம், 25 கிராமு நாட்டு சக்கரை.
8: நேரேவதியக்கா, இத மாதிரி தானே அன்னைக்கு சுபாக்காவை ஏமாத்தினீங்க, இப்ப என்னையும் ஏமாத்திட்டீங்களே நீங்க.
9: நான் எங்க ஏமாத்தினேன்? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒண்ணு கேக்குறீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன்.
8: சரி, அதெல்லாம் விடுங்க. இது எதுக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு அதை சொல்லுங்க.
9: இப்ப சொன்ன கலவை எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி ஒரு பானையிலயோ இல்ல பெரிய பிளாஸ்டிக் குடத்திலயோ சேர்த்து ஒன்னா கலக்கி வச்சிடணும். கலக்கறதுலயும் ஒரு முறை இருக்குது. வலப்புறமா ஒரு 50 முறை, இடப்புறமா ஒரு 50 முறை சுத்துற மாதிரி கலக்கணும்.
8: 50 முறையா? எத்தனை வேலைக்கா?
9: காலையில, மத்தியானம், சாயந்தரம், இப்படி 3 வேளையும் கலக்கணும் பூங்குடி.
8: இப்படி எத்தனை நாளைக்குக்கா?
9: பல நாளைக்கு எல்லாம் தேவையில்லை, ஒரு பகலு ஒரு இரவு, அதாவது 24 மணி நேரத்துல இந்த அமுத பானம் தயாராயிடும்.
8: தயாரான பிறகு
9: 1 லிட்டர் அமுத கரைசலை எடுத்து 10 லிட்டர் தண்ணியில கலந்து செடிங்களுக்கு தண்ணீரோட பாய்ச்சலாம், இல்ல வேர் நனையிற மாதிரி தெளிக்கலாம்.
8: அப்படியெல்லாம் செஞ்சா என்ன ஆகுங்கா, அத முதல்ல சொல்லுங்க.
9: சும்மா செடிங்கள்லாம் தல தலன்னு வளர்ந்து, இப்ப பாத்தியா அக்கா வீட்டுல காய்கறி எல்லாம் பறிக்க முடியாத அளவுக்கு, உன்னையும் உதவிக்கு கூப்பிடுறேன்ல, அந்த அளவுக்கு காய்கறி பயிர் எல்லாம் நல்ல வளமா வளர்ந்து பலனை கொடுக்க

0: ஏங்கா, இந்த பசு சாணமும் இந்த பசும் கோமியமும் சேர்ந்து இவ்வளோ சக்தி கிடைச்சிருமா செடிங்களுக்கு?
1: ஆமா பூங்கொடி, அது கூட சேர்க்கிற தண்ணியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து சக்தி மிக்க பானமா மாறி போயிடுது.
0: ஏங்கா, இத தோட்ட பயிருக்கு மட்டும்தான் தெரிக்கணுமா இல்ல வயல்களுக்கும் தெரிக்கலாமா?
1: எல்லா விதமான பயிர்களுக்கும் தெரிக்கலாம் பூங்கொடி. வயலுக்கெல்லாம் தண்ணி விடுவோம் பாத்தியா, அது கூடவே சேர்த்து இந்த அமுத கரைசல விட்டுறலாம். வயல்ல விளைச்சல் அமோகமா வரும்.
0: இப்பதாங்க எனக்கு தெரியுது ஏன் உங்க காய்கறிலாம் இவ்வளவு செழிப்பாவும் சுவையாவும் இருக்குதுன்னு.
1: அக்காவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டியா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கல்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: காரிப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
6: சதங்க மாளிகையில் வைர திருவிடா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
7: தங்க மாளிகை காரைக்கால்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
3: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் 8:30. இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருவாரூர் சீமாட்ட சில்சன் காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்.
0: நேர்களை காரி பண்பலை 100.3 இணைந்து உங்களின் விருப்பமான திரைசை பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள் 0436 இந்த முன்னணி பெண்களோடு 2311 2311 மற்றொரு எண் 2994 8 0 மற்றொரு எண் 2995 8 0. நிகழ்ச்சியில் இனி முதல் நேரை நாம் சந்திக்கிறோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
4: நான் தென்பிடாகில இருந்து ஆனந்தன் பேசுறேன்.
0: தென்பிடாகி ஆனந்தன், நிகழ்ச்சியுடைய முதல் நேயர், என்ன பாடல்?
4: பொல்லாதவன் படத்துல இருந்து அதோ வாராந்தி வாராந்தி.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம்.
5: கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
6: காரைக்கால்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை மாலை 4 இந்திய தர நிர்ணய அமைவனம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வழங்கும் மனம் விழுதே.
8: இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
9: 14 August 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण करें।
0: கடவுள் உங்க முன்னாடி தோன்றியிருக்கார், உங்களுக்கு ஏதேனும் ஒரே ஒரு வரம் அவர் தரப்போறார், என்ன கேட்பீங்க? நிச்சயமா நம்ம நேயர்கள் விதவிதமான அவங்களுடைய விருப்பங்களையும் தேவைகளையும் இந்த கமெண்ட்ல சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கனரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நான் வரமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கூடிய ஆற்றல் எனக்கு வேணும், வரமாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரைக்கால் நளினி, மனித பிறவே வேண்டாம், விலங்குகளாகவோ பறவைகளாகவோ அடுத்து என்னை படைக்க வேண்டும்னு நான் வேண்டிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, நோய் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஒருதுரை சேப்பு விஜயராகவன், நேரலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேரளம் சந்தோஷ்குமார், இந்த தலைப்பு எனக்காகவே கேட்ட மாதிரி இருக்குது. நான் கடவுள்கிட்ட என்ன கேட்பேனா, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ வேண்டும்னு கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, இது மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி,

வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவதை வரமாக கேட்பேன். கடலூர் துறைமுகம் சுரேஷ். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் பசி, நோய் மற்றும் துன்பமின்றி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும். மனிதர்களிடையே பகைமை நீங்கி அன்பு பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிகால்பாளையம் ஷாகுல் ஹமீத்ராஜா. இந்த நேர் வந்து கடவுளிடம் ஒரே ஒரு வரம் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தால் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் கஷ்டமின்றி அன்புடனும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும். நம்ம ஒரு வரம்னு சொன்னோன்னே நம்ம நேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா விதமான தேவைகளையும் எல்லா விதமான விருப்பங்களையும் ஒரே வாக்கியமாக அமைத்து ஒரே வரமாக்கிட்டாங்க. மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற வரத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவரின் மகிழ்ச்சி மட்டுமல்ல, உலகமே மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உண்மையான வரம்னு அந்த நேயர் சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி. நான் அம்மாவிற்கு மறுபடியும் மகனாக பிறக்க வேண்டும் அந்த நேயர் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன். எல்லோருக்கும் என்னால் முடிந்த உதவியை நான் வாழ்நாள் முழுதும் செய்யும் வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் கேட்ட பாடல்

0: நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சியை காற்றில் வரும் காணும் தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் விரும்பி கேட்கும் திரைசை பாடல்கள் உலா வரும் நேரம் இது. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரையை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். செந்தில்குமார் சொல்லுங்க, என்ன பாடல்?
1: நீங்கள்
0: கேட்டவை
2: வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேர்களை நமது காரை பண்பலையில் நாளை மாலை 6:45 இந்திய தர நிர்ணய அமைவனம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வழங்கும் இசை தூரிகை.
9: இந்திய மக்களின் எளிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க

0: எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: BSNL-ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
6: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடு.
5: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL கொடுக்கறாங்களே.
6: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
7: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 8:40. நமது கரை பண்பலையில் நாளை காலை 9 காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
8: காரைக்கால் GL மருத்துவமனை
9: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: GL மருத்துவமனை
9: காரைக்கால்.
7: செங்கல் சூளை மற்றும் இதை நெல் விடுவதற்கான தார் பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
10: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: VPN கண் மருத்துவமனையும்
12: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
13: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலர்.
14: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
15: வீட்டு உபயோக பொருட்கள்
16: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
17: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: கரைப்பன்மலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் காற்றில் வரும் கானம், நம் நேயர் கேட்ட பாடல்.

0: நேரம் 8:45 காரை பண்பலை 100.3. நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். தன்னுடைய விருப்ப பாடலுக்காக நமது நிகழ்ச்சியில் நீ அடுத்த நேரம் நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: கலைஞர் ராஜா முகமது.
0: சொல்லுங்க.

0: மிகப்பெரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி செல்ஸ், திருவாரூர் மகாராஜா செல்ஸ், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
6: மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
10: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல், சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மளிகை வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை மட்டுமே. நம்ம ஃபேஸ்புக்கில் கேட்ட கடவுளிடம் ஒரே ஒரு வரம். நம்ம நேயர்கள் என்னென்ன வரங்கள் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் இந்த நேர் வந்து கஷ்டமில்லாத மரணம் கேட்டிருக்காங்க. கனகசுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டியிலிருந்து இந்த நேர் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் இந்த நேர் வந்து சுத்தமான நோய் நொடி இல்லாத பூமியை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகரக்கொந்தை கார்த்திகேசன் உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வளர வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்ற அவங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி என்ற நேயர் ஏழைகள் இல்லாத உலகம் வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். அவரைக்காடு வித்யா வீரமணி நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் சுகர் ப்ரெஷர் இல்லாமல் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடு அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பட்டினம் ரமேஷ் பருவமழை பருவம் தவறாமல் பொழிய வேண்டும், இயற்கை பேரிடர் போன்ற எந்த விபத்துகளும் இல்லாத உலகம் வேண்டும், மனிதர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் துயரப்படாமல் வாழ்வதற்கு இந்த இரண்டு வரங்கள். ஒரு வரம் சொல்லியிருக்கோம், இந்த நேர் ரெண்டு வரமும் கேட்டிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் உலகில் உள்ள அனைவரும் நோய் நொடி இல்லாமல் நலமோடு வாழ வரம் கேட்பேன். கைலாஷ் முருகன் மலேசியாவிலிருந்து கொடுத்துருக்காங்க. எஞ்சிக்குடி கைலாஷ் முருகன் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கேட்பேன். தேவனூர் ஜோதிலட்சுமி இன்னொரு ஜென்மம் இருந்தால் இறுதி வரை என் தாய் தந்தை எனக்கு வேண்டும், இந்த ஒரு வரத்தை தான் நான் கடவுளிடம் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேயர் கேட்ட பாடல்

0: பெரிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: பெண்மலை 100.3 எல்லாம் இணைந்திருக்கிறோம். எங்களை நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சியை காற்றில் வரும் காணும் தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் வறுமை கேட்கும் திரைசை பாடல்கள் உலா வரும் நேரம் இது. அடுத்து வரும் நேரில் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
2: சொல்லுங்க.
3: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதுரசேகர் பேசுறேன். எனக்குமா ஊமை விழிகள் படத்திலிருந்து மாமரத்து பூவெடுத்து.
2: சரிங்க, பாடல் கேட்கலாம்.
3: நன்றிமா.
2: நன்றி.

0: அரிப்பன்மொழி 100.3 காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான நேயர்கள் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நாகை மாவட்டம் கரையணிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ரமேஷ், என்ன பாடல்?
1: சேரன் பாண்டியிலிருந்து சம்பாநாத்து.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: கேட்கலாம்,
0: நன்றி. நம்ம நேயர்களுடைய வரங்களும் விருப்பங்களும் வேண்டுதல்களும் என்ன இருக்கு கேட்கலாம். செந்தில் கண்ணன் பேரளம், வாழும் நாள் வரை முழு ஆரோக்கியத்துடன் வாழும் வரம். பெருஞ்சேரி ஜார்ஜ் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நோய் இல்லாமல் இருந்தாலே போதும். இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், பாதிப்பில்லாத இயற்கை, தீய எண்ணங்கள் இல்லாத நல்ல எண்ணம் கொண்ட அன்புள்ளங்கள் கொண்ட மனிதர்கள். இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் மற்றும் வரங்கள். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெரிசிராணி, என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் செல்வத்தையும் கேட்பேன். சங்கரன் பந்தல் ராஜு, நிம்மதியான வாழ்க்கையை கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. வினோத் பொறையார்லேருந்து, அன்பான மனைவி

வேண்டும்னு கேட்பேன். ஸ்ரீதர் நடேசன், பொன்னுசாமி அனைத்து காரியத்திலும் தடைகளின்றி வெற்றி பெறுவதை வரமாக கேட்பேன். மாஸ் நகர் ஸ்ரீதர் இந்த நேயர் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தனுஷா, கடவுளிடம் கேட்க விரும்பும் வரம் மோட்சம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கையம்மன் ஆட்டோதுறை, இன்று போல் என்றும் இப்படியே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்களாம். ஷாகுல் ஹமீது வந்து, சொர்க்கம் போக இறைவனிடம் வரம் கேட்பேன். சங்கரன் மந்தல் ஷாகுல் ஹமீது. தலைஞாயிறு ராஜா முகமது, கடன் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான தூக்கமும் கேட்பேன். பூந்தோட்டம் கார்த்திகேயன், அவருக்கு இறக்கைகள் வேண்டுமா சார் பறக்க போகிறாங்க போல இருக்கு. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல்

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் வழங்கிய காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

திஸ் இஸ் ஆகாஷ் வாணி. ஐ எம் சாய்ரா முஜ்தபா வித் த நியூஸ் அட் 9. The headlines. President Draupadi Murmu says India remains fastest growing major economy amid global

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நேர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பழுவூர் இளையராணியின் பல்லக்கு பூங்குழலியும் சேந்த நமுதனும் இருந்த மண்டபத்தை நோக்கி வரத் தொடங்கியது.
1: பழுவூர் இளையராணி நம்மை தேடிக் கொண்டல்லவா வருகிறாள்
0: என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள். இதற்குள் யாரங்கே என்று ஓர் அதட்டும் குரல் கேட்டது. பல்லக்கைச் சுமந்து வந்தவர்களில் ஒருவனின் குரல் என்பதை தெரிந்து கொண்டு,
2: பயப்படாத அண்ணே, உங்களைப் போல நாங்களும் வழிபோக்கர்கள்தான், மழைக்காக மண்டபத்தில் வந்து ஒதுங்கியிருக்கிறோம்
0: என்று சொன்னாள் பூங்குழலி. சரி சரி, பல்லக்கின் அருகில் வர வேண்டாம் என்றது அதே குரல்.
2: நாங்கள் ஏன் பல்லக்கின் அருகில் வரப்போகிறோம்? பல்லக்கில் ஏறுறதுக்கு பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டாமா
0: என்றாள் பூங்குழலி. சேந்தன் அமுதன், வள்ளுவர் பெருமான் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறார், முற்பிறப்பில் செய்த வினைப்பயனை பற்றி கூறும்போது என்று தொடங்கினான்.
3: போதும் போதும், வாயை மூடிக்கொண்டு சும்மாருங்கள். நீ எத்தனை பேர்?
2: நாங்கள் ரெண்டு பேர் தாங்க. இன்னும் 200 பேர் வந்தாலும் இந்த மண்டபத்தில் மழைக்கு ஒதுங்கலாம்
0: என்றான் அமுதன். தான் உண்மையென்று நம்பியதையே அமுதன் சொன்னான். அதே மண்டபத்தின் உட்புறத்தில் தூணின் மறைவில் மூன்றாவது மனிதன் ஒருவன் நின்றது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கு சுமந்தவன்,
2: நான் அப்பவே சொன்னேன், மழை வந்ததும் மண்டபத்தில் போய் ஒதுங்கலான்னு கேட்கலையே, அதனால தான் இந்த சங்கடம்லாம்
0: என்று தன் தோழனிடம் சொன்னான்.
3: இப்படி ஆகும்னு யார் பார்க்கண்டது? மழை வலுகிறதுக்குள்ள கோட்டைக்குள்ள போயிடலான்னு நினைச்சோம். இந்த மட்டும் பல்லக்கின் மேலே மரம் விழாம போச்சே
0: என்றான் அவன் தோழன். இந்த சமயம் இன்னொரு பிரகாசமான மின்னல் மின்னியது. சேந்தன் அமுதன் பூங்குழலி இருவர்களுடைய கண்களும் கவனமும் பல்லக்கின் பேரிலேயே இருந்தது. ஆகையால் அந்த மின்னல் வெளிச்சத்தில் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு ஒரு பெண்மணி தாங்கள் நின்ற திசையை உற்று நோக்கி கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அப்படி நோக்கிய பெண்மணியின் முகம் அவர்களை பார்த்து இன்னார் என்று தெரிந்து கொண்டு புன்னகை புரிந்ததையும் கவனித்தார்கள். மறுவினாடி மண்டபத்திலும் வெளியிலும் இருள் சூழ்ந்தது. மிக மெல்லிய குரலில் பூங்குழலி,
4: அமுதா பார்த்தாயா
0: என்றாள். ஆம் பார்த்தேன்.
4: பல்லக்கில் இருந்தது யார்?
0: பழுவூர் இளையராணிதானே.
4: உனக்கு என்ன தோணுச்சு?
0: பழுவூர் ராணியைப் போலத்தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருந்தது.
4: சந்தேகமில்லை, நிச்சயம்தான்.
0: எது நிச்சயம்? பழுவூர் ராணி அல்ல,
2: பித்து பிடித்த என் அத்தை ராணிதான் பல்லக்கில் இருக்கிறாள்.
4: இறைஞ்சு பேசாத.
2: இறைந்து பேசவிட்டால் காரியம் நடப்பது எப்படி?
0: என்ன காரியம்?
2: எதுக்காக இத்தனை தூரம் வந்தோமோ அந்த காரியம்தான். அத்தையை கண்டுபிடிச்சு விட்டோம், அவளை விடுவிச்சுட்டு போக வேண்டாமா?
0: இப்போது அது முடியாத காரியம் பூங்குழலி. பல்லக்கு எங்கே போய் சேர்கிறது என்று பார்த்து கொள்வோம், பிறகு யோசித்து விடுதலை செய்வதற்கு வழி தேடலாம்.
4: தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கணுங்கிறியா? அதெல்லாம் முடியாது. இப்ப அத்தையை விடுதலை செஞ்சாகணும். உனக்கு பயமா இருந்தா நீ சுமாரு.
0: விடுதலையாவதற்கு உன்னத்தை சம்மதிக்க வேண்டாமா? பல்லக்கில் ஏறி ஜாம் ஜாம் என்று போய்க் கொண்டிருக்கிறாள். எங்கே போகிறாள்? எதற்காக? யார் அவளை பிடித்து வரச் செய்தது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா?
4: பாதாள சிறைக்கு கொண்டு போறாங்களோ என்னமோ, அப்புறம் நம்மால என்ன செய்ய முடியும்?
0: ஏன் முடியாது? பாதாள சிறையில் நானே அங்கிருந்து

வெளியே வந்தவன்தான். அரண்மனைகளில் எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. உன் அத்தையை எப்படியாவது நான் விடுதலை செய்கிறேன். இப்போது நீ சும்மா இரு. பூங்குழலியும் அந்த சமயம் பொறுமையுடன் சும்மா இருக்கத்தான் வேண்டும் என்று தீர்மானித்தாள். அப்போது அவர்கள் சிறிதும் எதிர்பாராத காரியம் ஒன்று நிகழ்ந்தது. மூடுபல்லக்கின் விலகிய திரை இன்னும் நன்றாய் விலகுவது போல இருந்தது. அதன் உள்ளிருந்து ஓர் உருவம் வெளியே வந்தது. சத்தம் சிறிதுமின்றி பூனை நடப்பது போல நடந்தது. அடுத்த வினாடி அவர்கள் அருகில் வந்துவிட்டது. இவ்வளவு நல்ல இருட்டில் நடந்தபடியால் மண்டபத்தின் அடிப்படிகளில் நின்ற காவலர்கள் கண்ணில் படவில்லை. பல்லக்கிலிருந்து வெளிவந்தவள் வாய் பேச முடியாத ராணிதான் என்பதை பூங்குழலி அந்த இருளிலும் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டாள். வாய் பேச முடியாத ராணி அந்த இரண்டு பேரின் கைகளையும் பிடித்து இழுத்து கொண்டு அந்த மண்டபத்தின் பின்பகுதிக்கு விரைந்து சென்றாள். பூங்குழலியை தழுவிக்கொண்டு உச்சி முகந்து அவளை பார்த்ததில் தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். பின்னர் அத்தைக்கும் மருமகளுக்கும் சமிக்ஞை பாஷையில் சிறிது நேரம் சம்பாஷணை நடந்தது. அந்த காரிருளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படித்தான் பேசிக்கொண்டார்களோ, ஒருவர் கருத்தை ஒருவர் எவ்வாறுதான் தெரிந்து கொண்டார்களோ, அது நம்மால் விளங்கிச் சொல்ல முடியாத காரியம். பூங்குழலி சேந்தன் அமுதனிடம், அத்தை சொல்றது உனக்கு தெரிஞ்சுதா? என்னை பல்லக்கில் ஏத்தி கொண்டு போகச் சொல்றாள். அவளை உன் வீட்டுக்கு அழிச்சுண்டு போகச் சொல்றாள் என்றாள். உன் சம்மதம் என்ன பூங்குழலி என்று அமுதன் கேட்டான். அத்தை சொல்லுகிறபடி செய்யப்போகிறேன். ஆளை பிடித்து கொண்டு வரச் சொன்னவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு சரியான உபாயம் அல்லவா? யோசித்து சொல்லு பூங்குழலி. உபாயம் சரிதான், அதில் என்ன அபாயம் இருக்குமோ? அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அத்தை சொன்னபடி செய்கிறதுனால எனக்கு ஒரு அபாயமும் ஏற்படாது. அப்படி ஏற்படுறதா இருந்தா என் இடுப்பில் இந்த கத்தி இருக்கவே இருக்கு என்று சொன்னாள் பூங்குழலி. அத்தையை மறுபடி ஒரு முறை தழுவிக்கொண்டு பூங்குழலி அவளைப் போலவே சத்தம் செய்யாமல் நடந்து சென்று பல்லக்கில் புகுந்து திரையையும் விட்டு கொண்டாள். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சில தினங்களாக தலைநகரிலேயே தங்கியிருந்தார். அவரை காண்பதற்கு அரசாங்க அதிகாரிகள், சிற்றரசர்கள், சேனைத் தலைவர்கள், அயல் நாட்டு தூதுவர்கள், வர்த்தக குழுக்களின் பிரதிநிதிகள், ஆலய நிர்வாகிகள், தென்மொழி வடமொழி வித்வான்கள் முதலியோர் வந்த வண்ணம் இருந்தார்கள். ஆதலின் அவருடைய மாளிகையில் ஜே ஜே என்று எப்போதும் ஜனக்கூட்டமாக இருந்தது. அனிருத்தர் தமக்கென தனியாக காவல் படை வைத்து கொள்ளவில்லை. பரிவாரங்களும் மிக குறைவாகவே வைத்து கொண்டிருந்தார். ஆகையால் பழுவேட்டரையர்களோடு அவருக்கு தகராறு எழுவதற்கு காரணம் எதுவும் ஏற்படாமல் இருந்தது. ஆனபோதிலும் சின்ன பழுவேட்டரையர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். முதன்மந்திரி தஞ்சை நகரில் தங்க ஆரம்பித்ததிலிருந்து கட்டுக்காவல் குறைந்து போயிருந்தது. முதன்மந்திரியை காண வேண்டுமென்ற வியாஜத்தில் கண்டவர்களெல்லாம் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையை அடுத்து முதன்மந்திரியின் மாளிகை இருந்தபடியால் அரண்மனை வட்டாரத்திலும் ஜனக்கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. முதன்மந்திரியின் பெயரை சொல்லிக் கொண்டும் அவருடைய இலச்சினியை காட்டிக்கொண்டும் அநேகம் பேர் அங்கே வந்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். இதையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் விரும்பினார். ஆனால் நேரில் முதன் மந்திரியிடம் போய் சண்டை பிடிப்பதற்கு வேண்டிய துணிச்சல் அவருக்கு இல்லை. பெரிய பழுவேட்டரையரும் இருந்தால் இருவருமாக யோசித்து ஏதேனும் செய்யலாம். இந்த சமயம் பார்த்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூருக்கு போய்விட்டதனால் சின்னவரான காலாந்தக கண்டருக்கு ஒரு கை ஒடிந்தது போல இருந்தது. கோட்டைக்குள் ஜனக்கூட்டத்தை சேர்த்து கட்டுக்காவலுக்கு ஊறு விளைவிப்பது போதாது என்று முதன் மந்திரி அனிருத்தர் அடிக்கடி ஏதாவது சின்ன பழுவேட்டரையரிடம் உதவி கேட்கும் பாவனையில் அவருக்கு கட்டளை அனுப்பி கொண்டிருந்தார். சில நாளைக்கு முன்பு கோடிக்கரைக்கு அனுப்புவதற்கு சில வீரர்கள் வேண்டும் என்று கேட்டார். காலாந்தக கண்டரும் ஆட்களை கொடுத்து உதவினார். பிறகு நேற்றைக்கு உயர்குலத்து பெண்மணி ஒருவரை திருவையாற்றிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்றும், அதற்கு பழுவூர் அரண்மனை மூடுபல்லக்கு ஒன்றும் சிவிகை தூக்கிகளும் வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். சின்ன பழுவேட்டரையர் இந்த கோரிக்கையையும் நிறைவேற்றினார். ஆனால் மனத்திற்குள் இந்த பிரம்மராயன் ஏதோ சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறான். அவ்விதம் மூடுபல்லக்கில் வைத்து வரவழைக்கக்கூடிய உயர் குடும்பத்து பெண்மணியார் எதற்காக இங்கே வருகிறாள்? இதை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும். இத்தகைய சந்தர்ப்பத்தில் தமையனார் இங்கே இல்லாமல் போய்விட்டாரே என்று அவர் மனம் சஞ்சலப்பட்டது. முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகைக்கு மூடுபல்லக்கில் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ள இன்னொரு மனிதனும் ஆவல் கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, அனிருத்த பிரம்மராயரின் அருமை சீடரான

0: ஆழ்வார்க்கடியான் தான். பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம், ஜபதமம், பூஜை, புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பல்லக்கில் ஏறுவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டாமா? இப்படி பூங்குழலி சொன்னதும் அதுக்கு சேந்தன் அமுதன் விளக்கம் தர முற்பட்டான். கடுப்பில் இருந்த பல்லக்கு தூக்கி அவனை பேச விடலை அல்லவா? அமுதன் சொல்ல வந்ததை நாம் பார்ப்போம். அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. அறத்தின் பயனை ஆகம அளவை கொண்டு ஆராய வேண்டாம். பல்லக்கில் செல்பவனையும் அதை சுமப்பவனையும் கண்டு காட்சி அளவையாலே நேராக பார்த்தே அறியலாம் என்கிறார் வள்ளுவர் பெருமான். நல்லது, பூங்குழலியிடம் வாழ் வீச்சோட வாய் வீச்சையும் கற்றுக்கிட்டான். பாருங்களேன், நீங்கள் எத்தனை பேர்? என்னை சிவிகை சுமந்தவன் மிரட்டி கேட்டதும், நாங்கள் ரெண்டு பேர் தான், இன்னும் 200 பேர் வந்தாலும் இந்த மண்டபத்தில் மழைக்கு ஒதுங்கலான்னு அவனை அடக்கிட்டான். அது மட்டுமா, இப்போ அத்தையை விடுதலை செய்தாகணும். உனக்கு பயமாக இருந்தால் சும்மா இரு, மட்டன் தட்டினா பூங்குழலி. சமயம் பார்த்து பதிலடி கொடுத்தான். நானே பாதாள சிறையிலிருந்து வெளியே வந்தவன் தான். அரண்மனைகளில் எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. உன் அத்தை எப்படியாவது விடுதலை செய்கிறேன். இப்போ நீ சும்மா இரு. தும்புனா மாட்டையோ அதன் கன்றையோ கட்டி போடுற கயிறு. தும்பு விட்டுட்டு வாழை பிடிப்பது, அதாவது கழுத்து கயிற்றை பிடித்து கட்டுப்படுத்துறத விட்டுட்டு மாட்டின் அல்லது கன்றின் வாழை பிடிக்க முயல்வது போல முறையாக ஒரு செயலை செய்யாமல் கோட்டை விடுவது. அறிவாற்றல்லேயும் நிர்வாக திறமையிலேயும் சிறந்து விளங்கினவங்களை உயர் அதிகாரிகளாக நியமனம் செஞ்சாங்க. நேரடியாக அரசனின் ஆணையை பெற்று நிறைவேற்றினவர் ஆணத்தி எனப்பட்டார். எடுத்துக்காட்டா, பராந்தகன் வீரநாராயணன் காலத்தில் ஹரிஹரன், கமலசேகரன், 1500 திருமகள், இளையானக்கன் இந்த பெயர் கொண்ட ஆணத்தை பற்றிய குறிப்பு கிடைக்குது. பிரம்மராஜன், பிரம்மாதிராஜன் இதெல்லாம் அமைச்சர்களுக்கு வழங்கின பட்டப்பெயர்கள். அந்த பட்டப்பெயர் கொண்டவர் தான் அனிருத்தர். ஸ்நானபானம், ஜபதப்பம், பூஜை புனஸ்காரம் இந்த தொடர்களெல்லாம் வழிபாட்டு அடிப்படையாக கொண்டவை. மரபில் வந்த இணை சொற்கள்னு கொள்ளலாம். நீராடுதல், நீர் அருந்துதல், உச்சரிப்பு, தியானம், புற வழிபாடு அதை ஒட்டின முதன்மை செயல்கள் இவற்றையெல்லாம் நிரல்பட குறிப்பிடுபவை. சரி, அனிருத்தர் அடுத்து முதன் மந்திரிக்கான கடமை ஆற்ற ஆயத்தமாயிட்டார். பார்ப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
1: எனது அன்பிற்குரிய

சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதாரச் சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதாரப் பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் 100 விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திர போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன்.

பார்க்கிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைப்பிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர்.

இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள் விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதைவ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறை

இனருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல்

நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்புச் சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்கள் ஆவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும்

உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26 கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7 நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன.

0: பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசமென்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள்.

0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீன் நெட், ஹோஸ் வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த உலகத்துல மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. யார் மூணு பேரு? பெரியவர்கள், சிறியவர்கள், கயவர்கள். சரி, இந்த மூணு பேரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? யார் யார் எப்படி? ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்க செய்யற உதவியோட வகைகள் அவங்களை மூன்றா பிரிக்கலாம்னு அவையார் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற உதாரணம் இருக்கு பாருங்க. அப்படி இயற்கையெல்லாம் பார்க்கிற காட்சிகள்ல இருந்தே சொல்றாங்க. அதுக்கு மரத்தை எடுத்துக்கிறாங்க. மூணு மரம், ஒன்னு பலாமரம், இன்னொன்னு மாமரம், இன்னொரு பாதிரி மரமா. பலாமரம் என்ன பண்ணும்? அது முதல்ல பூத்துட்டு காய்க்குமா, நான் அந்த பூவை பாக்குறதுக்கு முன்னாடி பலா காய்க்கும், அண்ணுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து மாமரம், அவன் பூ பூக்கும், அப்புறமா பிஞ்சு வரும், அப்புறமா காய்

0: அப்புறம் இறுதியில கனி வரும். ஆனா பாதிரி மரம் அழகா பூக்கும், ஆனா ஒரு கனியை கூட தராதுங்க. இந்த மூணு மரங்களையும் மனிதர்களோட செயல்களோட குணங்களோட ஒப்பிட்டு ஔவையார் ஒரு அழகான நீதியை சொல்றாங்க. சொல்லாமலே பெரியார், சொல்லி செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கையவரே, நல்ல குணமாள வேர்க்கண்ணாய் கூறுமவை நாடில் பலா மாவை பாதிரியை பாருங்கிறாங்க. இந்த பாட்டுல ஔவையார் மூன்று வகையான மனிதர்களை சொல்றாங்க. என்னது? முதலாவது பெரியவர்கள், சான்றோர்கள். இவங்க சொல்லாமலேயே பிறர் தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு துன்பத்தில் இருக்கிறத பார்த்து உதவிக்கிற நிட்டுவாங்க. அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவங்கள தான் பூக்காம காய்க்கக்கூடிய பலாமரத்தோடு ஒப்பிடுறார். ரெண்டாவது சிறியவர்கள், இவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சொல்ல வேணும், கேட்ட பிறகுதான் அவங்க செய்வாங்க. இவங்களை பூத்து காய்க்கும் மாமரத்தோடு ஒப்பிடுறார். மூன்றாவது கயவர்கள், அவங்க எவ்வளவு எடுத்து சொன்னாலும் எவ்வளவு வேண்டி கேட்டாலும் நல்ல செயல்களை முன்வர மாட்டார்கள். அவங்க பூத்தும் பயன் தராத பாதிரி மரத்தோட ஒப்பிடுறார். எவ்வளவு அருமையான ஓமை! இந்த பாட்டுல நம்மகிட்ட ஒரு கேள்வி கேக்குது. என்னது? நாம் எந்த மரத்தை போன்றவர்கள்? யாராவது கேட்ட பிறகுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோமா? அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கறோமா? ஒரு தாய் குழந்தை எழுவதற்கு முன்பே அதோட பசியை உணர்றா. ஒரு நல்ல ஆசிரியர் மாணவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுடைய சந்தேகத்தை புரிந்து கொள்கிறார். ஒரு நல்ல நண்பன் ஒருவருக்கு உதவி வேண்டும் சொல்றதுக்கு முன்னாடி தோள் கொடுக்கிறான். இதான் பெரியவருடைய பண்பு. கேட்ட பிறகு உதவுவது நல்லது, கேட்கும் முன்னே உதவுவதுதான் உயர்ந்ததுங்கிறாங்க. நம் வாழ்க்கை பிறருக்கு பயன் தரும் பலாமரத்தை போல இருக்கட்டும். நம் சொற்களை விட செயல்கள் பேசட்டும். அப்பதான் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நம்மால் உண்மையாக புகழ் சேர்க்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையோட நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நாம் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீன் நெட் ஹோஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா August 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி, திருவாரூர்.
10: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இரவு நேர இதமான கணங்கள் உங்கள் காரை பண்பலை 100.3 கேளுங்கள். இது இரவும் மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் அந்த 7 நாட்கள். பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் பி. சுசீலாவும் உமா ரமணனும் பாடியது. கோவில்புரா படத்திலிருந்து.

0: இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்களை, நமது காரை பண்பலையில் நாளை காலை 11 மணிக்கு
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.

0: பணப்பற்றை அதிகம் வளர்ப்பது திரைப்படங்களா சமூக ஊடகங்களா?
1: நடுவர் திருவாரூர் ரே சண்முகவடிவேல் அவர்கள்.
0: திரைப்படங்களே என்ற அணியில் பி ஈஸ்வரி முத்து, எஸ் செல்வ சுகப்பிரியா, கே ராஜி.
1: சமூக ஊடகங்களே என்ற அணியில் ஜி நித்யா, ஆர் எழில்மதி, ஆர் சுந்தரபாண்டியன்.
2: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நாளை காலை 11 மணிக்கு நமது காரை பண்பலையில் இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நமது காரை பண்பலையில் நாளை மாலை 4 மணிக்கு இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை காலை 11 மணிக்கு
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
0: நாட்டுப்பற்றை அதிகம் வளர்ப்பது திரைப்படங்களா சமூக ஊடகங்களா?
1: நடுவர் திருவாரூர் ரே சண்முகவடிவேல் அவர்கள்.
0: திரைப்படங்களே என்ற அணியில் பி ஈஸ்வரி முத்து, எஸ் செல்வ சுகப்பிரியா, கே ராஜி.
1: சமூக ஊடகங்களே என்ற அணியில் ஜி நித்யா, ஆர் எழில்மதி, ஆர் சுந்தரபாண்டியன்.
2: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நாளை காலை 11 மணிக்கு நமது காரை பண்பலையில் இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில்.

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்சன், இரவும் மலரும். நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்வல்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகையின் இரவும் மலரும். நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் சிவப்பு மல்லி படத்திற்காக கே ஜே ஜெயசுதாசும் பி சுசிலாவும் பாடியது.

0: தொட்டுக்கொள்ள ஆசைகள் சொல்லும்
1: பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனோ வீதது.
2: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நமது காரை பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்க்,
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நமது காரை பண்பலையில் நாளை மாலை 6:45 இந்திய தர நிர்ணய அமைவனம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வழங்கும் இசை தூரிகை.
8: இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
7: தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: காரைப்பண்பலை 100.3. நேரம் 10:40. நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மலரும். அடுத்து வரும் இந்த பாடல் SP பாலசுப்ரமணியமும் சித்ராவும் பாடியது ஹலோ பிரதர்ஸ் படத்திலிருந்து.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3. நமது காரை பண்பலை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
4: பாட்டு.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம்.

0: கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:65 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி.

0: கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:65 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட், ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து இரவு நேர இதமான காலங்களை கேட்டு ரசிக்கிறோம். இது இரவும் மலர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் புலமைப்பத்தன் எழுதி இளையராஜா இசையமைத்து உமாரமணனும் ஸ்வர்ணலதாவும் பாடியது. புதுப்பட்டி பொன்னுத்தாயி.

0: தலைமுறைகளை நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடைவீதி திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
5: காரை பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிப்பது இரவு மணல். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த இனிமையான பாடல் இளையராஜாவின் இசையில் வாலி எழுதிய பாடல் இது. பாடலை பாடியிருக்கிறார் கே.ஜே. ஜெயசுதாஸ். பாடல் இடம்பெற்ற படம் ஊரெல்லாம் உன் பாட்டு.

0: அரைப்பண்பலின் ஒரு புள்ளி மூன்றில் இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் மகாராஜாஸ் ஹவுஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவு மலரும். நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும். சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. திருவாரூர் மகாராஜா, கடை வீதி திருவாரூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால், திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், வசந்தன் கோ, நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டையில் கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு ஆற்றும் முறையின் நேரடி ஒளிபரப்பினை காலை 7 மணிக்கு கேட்கலாம். காலை ஒலிபரப்பில் 6 மணிக்கு குரல் ஓசி, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 காங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகஸின் உழவர்களுக்கு, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர், பங்கேற்கும் செல்வி எம் நஸ்ரியா, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே பொது அறிவு வினாவிடை செய்திகளும் இடம்பெறும், 8:00

0: இதுக்கு துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு 9 மணிக்கு பாயிண்ட் பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இதில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 பாயிண்ட் பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 திருவாரூர் மகாராஜா சில்ஸ் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 10 மணிக்கு வசந்தன் கோவின் நெஞ்சே எழு 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரமளித்தல் துறையின் கீழ் இயங்கும் சென்னை தேசிய பல்வகை மாற்றுத்திறனாளிகளுக்கான மேம்பாட்டு நிறுவனத்தின் காரைக்கால் கூட்டு மண்டல மையம் மாணவ மாணவிகள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 10:30 நாகப்பட்டினம் ஈஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நெஞ்சே எழு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. நாளை காலை 11 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு நாட்டுப்பற்றை அதிகம் வளர்ப்பது திரைப்படங்களா சமூக ஊடகங்களா. நடுவர் இரா சண்முக வடிவேல் அவர்கள். பங்கேற்போர் திரைப்படங்கள் அணியில் பி ஈஸ்வரிமுத்து செல்வ சுகப்பிரியா கே ராஜி. சமூக ஊடகங்கள் அணியில் ஆர் எழில்மதி ஆர் சுந்தரபாண்டியன் ஜி நித்யா. 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 சொல்லரங்கம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். பங்கேற்பவர் செல்வி எம் நஸ்ரியா. 12:55 பன்னிசை பெற்ற தாய் என தொடங்கும் பாடல் பாடியவர் எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள். 11 நாளை பகல் 1 மணிக்கு எல்லை வீரனை எழுச்சிக்கொள் காரைக்கால் திருமலைராயன்பட்டினம் ஓய்வு பெற்ற முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை உதவி கமாண்டன்ட் என் மாரியப்பன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். 2:15 ஆன்மீக பேருளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேதி சந்திரசேகரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 2:30 சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் காரைக்கால்மேடு ஆர்எம்ஏஎஸ்பி பக்கீர்சாமி பிள்ளை உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியின் முதல் பகுதி. 3 மணிக்கு திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வசந்தன் கோவின் எல்எஸ்சி. லைக் ஷேர் கமெண்ட். 3:30 திருவாரூர் மகாராஜா செல்ஸ் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் எல்எஸ்சி. நான்கு மணிக்கு மனம் எழுதி இதில் பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களோடு திருமர்கள் கண் சிவகுமார் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் திருவாரூர் சீமாட்டு சொல்ஸின் நண்பன். 5:15 ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் பிறந்தநாள் உரை. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 5:30 திருவாரூர் மகாராஜா சொல்ஸ் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வசந்தன் கோவின் விளக்கேற்றும் வேலை. கேட்டது காற்றலையில் நாளை. நாளை நமது காரி பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Akhila. President Draupadi Murmu has said that Indian economy is the fastest growing major economy despite warfare and instability prevailing in several parts of the world. Addressing the nation on the eve of the 80th Independence Day this evening, the President highlighted that the growth rate of the Indian economy is expected to be more than twice the average global growth rate.
2: Even in such trying circumstances, our economy is moving ahead as the fastest growing major economy in the world. According to economic projections, the growth rate of the Indian economy is expected to be more than twice the average of global growth rate. Atmanirbhar Bharat Abhiyan has further strengthened the foundation of our economic progress and national security.
1: President Draupadi Murmu highlighted that making the country Naxal-free is a major achievement as for decades Naxalism posed a serious challenge to the nation. She said today the areas once affected by Naxalism are filled with enthusiasm.
2: For decades, Naxalism posed a serious challenge to the nation. Making India Naxal-free is a major achievement. Today, enthusiasm prevails in the areas once affected by Naxalism. All-inclusive development is underway in these regions. A large number of players took part in

0: Hello，
1: Hello，Hello，Hello，Hello，Hello，Hello，Hello，Hello。